நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 2ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 7ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. மதியில் 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50

0: வாழ்க்கையை சீரழித்துவிடும் சூதாட்டத்தை விட வறுமை தருவது வேறு ஒன்றும் இல்லை. குறள் எண் 934, அதிகாரம் சூது.
1: சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல்.
0: பல குற்றங்களுக்கு ஆளாக்கி வாழ்க்கையை சீரழித்துவிடும் சூதாட்டத்தை விட வறுமை தருவது வேறு ஒன்றும் இல்லை. குறள் எண் 934, அதிகாரம் சூது.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள்.

இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் அறியலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவு.

தொடர்ந்து வானிலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தும் புது காலை. இதில் நாளும் அறிவோம். அறிவியல் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு எழுதி வழங்கியவர் வி திவ்ய பாரதி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சா வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கிச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரை காணும். 7:45 நகர்வலம். செல்ல பிராணிகள் வளர்ப்போரின் கவனத்திற்கு எஸ் கவிதா அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. சுதா ஆர்எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர்எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மூர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். டாக்டர் எஸ் சுசித்ரா அவர்களின் பாட்டு, பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய வாத்சல்யா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. உடனுரையாடுபவர் டாக்டர் கே வித்யாபதி.

0: பிற்பகல் 2:15 திரைகாணம், 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவர் எஸ் துவனி. 2:55 வானிலை. மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ லக்ஷ்மணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி.
1: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்,
2: அங்கக வேளாண்மையில் நோய்களை கட்டுப்படுத்துவதில் கலாச்சார மேலாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. இவற்றில் முதலாக இடம்பெறுவது கோடை உழவு, அடுத்ததாக கலை மேலாண்மை, அடுத்ததாக பயிர் சுழற்சி. சில நோய்களை சரியான காலத்தில் விதைப்பதன் மூலமே நாம் தடுத்து நிறுத்திவிட முடியும்.
1: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 கோவிந்த பட்டாபிஷேகம். இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடுவோம். FM ரெயின்போவில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில். தொடர்ந்து ரஷ்யா ரெயின்போ. 9:02 ரெயின்போ ரே, 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சிறுவர்களுக்கான தேசிய ஓய்வூதிய வாத்சல்யா திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே.

ஒரு மணிக்கு திரைகாணம், பிற்பகல் 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், முடக்குவாதம் குறித்து மூட்டு தசை மற்றும் இணைப்பு திசை நிபுணர் டாக்டர் ஆர் எம் ஹேமா அவர்களுடன் நேர்முகம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பை வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். நூறு புள்ளி 1 FM கோல்டு அலைவரிசையில் இன்று காலை 11:30 மல்லி பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஆந்திரா மகாபாரதம், டாக்டர் பப்பு வேணுகோபால் ராவ் அவர்கள் வழங்கும் உரை, 12:00 திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர், எஸ் சந்திரிகா அவர்களின் வீணை இசை, ஆர் அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 திரைகாணம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், ஆச்சாரியா பி கோபிச்சந்த் அவர்களுடன் நேர்முகம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5:00 அரங்கிசையில் எஸ் ஹம்சினி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:10 விஸ்லேஷன், 6:30 பதினொன்று 10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், An Elegy for the Living Earth, அபிநயாஸ்ரீ எஸ் அக்ஷயா இடையே கலந்துரையாடல், தி ஆகஸ்ட் தட் சேஞ்ச்ட் இந்தியா பி அபர்ணா வழங்கும் உரை, தொடர்ந்து த ஹார்டஸ்ட் பாட் கவிதை சொல்பவர் தயன் சித்தா, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகாணம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 10:40 திரைகாணம்.

0: The event will strengthen tribal museums and tribal freedom fighter museums across the country. The National Conclave advances the Prime Minister's roadmap for a Viksit Bharat 2047, under which reviving India's traditional knowledge systems and ensuring no community is left behind remain key pillars of inclusive national development. The conclave will be inaugurated by Union Minister of State for Tribal Affairs, Durga Das Uike. External Affairs Minister Dr. S. Jayashankar reached Moscow on a two-day official visit to Russia. During the visit, the minister will co-chair the 27th session of the India-Russia Intergovernmental Commission on Trade and Economic, Scientific, Technological and Cultural Cooperation. He will also meet Russian Foreign Minister Sergei Lavrov and exchange perspectives on regional and global issues. The Indian Council of Medical Research, ICMR, has clarified that no new strain of H1N1, commonly known as swine flu, has been identified and there is no cause for panic, assuring that current vaccines remain effective. According to senior scientists at the ICMR, these viruses have been in circulation since the year 2025. According to ICMR, seasonal influenza, including H1N1, is mostly self-limiting. Common symptoms include fever, cough, headache and body ache, and most people recover with appropriate care and rest. In cricket, India will resume their first innings at the overnight score of 300 for 5 against hosts Sri Lanka in the second and final test in Colombo today. Earlier, Dhruv Jarrell and Saransh Jain remained unbeaten when stumps were drawn yesterday evening. Devdutt Padikkal continued his impressive form, scoring his second consecutive test century. He made 117 off 193 balls, while skipper Shubman Gill also scored a half century. For Sri Lanka, Asitha Fernando took 3 wickets. Union Home Minister Amit Shah met the Divyang men's cricket team of India in New Delhi yesterday. In a social media post, Mr. Shah said that the team has returned from its tour of England for the India-England Men's Mixed Disability T20 International Series 2026. Mr. Shah said the efforts and determination of the team to win honours for the nation inspire the youth of India. He wished the team all the best for its future endeavours. And in chess, India's 19-year-old Grandmaster Pranesh M. emerged as the champion in the prestigious Kanizsa Open 2026 in Hungary, securing the Group A title with a superb performance. And that is the end of this news bulletin.
1: Akashvani இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் கேள்வி செல்வம் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
2: தமிழில் தோன்றிய நீதி நூல்களில் உலகத்தில் நாம் பெறும் செல்வங்கள் பலவற்றை காட்டிலும் உயர்வுடையதும் என்றும் அழியாததும் என்று கூறப்பெற்றது கேள்வி செல்வமே. நாம் கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு செல்வத்தையே கேள்வி செல்வம் என்கின்றனர். திருக்குறளில் கேள்வி என்று இதனை குறிப்பதற்கு ஒரு தனி அதிகாரமே அமைத்துள்ளார். நாலடியார் என்னும் நீதி நூலும் நம் வாழ்வில் சேர்த்து வைத்ததற்கு உரிய உண்மை செல்வம் கல்வி கேள்விகளே என்கிறது. பொருளாக செல்வத்தை நாம் சேர்த்து வைத்தால் அது பிறரால் களவாடப்படலாம் அல்லது பங்கு வைக்கப்படலாம். ஆனால் கேள்வி செல்வம் என்பது யாராலும் எக்காலத்திலும் களவாடவோ பிரித்து எடுத்து கொள்ளவோ முடியாததாகும். இதனால்தான் திருவள்ளுவர் செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்றது. கேள்வி செல்வம் என்பது எவராலும் அழிக்க முடியாது. உடலுக்கு உணவு உதவுமாறு நம் காதுகளுக்கு நாம் கேட்கும் நல்லுரைகளும் கல்வியுமே மிக தேவையானவை. பழமொழி 400 என்னும் நூல் ஒருவன் பெற்ற செல்வம் அவனுடைய வழிவருவோரை காக்கும் என்கிறது. ஆகவே நாம் சான்றோரிடம் கேட்டறிகிற கல்வி செல்வமே நமக்கு தலைமுறைகள் கடந்து நற்பெயரையும் நல்வழியையும் காட்டுவதாக அமையும். கல்வி கேள்விகளே மனிதனுக்கு அறியாமையை போக்கி பகுத்தறிவை வழங்கும் என்கிறது ஔவையார் இயற்றிய மூதுரை. ஒருவன் நூல்களை கற்கும் வாய்ப்பை பெறாவிடினும் கற்றறிந்தவரிடம் கேட்டறிய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். மகாபாரதத்தில் அர்ஜுனன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே சக்கர வியூகத்திற்குள் நுழைவது எப்படி என்னும் இரகசியத்தை கேட்டு தெரிந்து கொண்டான் என்கிற கதை உண்டு. கேள்வி செல்வத்தின் மேன்மையான

0: சக்தி நாம் எங்கிருக்கிறோம், யாரிடம் கேட்கிறோம் என்பதை காட்டிலும் எதனை செவிமடுக்கிறோம் என்பதுதான் மிக பயன்பாடுடையது. உலகில் படிப்பறிவு இல்லாத மேதைகள் பலர் உள்ளனர். அவர்தம் சிறப்புக்கு காரணம் அவர்கள் காதுகளை திறந்தும் வாயை மூடியும் வைத்திருப்பதே என்பர். கண்ணால் காண்பதை விட காதால் கேட்டு மனத்தில் வைத்து கொள்ளும் அறிவு என்றும் நிலைத்திருக்கும் என்பர். இதனை விளக்க ஒரு குட்டி கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி ஒருவர் வாழ்ந்தார். அவரை நாளும் சீடர்கள் மிக பலர் வந்து கேள்வி ஞானம் பெற்று சென்றனர். அவரை பற்றி கேள்விப்பட்டு ஒரு நாள் ஒரு சீடன் கவலையுடன் அவர் முன் வந்தான். சாமி, என் மனைவியோட நாக்கை எப்படி அடக்கிறதுன்னு எனக்கு புரியல, அவ பேச தொடங்கினா நிறுத்துவதே இல்லை என்றான். அதற்கு ஞானி அமைதியாக இப்படி சொன்னார், மகனே, நீ இதுவரைக்கும் பல செய்திகளை காது கொடுத்து கேட்டிருப்ப, ஆனா அவ பேசும்போது நீ கேட்கிறதே முழுசா நிறுத்திட்டா, அப்ப அவ பேசுறதும் நின்னுடும் என்றார். சீடன் குரு சொன்ன உத்தியை வீட்டில் கடைப்பிடித்த நாளில் இருந்து அவன் வீட்டிலும் அமைதி நிலவியது. அவனும் தன் மனைவியின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதிலிருந்து தப்பினான் என்பது அக்கதை. கேள்வி செல்வம் என்பது சில நேரங்களில் எதை கேட்டு எதை கேட்காமல் விட வேண்டும் என்னும் அறிவையும் பெற வைக்கிறது. கேள்வி செல்வம் ஒரு நாட்டின் மன்னனை விட கற்றோன் மேலானவன் என்னும் சிறப்பையும் தருகிறது. சென்ற இடமெல்லாம் இச்செல்வம் வாய்த்தோர் சிறப்பை பெறுகின்றனர். பொருள்களை பார்த்தோ அல்லது படித்தறிந்தோ பெறுவதை விட கேள்வி செல்வம் மனிதனை மேல்நிலைக்கு உயிக்கும் என நம் தமிழ் நூல்கள் கூறுகின்றன. எனவே அனைவரும் கேள்வி செல்வம் வாய்க்க பெற்று சிறப்படைவோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் கேள்வி செல்வம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷ்வாணி சென்னை. வழிபாடு. முதலில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருக்கும் பாடல்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 7 திங்கட்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்ரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைந்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்தி வைக்க வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கி

0: ஒன்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இதனை நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். உழவர்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிரிடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர்கட்டுதல் அவசியம். கோணவீடர் மூலம் களையெடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவீடரை பயன்படுத்தலாம். இலைவன அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்,
1: அங்கக வேளாண்மையில் நோய்களை கட்டுப்படுத்துவதில் கலாச்சார மேலாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. இவற்றில் முதலாக இடம்பெறுவது கோடை உழவு, அடுத்ததாக களை மேலாண்மை, அடுத்ததாக பயிர் சுழற்சி. சில நோய்களை சரியான காலத்தில் விதைப்பதன் மூலமே நாம் தடுத்து நிறுத்திவிட முடியும்.
0: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன் பெறுங்கள். அன்பார்ந்த விவசாயிகளே, நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டாசம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அல்லது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விருடி அல்லது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். வேளாண் ஆலோசனைகள். எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம். மேலும் நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அவற்றை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் 1 ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு 1 ஏக்கருக்கு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். வரும் நாட்களில் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாத கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி மற்றும் போக்குப்போயிங் நோய் தாக்குதல் கரும்பு பயிரில் அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: பயிர் வளர்ச்சி குன்றி, குருத்து காய்ந்து, இலைகள் மஞ்சள் நிறமாகவும் மற்றும் கரும்பு வலு குன்றியும் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். கரணைகளை கார்பன்டசிம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்த கலவையில் 30 நிமிடங்கள் நனைத்த பின் இமிடாக்ளோப்ரிட் 1.5 மில்லி என்ற அளவில் கலந்த கலவையில் 5 நிமிடம் வரை நனைக்க வேண்டும். வயல்களின் ஓரங்களில் எறும்பின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். வருமுன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் 3 வரிசை வரை இமிடாக்ளோப்ரிட் 10 லிட்டருக்கு 3 மில்லி அல்லது குளோரான்ட்ரானிலிப்ரோல் 10 லிட்டர் நீருக்கு 4 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி தாக்குதல் 10% பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது 20 நாட்களுக்கு 1 முறை இப்போது குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லிகளை சுழற்சி முறையில் ஒட்டும் திரவம் 1 லிட்டருக்கு 1 மில்லி என்ற அளவில் சேர்த்து தெளிக்க வேண்டும்.

0: போக்கு போயிங் நோய்க்கு கார்பன் டசிம் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது புரோபிகோனசோல் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் ஒட்டும் திரவம் 1 மில்லி சேர்த்து 20 நாளைக்கு 1 முறை என்ற வீதம் 3 முறை தெளிக்க வேண்டும். பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதற்கு முன்பு சோகைகளை நீக்கி இருக்க வேண்டும். 2 முறைக்கு மேல் மருத்தாம்பு விடுவதை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டும். தொடர் மழை காரணமாக நிலக்கடலையில் தண்டழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வயலில் முழுமையான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். நிலக்கடலை பயிரை முன்பருவ இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயினை மேலாண்மை செய்ய 1 ஏக்கருக்கு குளோரோதலோனில் 400 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 மாதம் உள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டு கொடுக்க வேண்டும். கத்தரி பயிரை காய்ப்புழுக்கள் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 6 இனக்கவர்ச்சி பொறியை அமைக்கலாம். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850 மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்று GRSE மற்றும் YIL நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு

0: பெறும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிள்ளாநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அந்த மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட அவர் சிகிச்சைகள் குறித்தும் நோயாளிகளுக்கான வசதிகள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் வசதிகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னை நகரில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு, அரியலூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் நேற்று இரவு பல இடங்களில் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அதேபோல் அம்பத்தூர், ஆவடி, பூவிருந்தவள்ளி, திருவள்ளூர் போன்ற இடங்களிலும் கனமழை பெய்தது. பகலில் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட மக்கள் பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் உருவாகியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் அதிகம் காணப்பட்ட நிலையில் மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தற்போது நிலவும் எல்நினோ காரணமாக மே மாதம் முடிய வேண்டிய கோடை வெயிலின் தாக்கம் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மாலை குளிர்ந்த காற்று வீசி தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. தருமபுரி, மொரப்பூர், அரூர், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஓடியது. மருதிப்பட்டியில் 16.4 மில்லிமீட்டர் மழையும், சித்தேரியில் 14.4 மில்லிமீட்டர் மழையும், அரூரில் 13.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இன்றும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் யானைகளை காண வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. விடுமுறை நாளான நேற்று இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர்.

0: இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வார விடுமுறை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: இருவரி செய்திகள். ஜப்பானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 37 பேர் காயமடைந்தனர். யுக்ரைன் செலுத்திய 250 ட்ரோன்களை ஒரே நாளில் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சுதர்ஷினி உலகளாவிய கடற்பயணத்தின் ஒரு பகுதியாக போர்ச்சுகல் சென்றடைந்துள்ளது. தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தினம் புதுதில்லியில் நேற்று கொண்டாடப்பட்டது. திருப்பரங்குன்றம் பகுதியில் முத்தான்குளம் கிராமத்திற்கு புதிய பேருந்து சேவையை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். தர நிர்ணய அமைப்பின் சார்பில் சென்னை அண்ணா நகரில் குடியிருப்போர் நலசங்கத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். அங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. ஆகாஷ்வாணி சென்னை.

0: சூழல் அறிவோம்.
1: சுற்றுப்புற சூழல் சுத்தமாக இருந்தால் ஆரோக்கியமான உடல் நலத்தையும் மனநலத்தையும் பெற முடியும். வளிமண்டல காற்று அசுத்தமாக நச்சு புகை கலந்திருந்தால் சுவாச கோளாறு, ஆஸ்துமா, இதய கோளாறுகள் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படும். அது மட்டுமின்றி குழந்தைகளும் பெண்களும் இளவயதினரும் தங்கள் சருமத்தில் பல்வேறு வியாதிகள் தோன்றுவதைக் கண்டு அதிர்ச்சியடைவர். இது சுற்றுப்புற சூழல் மாசினாலும் தாங்கள் பயன்படுத்தும் தவறான அழகு சாதன பொருட்களாலுமே என்பதை வெகு சிலரே அறிகின்றனர். தோலில் எரிச்சல் ஏற்படுதல், தோல் வெடிப்புகள், பருக்கள், திட்டுகள் ஆகியவை சூழல் கேட்டினாலேயே ஏற்படுகின்றன. காற்றில் கலந்திருக்கும் நுண்ணிய தூசி துகள்கள், காற்றுடன் கலந்துள்ள கார்பன் டை ஆக்சைடினால் வெளிப்படும் புகை ஆகியவை நுண்ணிய சரும துவாரங்களில் புகுந்து தோல் அரிப்பு, எரிச்சல், உடல் சோர்வு, கரும்புள்ளிகள், பளபளப்பில்லாமல் மேனி சுருங்குதல் உள்ளிட்டவற்றை ஏற்படுத்துகின்றன. இந்த சூழ்நிலையில் அதிகமாக இருக்க வேண்டியவர்களுக்கு கருவளையங்களும் தோலில் ஆங்காங்கே வீக்கமும் ஏற்படக்கூடும். அத்துடன் அழகு சாதன பொருட்களில் பல்வேறு விதமான இரசாயனங்கள் கலக்கப்படுவது சருமத்தை ஆபத்துக்குள்ளாக்குகிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் வழிகாட்டுதல் மற்றும் நெறிமுறைகளுக்கும் அதிகமாக சூழல் மாசு இருக்கின்ற இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் வசிப்போர் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் அழகு சாதன பொருட்களை அணுக வேண்டும். நாள் முழுவதும் தூசியையும் அல்ட்ரா வயலட் கதிர் எனப்படும் புற ஊதா கதிர் தீங்குகளையும் தவிர்க்கும் சாதனங்கள் என்று விளம்பரப்படுத்தப்படும் பூச்சுக்களை கவனித்து எச்சரிக்கையுடன் இருத்தல் வேண்டும். வாலிப வயதில் உள்ளவர்கள் மீனி அழகு பராமரிக்கும் நிலையங்களுக்கு செல்லும்போது சுற்றுப்புற சூழல் மாசு பற்றிய விழிப்புணர்வுடன் தவிர்க்க வேண்டியவற்றை தவிர்த்தல் அவசியம். புரோட்டீன்கள், நார் சத்துக்கள், விட்டமின் இ, சி உள்ள உணவு வகைகளை அன்றாடம் உரிய முறையில் சேர்த்துக்கொள்வது உடலையும் சருமத்தையும் பாதுகாக்கும் என்ற அடிப்படை உண்மையை அறிந்து கொண்டு நல்ல உணவு திட்டத்தை தாய்மார்கள் வகுத்து கொள்ள வேண்டும். அழகிய மீனி தேவை என்ற உணர்வுடன் ஆபத்திலா சுற்றுப்புற சூழலும் தேவை என்ற உணர்வையும் மேற்கொள்ளுதல் இன்றியமையாத ஒன்று அல்லவா?

0: தகவல்கள் எழுதியவர் எஸ் நாகராஜன்.
1: இடம்பெற்றது சூழல் அறி

தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.1 டிகிரி செல்சியஸ். பெய்துள்ள மழையின் அளவு 27.4 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 97%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். பெய்துள்ள மழையின் அளவு 31.1 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 92%. சென்னைக்கும் அதன் புறநகர் பகுதிகளுக்குமான வானிலை அறிக்கை. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேரம் 7:12. ஆகாஷ்வாணி சென்னை மதில் 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது புத்தம் புது காலை. மெதுவாக பேசுதல் நம் ரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இருத்தல் நம் நடத்தையை பாதுகாக்கும். மெதுவாக பேசுதல் நம் ரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இருத்தல் நம் நடத்தையை பாதுகாக்கும். வள்ளலார் சுவாமிகளின் இந்த சிந்தனையுடன் துவங்குகிறது புத்தம் புது காலை. முதலில் இடம்பெறுவது
1: நாளும் அறிவோம். அறிவியல் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தகவல்கள் வழங்குகிறார் வி திவ்ய பாரதி அவர்கள்.
2: மனிதன் சிந்தித்ததை இயந்திரம் செய்யும் நாள் வரும் என்று ஓர் காலத்தில் சொன்னார்கள். இன்று அந்த நாள் வந்துவிட்டது. அந்த அதிசயம் உருவாகிய சக்திதான் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதனின் சிந்தனைத்திறன், கற்றல் திறன், முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றைப் போல இயந்திரங்களும் செயல்படும் ஓர் அறிவியல் துறை. எளிமையாக சொன்னால், மனிதனைப் போல சிந்திக்கும் இயந்திரம்தான் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவின் தோற்றம் 20ஆம் நூற்றாண்டில் உருவானது. கணினி அறிவியலின் வளர்ச்சியுடன் இது வேகமாக முன்னேறியது. ஆலன் டர்னிங் என்பவர் ஓர் இயந்திரம் சிந்திக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்பி இந்த துறைக்கு அடித்தளம் அமைத்தார். அறிவியலின் வளர்ச்சி, அதன் பங்கு இன்றைய உலகில் செயற்கை நுண்ணறிவு பல துறைகளில் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. மருத்துவம், கல்வி, வேளாண்மை தொழில், வணிகம் மற்றும் போக்குவரத்து துறையில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. நோய்களை ஆரம்ப காலகட்டத்திலேயே கண்டறிதல், மருத்துவ படங்களை ஆய்வு செய்தல், சரியான சிகிச்சைக்கு பரிந்துரை, உதாரணமாக AI தொழில்நுட்பம் மூலம் புற்றுநோய் போன்ற நோய்களை விரைவாக கண்டறிய முடிகிறது. கல்வித்துறையில் செயற்கை நுண்ணறிவு மாணவர்களின் கற்றல் முறையை மாற்றியுள்ளது. தனிப்பட்ட கற்றல், ஆன்லைன் வகுப்புகள், தானியங்கி மதிப்பீடு, மாணவர்கள் தங்கள் திறனு

0: தேவைக்கு ஏற்ப கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கிறது. வேளாண்மை துறையில் விவசாயிகளுக்கு உதவுகின்றன. மண் தரத்தை ஆய்வு செய்தல், பயிர் வளர்ச்சியை கண்காணித்தல், வானிலை கணிப்பு மற்றும் இதன் மூலம் விளைச்சல் அதிகரிக்கிறது. வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு உற்பத்தி திறனை மேம்படுத்தி செலவுகளை குறைக்கின்றன. போக்குவரத்து துறையில் சுய இயக்க வாகனங்கள் போன்ற செயற்கை நுண்ணறிவு மூலம் இயக்கப்படுகின்றன. இன்றைக்கு நாம் தினமும் பயன்படுத்தும் பல சாதனங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளது. மொபைல் போன்கள், குரல் உதவியாளர்கள், சமூக ஊடகங்கள், கூகுள் அசிஸ்டன்ட் போன்றவை நம் குரலை புரிந்து கொண்டு செயல்படுகின்றன. இது வேகமாக முடிவெடுப்பதால் மனித பிழைகள் குறைகின்றன. நேரம் மற்றும் உழைப்பு சேமிக்கப்படுகிறது. புதிய கண்டுபிடிப்புகளும் வழிவகை செய்கின்றன. ஆபத்தான பணிகளை மனிதர்களுக்கு பதிலாக மேற்கொள்கின்றது. 1956 அமெரிக்க கணினி விஞ்ஞானி ஜான் மெக்கர்த்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற சொல்லை முதன்முதலாக அறிமுகப்படுத்தினார். 2020 பிறகு தானியங்கி கார்கள், புத்திசாலி ரோபோக்கள் போன்ற தொழில்நுட்பங்கள் வேகமாக வளர்ச்சி பெற்றன. செயற்கை நுண்ணறிவு என்பது 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய அறிவியல் புரட்சியாகும். விண்வெளி ஆராய்ச்சியில் செயற்கைக்கோளின் செயல்பாட்டை கண்காணித்தல், விண்கலன்களை இயக்குதல், கிரகங்களின் தரவுகளை ஆய்வு செய்தல், விண்வெளியில் ஏற்படும் மாற்றங்களை கணித்தல் போன்ற பணிகளை செயற்கை நுண்ணறிவு மிக துல்லியமாக செய்கின்றது. நம் வீட்டு உபயோக மின்னணு சாதனங்களில் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படுகிறது. நாம் விரும்பும் தகவல்களை விரைவாக வழங்குவது, தேவைக்கேற்ற பரிந்துரைகளை வழங்குவது போன்ற பல பணிகளை இது செய்கிறது. எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். புத்திசாலித்தனமான நகரங்கள், ஓட்டுநர் இல்லாத வாகனங்கள், மேம்பட்ட கல்வி அமைப்புகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பேரிடர் மேலாண்மை போன்ற பல துறைகளில் இது புதிய திட்டத்தை உருவாக்கும். மனித அறிவுக்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் இடையே நல்ல ஒத்துழைப்பு ஏற்பட்டால் உலகம் இன்னும் வேகமாக முன்னேறும். எனவே இதனை பொறுப்புடனும் நெறிகளுடனும் பயன்படுத்தினால் மனித சமுதாயம் வளமான பாதுகாப்பு மற்றும் அறிவார்ந்த எதிர்காலத்தை நோக்கி முன்னேறும் என்பதில் ஐயமில்லை. மனித அறிவின் விரிவாக்கமே செயற்கை நுண்ணறிவு. மனித நலனுக்காக அதனை பயன்படுத்துவதே உண்மையான அறிவியல் வளர்ச்சி. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். அறிவியல் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தகவல்கள் வழங்கினார் வி. திவ்யபாரதி அவர்கள்.

0: ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் இயந்திரன், பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஏ ஆர் ரஹ்மான், கத்தீஜா ரஹ்மான் ஆகியோர். புத்தம் புது காலையில் இனி இடம்பெறுவது
1: தமிழ் அமுதம். வழங்குகிறார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
2: அன்பின் வளர்ச்சி காதல், காதலின் முதிர்ச்சி பக்தி. சங்க இலக்கியங்களின் பாடுபொருள் காதலும் வீரமும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் பக்தி இலக்கியங்கள் இறைவனின் அருள் தன்மையையும் இறைவன் அடியாரை ஆட்கொண்டு அருளிய தன்மையையும் மட்டுமே பாங்குற பேசுகின்றன. இந்த நிலையில் சற்று வித்தியாசமாக சைவ சமய குரவருள் ஒருவராக திகழ்கின்ற சுந்தரருக்கும் பறவையாருக்கும் இடையில் தோன்றிய காதலை திருத்தொண்டர் புராணம் சொல் ஓவியமாகவே வரைந்துள்ளது. எப்படிப்பட்ட காதல் சுந்தரருக்கும் பறவையாருக்கும் இடையில் தோன்றிய காதல்? ஒருவன் ஒருத்தியை கண்ணுற்ற வழி அவ்விருவரும் உயர்வு உடையவராயின் ஐயம் சிறந்தது என்று இயம்புகின்றார் தொல்காப்பியர். சுந்தரரும் பறவையாரும் உயர்ந்தவர்கள், இறை அருள் பெற்றவர்கள். அவர்களுக்குள் எழுந்த காதலும் அத்தன்மைத்தே. சொல்லப்போனால் அவர்களுக்குள் தோன்றிய காதல் இறை அருளால் தோன்றிய காதல் என்று சொல்வதை விட இறை அருளே காதலாக முகிழ்த்தது என்று கூறலாம். அதனால்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் கண்டபொழுது இவர் மானுட பிறவியோ அல்லது தெய்வ பிறவியோ என்று ஐயுறுகின்றனர். கற்பகத்தின் பூங்கொம்போ, காமன் தன் பெருவாழ்வோ, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, புயல் சுமந்து விட்குவளை பவளமலர் மதிப்பூத்த விரைக்கொடியோ என்று சுந்தரர் பறவையாரை கண்டு அதிசயிக்கின்றார். இங்கு சுந்தரர் பறவையாரை மானுட வடிவில் உள்ள சராசரி பெண்ணாக பார்க்கவில்லை. பறவையாரை கிடைத்தற்கு அறிய தேவலோகத்து பொருளாகவே பார்க்கிறார். தான் காணும் இப்பொருள் மண்ணுலகில் காணக்கூடியது அன்று என்பதால்தான் கற்பகத்தின் பூங்கொம்போ என்றும், மன்மதனின் வாழ்வு நிலைத்து நிற்பது இப்பொருளால்தான் என்னும் நோக்கில் காமன் தன் பெருவாழ்வோ என்றும், தான் செய்த புண்ணியத்தின் பயன்தான் இப்பொருளை காணும் பேறு தனக்கு கிடைத்ததோ என்னும் குறிப்பில்

0: புண்ணியத்தின் புண்ணியமோ என்றும் பலவாறாக அதிசயித்த சுந்தரர் மேலும் இப்பொருளில் கண்களுக்கு புலன் ஆகாத நறுமணமும் கமழ்கின்றதே என்று எண்ணுகின்றார். அதனால்தான் விரை கொடியோ என்றும் வியக்கின்றார். சுந்தரரால் தான் கூறியவற்றுள் இப்பொருள் இன்னதுதான் என்று துணிந்து அறிய முடியவில்லை. அதனால்தான் அற்புதமோ என்று வியக்கின்றார். இது நாள் வரை சிவனையே எண்ணியிருந்த தன் உள்ளம் இன்று பறவையார்பால் சென்றமைக்கும் சிவன் அருளே காரணம் என்று உணர்கின்றார். அதனால்தான் இறுதியில் சிவன் அருளோ என்று கூறி மெய்சிலிர்க்க வைக்கின்றார். இவ்வாறே பறவையாரும் சுந்தரரை கண்டு முன்னே வந்து எதிர்தோன்றும் முருகனோ தன்னேரின் மாறனோ விஞ்சயனோ என்றெல்லாம் எண்ணி இறுதியில் மின்னேர் செஞ்சடை அண்ணல் மெய் அருள் பெற்று உடையவனோ என்று ஐயுறுகின்றார். தெளிவாகச் சொன்னால் சிவன் அருளே தங்கள் இருவருக்கும் இடையே காதலாக மலர்ந்து நறுமணம் கமழ்கின்றது என்று இறை உணர்வில் நின்றே இயம்புகின்றனர் சுந்தரரும் பறவையாரும். இவ்வாறு இயல்பாக அகத்தில் ஏற்படும் அகப்பொருள் உணர்வாம் காதலில் கூட ஆண்டவனின் திருவருளையே இல்லை இல்லை ஆண்டவனையே காணுகின்ற காதலும் காதலின் முதிர்ச்சியாகிய பக்தியும் போற்றுதற்குரியதன்றோ.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். அவருடன் 200 பேர் கொண்ட இந்திய வர்த்தக பிரதிநிதிகள் குழுவும் ஜப்பான் செல்கிறது. டோக்கியோ, நாகோயா, ஒசாகா ஆகிய நகரங்களில் ஜப்பான் தொழில்துறையினருடன் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துகிறார். அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் அவர் கலந்துரையாடுகிறார். பசுமை எரிசக்தி, எஃகு, வாகன தொழில்துறை, நிதி சேவைகள் துறை உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஜப்பான் தொழில்துறையினருடன் அமைச்சர் பேச்சு நடத்தவுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்துள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான கூட்டு ஆணைய கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நிலத்தின் சமநிலையை பராமரித்தல், சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு ஆகியவை குறித்து இந்தியாவின் கருத்துக்களை இந்த மாநாட்டில் எடுத்துரைக்க உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் 197 நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்.

0: எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் நடைபெறவுள்ள இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ உடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போது இத்துறையில் நாட்டில் 440 புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக தெரிவித்தார். இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தனியார் துறைக்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி திட்டங்கள் சாதாரண மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ககன்யான் மனித விண்வெளி பயண திட்டம் 2035 ஆண்டுக்குள் இந்தியா சார்பில் விண்வெளி நிலையம் அமைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நாராயணன் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2 மற்றும் 3 நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமஸ்தே திட்டத்தின் மூலம் தூய்மை பணிகளை எந்திரமயமாக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் கண்ணியத்தையும் சமூக நீதியையும் காக்க அரசு முன்னுரிமை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் 74.19% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மொத்தம் உள்ள 1.25 கோடி வாக்காளர்களில் சுமார் 94 லட்சம் பேர் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தேர்தல் நடைபெற்ற பின்னர் உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நடைபெற்ற முதலாவது தேர்தல் இதுவாகும். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, ஆந்திர, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள்

0: சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திரிபுராவிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை எச்சரிக்கையை அடுத்து மத்திய பிரதேசத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. கெனிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணீஷ் பட்டம் வென்றார். ஹங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா பங்கேற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. நெதர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. இப்போட்டியில் வென்றால் மட்டுமே அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற நிலையில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம்.
2: ஆரோக்கிய வாழ்விற்கு பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: இதில் வந்து சிகிச்சைகள் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய எய்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே வந்து அவங்க முதல்ல அந்த ஸ்ட்ரோக்கில் இருக்கிற சிம்டம்ஸை ரிவர்ஸ் ஆகிறது, அவங்களுடைய காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறது, மூணாவது அவங்களுக்கு இருக்கிற டிசபிலிட்டியை குறைச்சி பெட்டராக அவங்களை எப்படி ஃபங்க்ஷனலாக வெளியில் கொண்டு போக முடியும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் கை கால் வரல பேச்சு வரலன்னு வச்சுக்கோமே. இப்போ ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டோட எய்ம் என்னவாக இருக்குன்னா, 7 இயராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறனால அவங்க டெத்தை ஸ்டாப் பண்ணுறோம். ரெண்டாவது மூளையோட டேமேஜை, இத்தனை எம்எல் ஆஃப் மூளை டேமேஜ் ஆகுதுன்னா அத்தனை எம்எல் குறைக்க போகிறோம். ஏன்னா அப்போ நம்ம இமீடியட்டா ட்ரீட்மென்ட் எடுக்கணும். அப்படியே விட்டோம்னா அந்த ஈச் அண்ட் எவ்ரி மினிட்க்கு வந்து அந்த வால்யூம் ஆஃப் ஸ்ட்ரோக் இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். சோ சின்ன ஸ்ட்ரோக்கா ஆரம்பிச்சி ஒரு மணி நேரத்துல மாடரேட் ஸ்ட்ரோக், அடுத்து ஒரு மணி நேரத்துல இன்னும் மேஜர் ஸ்ட்ரோக், அடுத்து ஒரு மணி நேரத்துல மூளை ஃபுல்லா டேமேஜ் ஆகும். ஏன்னா அந்த ரத்தக்குழாய் பிளாக் இருக்கு. சோ இத ரிவர்ஸ் பண்றது தான் ட்ரீட்மென்ட். பட் காம்ப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஸ்ட்ரோக்கே மேஜரா இருந்தது, அதாவது நீங்க எவ்வளவு பண்ணாலும் அந்த பிளட் குழாய் ஓபனே ஆகாது, மூளை ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்குன்னா அவங்க கோமால தான் இருப்பாங்க, வென்டிலேட்டர் தான் இருப்பாங்க, கான்சியஸாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டெத் ரேட்டும் அதிகம். சப்போஸ் உயிர் பிழைச்சி வந்தாலும் அவங்க எப்போ வருவாங்கன்னா, 10 அவங்க தாக்குப்பிடிச்சி வென்டிலேட்டரில் இருந்து கழுத்தில் ட்ரக்கியாஸ்டமி பண்ணி வீட்டில் வந்து ட்ரக்கியாஸ்டமி கேர் எடுத்துக்கிட்டு மூக்கு வழியாக டியூபில் ரயில்ஸ் டியூபில் ஃபீடிங் பண்ணிக்கிட்டு கை கால் அசைவுகளை இல்லாமல் ஃபிசியோதெரபி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரலாம், 10 ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருந்து மேனேஜ் பண்ணி புழக்கி வச்சுருப்பாங்க. வீட்டில் வரும்போது நம்ம ஒரு நர்சிங் கேரோ ஒரு பாமர மக்கள் கேரில் தான் இருப்பாங்க. பிபி ஏறுனா தெரியாது, சுகர் ஹைலோ ஆச்சுன்னா தெரியாது. அவங்களுடைய ஓன் சளியை கொஞ்சமாக இறங்கி நுரையீரலில் போய் அடைச்சிக்கிச்சுன்னா மூச்சு திணறல் வரும். ஸோ மூச்சு விட முடியாமல் திணறல் வரும், அது நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன். நிமோனியா வரலாம், ஆஸ்பிரேஷன் வரலாம், யூரினில் டியூப் போட்டு அனுப்பியிருப்பாங்க, அந்த யூரின் இருக்கிற டியூப்பில் பேக்டீரியா போய் இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபீவர் வரலாம், படுத்தே இருப்பாங்க, திரும்பி கூட போட தெரியாது. ஸோ முதுகில் ஃபுல்லாக புண்ணு வந்துடலாம், தென் ஃபிட்ஸ் வரலாம், பிபி ஹைலோ ஆகிறதுனால மூளையிலே டேமேஜ் ஆகலாம், ஹார்ட்டும் டேமேஜ் ஆகலாம், பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், ஹார்ட் அட்டாக்னு அட்மிட் ஆகிறவங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொலாட்ரல் காம்ப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் மேக்ஸிமம் வர்றது வந்து 1st 10 days. அதனால தான் ஒரு ஸ்ட்ரோக் வந்தாங்க, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ரிஸ்க்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐசியூலேருந்து வார்டுக்கு, வார்டிலேருந்து அப்புறம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். கொஞ்சம் பேத்துக்கு வீட்டுக்கு கூட டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது, ஒரு ஸ்டெப்

0: ஒன்று கேர், அதாவது ஒரு நர்சிங் கேர், ட்ரக்கியாஸ்டமி கேர், ரயில்ஸ் டியூப் கேர், பிளாடர் கேர், அந்த மாதிரி கேரில் அனுப்புவோம். இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால பிரெயினை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நிமோனியானால, யூரின் இன்ஃபெக்ஷனால, கிட்னி ஃபெயிலியர்னால, பெட் சோர்னால உயிர் சேதம் வரலாம். ஸோ ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் இஸ் அ ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட். பிரெயினையும் பார்க்கணும், பிரெயின் ரிலேட்டட் மற்ற ஆர்கனும் டேமேஜ் ஆகாமல் பார்த்து. ஸ்ட்ரோக் வரும்போது பெரிய குழாயில் அடைச்சிக்கிச்சு, இப்போ கழுத்துக்கு போகிற முக்கியமான பைபாஸ் குழாயில் அடைச்சிக்கிச்சுன்னா, இப்போ 100 பேத்துக்கு ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா, ஒரு 50-60 பேத்துக்கு உடனே இறப்பு வர சான்ஸ் இருக்குது. அதாவது ஹாஸ்பிட்டல் விட்டு 2வது நாள் 3வது நாள் பிழைக்காமல் கூட போக சான்ஸ் இருக்குது. ஹார்ட் அட்டாக்கும் அப்படி தான், ஹார்ட் அட்டாக் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே கூட இறந்து போயிடலாம். ஹார்ட் அட்டாக் மாதிரி சடனாக டெத்து வந்து ஸ்ட்ரோக்கில் வராது, ஏன்னா மூளை வீங்கி அந்த மூளையோட ப்ரெஷர் அதிகமாகி அப்புறம் ஹார்ட் மேலே லோடு பட்டு பிரீத்திங்கில் அஃபெக்ட் ஆச்சுன்னா தான் இறக்குறாங்க. ஸோ டைரெக்டாக மூளை வீங்குறதுனால டக்குன்னு சொல்கிறேன். மூளைச்சாவு ஆகலாம், மூளைச்சாவுனா இப்போ தலையில் அடிபடுது, இல்லை பிரெயின் ஸ்ட்ரோக்கில் மூளை ஃபுல்லாக ரத்த கசி வந்துடுது அப்படின்னா, ஹார்ட் வேலை பார்க்கும், பிரீத்திங் வென்டிலேட்டரில் ஓடிட்டுருக்கும், ஆனால் மூளை ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும். ஸ்ட்ரோக்குனால மூளை டேமேஜ் ஆகிறதுனால இறப்பு காமன் தான்.
1: இதுவரை பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி இடம்பெறும். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாபதி.
3: அம்மா, தமிழ் எங்க?
4: அவ விளையாடிட்டு இருக்கா?
3: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
4: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
3: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
4: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
3: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
4: குறிப்பா பாத்தீங்கன்னா, அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும், மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க, ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: நேரம் 7:30:15. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு ஆள் அசையாமல் கிடக்கிறார், அவர் இருக்காரா போயிட்டாராங்கிறத எப்படி முடிவு பண்ணுறோம்? அவர் மூக்குக்கு முன்னாடி புறங்கையை வச்சு பார்க்குறோம், மூச்சு வருதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. மூச்சுங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். சுவாசம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்ம பூமி இருக்க அது கூட சுவாசிக்குதுங்கிறத சோவியத் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பூமிக்கு மேலே இருக்கிற மண் அடுக்கில் காற்றில் உள்ள ஆக்சிஜன் ஆக்சிகரணம் அடையுது அப்படின்னு தான் இதுவரைக்கும் எல்லோரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த ஆக்சிஜன் பூமிக்குள்ளே 1 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் ஊடுருவி போகுதான். பூமிக்குள்ளே 2 பக்கமும் பல கிலோமீட்டர் வரைக்கும் பரவு தான். பூமிக்குள்ளே இருக்கிற நீர்நிலை அடுக்குகள் தான் நுரையீரல் செய்கிற வேலையை செய்யுதான். நம்ம உடம்பில் நுரையீரல் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஒரு மரத்தை தலைகீழாக தொங்க போட்டால் எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்படி தான் இதுவும், நுரையீரலும் அப்படி தான் இருக்கும். வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று. வலது பக்கம் நுரையீரல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நுட்பமான நரம்பு குழாய்கள் அதில் இருக்கும். கோடிக்கணக்கான நுண்ணிய குழாய்களை வந்து வச்சுக்கிட்டு தான் அது வேலை செய்யுது. 25 கோடி குழாய்கள் இருக்கும். அதை அப்படியே முழுசாக பிரித்து பரப்புனா ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் பாதி பரப்பளவு இருக்குமா. நுரையீரல் நிறம் வந்து கருஞ்சிவப்பு தான். புகை அதிகமாக உள்ளே போச்சுன்னா அது கருப்பாகிடுது. காற்றுல உள்ள பிராணவாயுவை இது இழுத்து எடுத்துக்கிட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற முக்கியமான வேலையை இது செய்யுது. அசுத்த காற்றை வெளியில் அனுப்பி வச்சுருது. ஒருத்தர் வேகமாக ஓடி வரார், அவருக்கு மூச்சு இறைக்கும், பயங்கரமாக எதையாவது பார்த்து விடுறார், உடனே மூர்ச்சி ஆகிடுவார். இது மாதிரி சமயங்களில் வேறு எந்த தூண்டுதலும் இல்லாமல் நுரையீரல் தானாகவே இயங்கும். இப்படி ஒரு அவசியம் ஏற்படுறப்போ இயக்கத்தை தூண்டி விடுற முக்கியமான இணைப்பு மூளைக்கு கீழே முதுகு எலும்புக்கு மேற்பகுதியில் இருக்குது. அது உடனே சுவாசத்துக்கு அவசர உதவியை கொடுக்குது. இப்போ ஒருத்தர் பேசாமல் உட்காந்துருக்கார், இந்த சமயத்தில் அவருக்கு 1 பங்கு காற்று தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் எழுந்திரிச்சு நடக்கும்பொழுது 1.5 மடங்கு தேவைப்படும். ஓடுனாருன்னா 3 மடங்கு தேவைப்படும். படுத்துருக்கிறப்போ 1.5 மடங்கு தான் தேவைப்படும். இதுக்கு நிமிஷத்துக்கு 16 தடவை மூச்சு விட்டாகணும். இப்படி சாதாரணமாக உள்ளே இழுக்கிற காற்று கொஞ்சம்தான் இருந்தாலும், இது மாதிரி 8 மடங்கு காற்றை வந்து உள்ளே இழுத்து வச்சுக்கிற சாமர்த்தியம் நுரையீரலுக்கு இருக்குதான். தண்ணி, நுண்கிருமிகள், ரசாயன பொருள் இப்படி எது உள்ளே போனாலும் நுரையீரல் சமாளிச்சுக்கும். 30 வருஷமாக விடாத புகை பிடிக்கிறவர் தொடர்ந்து உள்ளே அனுப்பி வைக்கிற புகையை கூட சமாளிக்குதுன்னா பார்த்துங்களேன். உள்ளே போகிற புகை நுட்பமான சுவாசம் முடிச்சுக்க

அழிச்சு விடுது. கறி போக அது மேலே படிஞ்சு உபயோகம் இல்லாமல் பண்ணிவிடுது. ஆனாலும் தேவைக்கு அதிகமாக 8 மடங்கு கூடுதலாக சுவாசம் முடிச்சுகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால சமாளிக்க முடியுது. சமாளிக்க முடியலன்னா சில சமயம் மூச்சு திணறும். அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு புகை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடணும். அதுதான் நல்லது. ஆனால் அப்படி யார் விடுறது? இணை பிரியாத 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். 2 பேரும் விடாமல் சிகரெட்டு குடிக்கிறவங்க. அதில் ஒருத்தன் செத்து போட்டான், இன்னொருத்தன் அதுக்கப்புறம் 2 சிகரெட்டாக குடிக்க ஆரம்பித்தானான். ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான்

0: சிகரெட் பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம். அந்த பழக்கத்தை நான் எப்போ விட்டுட்டேன், இப்போ நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு நானும். இவங்கெல்லாம் எப்படி திருந்துறது?
1: தென்கொச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம் திரைகானம். முதலில் தம்பி படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் ஸ்வர்ணலதா பாடிய பாடல்.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க,
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவுத்திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: திரைகானத்தில் அடுத்து என் பொம்மு குட்டி அம்மாவுக்கு இந்த படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: நேரம் 7:45, புத்தம் புது காலையில். இனி
2: நகர்வலம். செல்ல பிராணிகள் வளர்ப்போரின் கவனத்திற்கு.
3: செல்லப்பிராணிகள் வளர்ப்போரின் கவனத்திற்கு. நகரமயமாக்கல் அதிகரித்து வரும் சூழலில் வீடுகளில் செல்லப்பிராணிகளை வளர்ப்போரின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. அதே வேளையில் பொறுப்பற்ற முறையில் செல்லப்பிராணிகள் தெருக்களில் கைவிடப்படுவதும் தெருநாய்கள் போன்றவற்றின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக தெருநாய்களின் பெருக்கத்தால் ஏற்படக்கூடிய வெறி நாய்க்கடி ஆபத்துகளும் அதன் மூலமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கடுமையாக பாதிக்கப்படும் துயரச் சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. விளையாடும் இடங்களிலும் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய வழியிலும் குழந்தைகள் நாய்க்கடிக்கு ஆளாவது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் பாதுகாப்பு இன்மையையும் உருவாக்கியிருக்கிறது. இத்தகைய ஆபத்துக்களிலிருந்து சிறு குழந்தைகளையும் பொதுமக்களையும் பாதுகாக்கவும், அதே சமயம் விலங்குகள் வதை தடுப்பை உறுதி செய்து பொறுப்பான வளர்ப்பை ஊக்குவிக்கவும் பெருநகர சென்னை மாநகராட்சி கடுமையான விதிகளையும் அபராத நடவடிக்கைகளையும் தீவிரமாக அமல்படுத்தி வருகிறது. இனி செல்லப்பிராணிகளை கைவிடும் உரிமையாளர்களுக்கு ரூபாய் 25,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி அதிரடி அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. வீட்டில் வளர்க்கப்படும் நாய்கள் மற்றும் பிற பிராணிகள் நோயுற்றாலோ அல்லது பராமரிக்க முடியாத சூழல் ஏற்பட்டாலோ சிலர் அவற்றை வீதிகளிலோ பொது இடங்களிலோ கைவிட்டு செல்கின்றனர். இவ்வாறு பொறுப்பற்ற முறையில் கைவிடப்படும் பிராணிகளின் உரிமையாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ரூபாய் 25,000 வரை அபராதம் விதிக்கும் சட்ட தீர்மானம் சென்னை மாநகராட்சியில் கொண்டுவரப்பட்டுள்ளது. அவர்கள் மீது விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுவதோடு அவர்களுக்கு அபராதமும் விதிக்கப்படும். சென்னை மாநகராட்சி பகுதியில் நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்கள் மாநகராட்சியிடம் ஆன்லைன் மூலமாக உரிமம் பெற வேண்டியது அவசியமாக உள்ளது. 2023 ஆகஸ்ட் மாதம் முதல் இணைய வழியில் செல்ல பிராணிகளுக்கான உரிமம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் 2024 முதல் 25 செப்டம்பர் வரையிலுமாக மொத்தமாக 12,393 செல்ல பிராணி உரிமங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. உரிமையாளரின் புகைப்படம், முகவரி சான்று, செல்ல பிராணியின் புகைப்படம் மற்றும் வெறிநாய்க்கடி தடுப்பூசி சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பித்து உரிமத்தை பெறலாம். வளர்ப்பு நாய்களின் உரிமையாளர்களை எளிதில் கண்டறியும் வகையில் அவற்றின் உடலில் மைக்ரோ சிப் ஒன்றை பொருத்தும் நடைமுறையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சிக்கு கீழ் இயங்கி வரும் 6 செல்லப்பிராணி சிகிச்சை மையங்களில் மைக்ரோ சிப் பொருத்துதல் மற்றும் வெறிநாய்க்கடி தடுப்பூசி இலவசமாக வழங்கும் திட்டம் ஆகியவையும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. திருவிக நகர், புளியந்தோப்பு, லாய்ட்ஸ் காலனி, நுங்கம்பாக்கம், கண்ணம்மாப்பேட்டை மற்றும் மீனம்பாக்கம் ஆகிய மையங்களில் இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். இவை தவிர பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் வெறிநாய்க்கடி ஆபத்தை குறைக்கவும் சென்னை மாநகராட்சியானது நாய்கள் வளர்ப்பு மற்றும் தெருநாய்கள் மேலாண்மையில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக

0: ஆக திருநாய்களுக்கு கருத்தடை மற்றும் வெறிநாய்க்கடி தடுப்பூசிகளை செலுத்தி அவை பிடிக்கப்பட்ட பகுதிகளிலேயே மீண்டும் விடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து தொய்வின்றி நடைபெற்று வருகின்றன. மேலும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி QR குறியீடு கொண்ட காலர்கள் மற்றும் தோலுக்குள் மைக்ரோசிப் பொருத்துவதன் மூலமாக நாய்களை துல்லியமாக அடையாளப்படுத்தப்படும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. செல்ல பிராணிகள் பராமரிப்பு என்பது அரசின் கைகளில் மட்டுமல்ல, பொதுமக்களாகிய நமது கைகளிலும் உள்ளது. குறிப்பாக மக்கள் செல்ல பிராணிகளை வெளியே அழைத்து வரும்போது கட்டாயம் சங்கிலியால் பிணைத்து கூட்டி வர வேண்டும். கடிக்கும் இயல்புள்ள நாய்களுக்கு வாய் மூடி அணிவிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நாய்கள் நோயுற்றாலோ அல்லது பராமரிக்க முடியாவிட்டாலோ அவற்றை கருணையின்றி தெருக்களில் வீசி எறியாமல் அங்கீகரிக்கப்பட்ட விலங்கு நல காப்பகங்களிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்க வேண்டும். திருநாய்கள் தொடர்பான புகார்கள், உரிமம் பெறுதல் குறித்த சந்தேகங்கள் சென்னை மாநகராட்சியின் 1913 என்ற உதவி எண்களை தொடர்பு கொள்ளலாம். மொத்தத்தில் செல்ல பிராணிகளை பொறுப்புடன் பராமரிப்பதும் மாநகராட்சியின் விதிகளுக்கு ஒத்துழைப்பதும் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். இதன் மூலம் மட்டுமே வெறிநாய்க்கடி ஆபத்தில்லாத பாதுகாப்பான சென்னையை நம்மால் உருவாக்க முடியும்.
1: செல்ல பிராணிகள் வளர்ப்போரின் கவனத்திற்கு எழுதியவர் சு. கவிதா, வாசித்தவர் செண்பக காசி.

0: தாய் வீடு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் இப்பொழுது 7:55. இனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ரத்தினம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல் கலிகாலம்னு இப்போதைய காலத்தை சொல்கிறாங்க. நாகரீக வாழ்க்கை இன்னும் சொல்லப்படுது. மனிதன் இன்றைய காலத்தில் அனைத்தையும் சாதிக்கும் திறமை பெற்றவன். ஆனால் அவன் தடுமாறும் ஓர் இடம் பிறரிடம் எப்படி நடந்து கொள்வது, எவ்வாறு பழக வேண்டும், இதில் தான் சிரமப்படுறான். இதற்கு அவன் முதலில் செவிசாய்க்க வேண்டியது நமது நாட்டின் மகான்களின் உபதேசங்களுக்குத்தான். நாம் அனைவரிடமும் அன்பாக மரியாதையுடன் பழக வேண்டும்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்போதும் வலியுறுத்துவார். ஒரு சிலரிடம் இடைவெளி பராமரித்து தள்ளி நிற்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறார். எப்போதும் மிக மிக ஜாக்கிரதையுடன் பழகுவதற்கு உரியவர்கள் இருக்கிறார்கள்னு குறிப்பிட்டிருக்கிறார் பரமஹம்சர். முதல்ல செல்வதனமிக்கவர்கள், பணபலம் செல்வாக்கு அதிகம் உள்ளவர்கள் என்பதால் அவங்க என்ன வேணும்னாலும் செய்வார்கள். அதனால் அவர்கள்ட்ட ஜாக்கிரதையாக பழகணும், அல்லது அவர்கள் சொல்லுவதை கேட்டு சரி ஆமா அப்படிங்கணும். அடுத்தது குடிகாரர்கள், நீங்கள் அவரை தொந்தரவு செய்தால் அவர் உங்களை காதால் கேட்க முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுவார். ரத்தினம் ஐயா, அதற்கு மாறாக அவரிடம் குசலம் விசாரிக்கணும். என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டால் அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு சந்தோஷத்துடன் ஐக்கியமாகி விடுவார். 3வது காளை மாடு, அது உங்களை முட்டை வரும்போது ஏதாவது ஒரு சப்தம் செய்து ஆசுவாசப்படுத்தி அதனை சமாதானப்படுத்தணும். அடுத்தது நன்றியுள்ள பிராணி நாய், அது உங்களை கண்டு குலைக்கவோ கடிக்கவோ வரும்போது ஓடக்கூடாது. அப்படியே ஓரிடத்தில் நின்று விசில் அடித்து சத்தம் கொடுத்து அதை சமாதானப்படுத்தணும். 5வது பாம்பு போன்ற விஷத்தன்மை உடைய மக்கள், அவர்களின் விஷத்தை முறிக்க நாம் நிறைய பாடுபடணும். இல்லைனா பழிக்கு பழி என்ற எண்ணம் மேலோங்கும். அதனால் அவர்களிடமிருந்து எட்டி இருப்பது தான் உசிதம்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அறிவுறுத்துகிறார். அப்போ தான் வாழ்க்கையில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, சிரமம் உண்டாகாதுங்கிறார். இது நமது பழக்க வழக்கத்துக்காக சொன்னது. நமது உடல் ஆரோக்கியத்துக்காகவும் ஒரு சில நடைமுறைகளை கவனத்தில் கொள்ளணும். என்னென்னவை? பசிக்கும்போது மட்டுமே சாப்பிடணும், எப்போ பார்த்தாலும் சாப்பிடக்கூடாது. தாகம் எடுக்கும்போது தண்ணீர் குடிக்கணும். பசிக்கும்போது எந்த உணவை சாப்பிட்டாலும் எளிதாக ஜீரணமாகும். உணவை நிதானமாக மென்று சாப்பிடணும். தரையில் அமர்ந்து சாப்பிடணும். கைவிரல்களால் அள்ளி சாப்பிடணும். உங்கள் உணவு ஜீரணத்துக்கும் விரல்களுக்கும் தொடர்பு இருக்கு. இயற்கை உணவு காய்கறி பழங்களை தேவையான அளவு எடுத்துக்கணும். பதப்படுத்தப்பட்ட குளிர்சாதன பெட்டியில் வைத்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். ரத்தினம் ஐயா, தினமும் ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடணும். விளையாட்டு சிறுவர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் தான். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடமாவது அமைதியாக தனிமையில் கழிக்கணும். தொலைக்காட்சி பார்ப்பதை அறவே நிறுத்துங்கன்னா நம்மளை நீங்கள் மேலே கீழே பார்ப்பீங்க. அதற்கு பதிலாக தொலைக்காட்சியில் செலவிடும் நேரத்தை குறைத்து புத்தகம் படிக்கணும். தினமும் ஒரு 15-20 நிமிடம் நடைப்பயிற்சி போகிறது நல்லது. உடற்பயிற்சிக்காக அல்ல, மன அமைதிக்காக. நாம் யாரை

0: யாருடனும் ஒப்பிடக்கூடாது. அவர்களது பாதை பயணம் வேறு, நம்முடையது வேறு. முடிந்தவரை நமது உழைப்பை வெளிப்படுத்தணும், நிறைய உழைக்கணும். கடந்த காலத்தை மறந்து விடணும், நிகழ்காலத்துக்கு வந்துடணும். குறுகிய கால இந்த வாழ்க்கையில் யாரையும் வெறுக்கக்கூடாது. வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான், அதில் வாலிபம் கொஞ்ச நேரம்தான். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
4: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
3: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
4: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
3: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
4: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
3: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்கிறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: நேரம் இப்பொழுது 8:20. புத்தம்புது காலையில் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் நம் நாடு திரைப்படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன், எல்.ஆர். ஈஸ்வரி, எல்.ஆர். அஞ்சலி, எஸ்.என். சோபா பாடியிருக்கிறார்கள்.

0: ஒலிக்கிருக்கும் பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக டி எம் சுந்தரராஜன் பாடியது.
1: சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பா.

பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும். பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: திரைக்கானத்தில் நிறைவான பாடல் அரசிளம் குமாரி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியது.

அருமலை படத்திற்காக சின்மயி அரவிந்தாக்ஷன் பாடிய பாடலை கேட்டீர்கள். அடுத்து வருவது ஷான் ரோல்டன் டி பாடியிருக்கும் பாடல், படம் பராசக்தி.

தலைவா படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவி பாடிய பாடலை கேட்டீர்கள். நிறைவாக ஒலித்த குரல்களை ஒலிக்கின்றன. உதயம் NH4 படத்திற்காக

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது புத்தம் புது காலை. அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சுதா ஆர்எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர்எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனைகள் இடம்பெறுகின்றன. முதலில் ஸ்ரீ ராஜமாதங்கி என தொடங்கும் வர்ணம், சுத்த சன்னியாசி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:31 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து லம்போதர சோதர, கல்யாணி ராகம், சங்கீர்ண சாப்பு தாளம்.

வயசு பொண்ணு திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் சாவித்ரி பாடிய பாடலை கேட்டும் தொடர்ந்து தியாகம் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன். உடனே ஜானகி

முத்துச்சிதறலில் இனிய திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எஸ் ஜானகி பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடலை கேட்டோம். படம் திருக்கல்யாணம் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல்.

நேரம் 10:38. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சிறை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் பி. ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்,
1: அங்கக வேளாண்மையில் நோய்களை கட்டுப்படுத்துவதில் கலாச்சார மேலாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. இவற்றில் முதலாக இடம்பெறுவது கோடை உழவு, அடுத்ததாக கலை மேலாண்மை, அடுத்ததாக பயிர் சுழற்சி. சில நோய்களை சரியான காலத்தில் விதைப்பதன் மூலமே நாம் தடுத்து நிறுத்திவிட முடியும்.
0: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 10:48. தொடர்ந்து தாய் மீது சத்தியம் திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா பாடிய பாடல்.

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது முத்துச்சிதறல் நிகழ்ச்சி. நேரம் இப்பொழுது 11 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலில் சூரசம்ஹாரம் படத்திற்காக அருண்மொழி சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: இன்று பிற்பகல் 1:10 என் உயிர் தொழில் நிகழ்ச்சியில்
1: ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப பயமாவும் இருந்தது. ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணி கிளாஸுக்கு போனாக்கா எனக்கு அந்த டைமில் ஒரு 25-30 பேர் இருந்தாங்க கிளாஸில்.
0: உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடன் நேர்முகம். இதன் முதல் பகுதி இடம்பெறும்.
1: நான் ரொம்ப எக்ஸைட்டடாக கிளாஸுக்கு போனேன். பார்த்தா

0: ரெண்டு பேர் தான் இருந்தாங்க கிளாஸ்ல, பாக்கி எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் நேயர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து செந்தூர பூவே படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ்பி சைலஜா குரல்களில்

0: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
1: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன சொல்றோமா?
1: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப், பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
2: என்ன அர்த்தமாயிருந்தா?
1: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
3: நேரம் இப்பொழுது 11:21:35. மனதிற்கினிய திரையிசை பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து ராசாவே உன்னை நம்பி படத்திற்காக மனோ பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
1: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
0: ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ருபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
1: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
0: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
1: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
0: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
2: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பாக்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ ஃபேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ, நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
3: நேரம் இப்பொழுது 11:32. மனதிற்கினே திரைசை பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து உழைத்து வாழ வேண்டும் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் குரலில்

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து கிளி பேச்சு கேட்கவா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: விக்சிட் பாரத் 2047 பாரத பிரதமரின் கனவினை நனவாக்கும் வலுவான கட்டமைப்பை கொண்ட திட்டங்கள்.
1: யுவசக்தி, இளைஞர்களின் திறன், இளைஞர்களின் திறனை மேலோங்க செய்யும் திட்டங்கள்.
0: இளைஞர்களின் திறனை மேம்படுத்தவும் வேலை வாய்ப்பை உருவாக்கவும் 4.1 கோடி இளைஞர்களுக்கு பிரதமரின் தொகுப்பு நிதியிலிருந்து 2,00,000 கோடி.
1: முதல் முறை பணியாளர்களுக்கு முறையான பணியில் சேரும் போது 1 மாத ஊதியம் வழங்குவதன் மூலம் பயன்பெறும் 2.1 கோடி இளைஞர்கள்.
0: உற்பத்தி துறையில் பணியில் சேர்ந்த முதல் 4 ஆண்டுகளுக்கு பணியாளர்கள் மற்றும் முதலாளிகளுக்கு ஊக்கத்தொகை.
1: 1000 ITI தொழில் பயிற்சி நிறுவனங்களை மேம்படுத்துவதன் மூலம் 20,00,000 இளைஞர்களின் திறனை மேம்படுத்துதல்.
0: முதல் 500 நிறுவனங்களில் 1 கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வாய்ப்புகள். பொது தேர்வு சட்டம் மூலம் வினாத்தாள்கள் பாதுகாக்கப்படுவதோடு பணி அமர்த்துவதில் வெளிப்படை தன்மையும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது.
1: 75,000 புதிய மருத்துவ இடங்களின் மூலம் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதோடு அயல் நாட்டு நம்பகத்தன்மையை குறைக்கிறது.
0: மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் 15,000 இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன.
1: விஞ்ஞான் தாரா திட்டத்தின் மூலம் 10,600 கோடி செலவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பலப்படுத்துதல்.
0: கேலோ இந்தியா திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு மத்தியில் விளையாட்டு திறமையை வளர்த்தல்.
1: போதைப்பொருள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மனஸ் உதவி எண் வழங்கப்பட்டது.
2: நேயர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சி நிறைவாக உத்தமராசா படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: ஹலோ
2: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும்
3: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார் இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
2: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார் 2 லட்சம்
4: என்னாச்சப்பா?
1: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
4: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
5: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 820 கிலோ ஹெர்ட்ஸில் 12:10 சங்கீத சாரல் டாக்டர் எஸ் சுசித்ரா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய வாத்சல்யா திட்டம் தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. என்று உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 2:15 துறைகானம் கேட்கலாம். 2:40 ஹிந்தி பாடம், கற்பிப்பவர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள். மாணவி எஸ் துவனி. 2:55 வானிலை. மாலை 5:30 துறைகானம் கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும்.
1: பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில், தினம்தோறும் மாலை 6:10 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 9:00 தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி. 6:40 மனதில் நின்றவை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்கலாம். 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள், வழங்குபவர் ஏ லக்ஷ்மணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில், அங்கக வேளாண்மையில் நோய்களை கட்டுப்படுத்துவதில் கலாச்சார மேலாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. இவற்றில் முதலாக இடம்பெறுவது கோடை உழவு, அடுத்ததாக கலை மேலாண்மை, அடுத்ததாக பயிர் சுழற்சி. சில நோய்களை சரியான காலத்தில் விதைப்பதன் மூலமே நாம் தடுத்து நிறுத்திவிட முடியும். அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: 8:05 திரைகானம் கேட்கலாம். 9:15 செய்தி சுடர். 9:30 கோவிந்த பட்டாபிஷேகம். இசை பேருரை நிகழ்த்தியவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 9:30. 10:30 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மருத்துவர்களின் ஆலோசனைகள் ஒலிபரப்பாகி வருகிறது. என்று முடக்குவாதம் குறித்து மூட்டு தசை மற்றும் இணைப்பு திசு நிபுணர் டாக்டர் எம் ஹேமா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 3:02 உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை மருத்துவராயும் செயல்படுகிறது. திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:00 மருத்துவ ஆலோசனைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. இன்று டாக்டர் எம் ஹேமா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெற உள்ளன. ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்
3: is Akashvani, the news read by Valsa Williams. Union Commerce and Industry Minister Piyush Goyal today urged Japanese companies to expand their operations in India and create success stories similar to Suzuki, and said the country would like to see 1,580 Suzukis emerge from the Japanese firms operating in India. Addressing a roundtable meeting with the Japan-India Business Consultative Committee of the Japan Chamber of Commerce and Industry and the Embassy of India, Goyal said India's young workforce, expanding economy and long-term growth ambitions offer significant opportunities for Japanese businesses. Goyal said India and Japan should use the 75th anniversary of diplomatic relations to deepen business collaboration and shape their economic

0: இதுவரை சங்கீத சாரலில் டாக்டர் எஸ் சுசித்ரா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இசைமல நிகழ்ச்சியில் 1:10 எஸ் சந்திரிகா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர் அக்ஷய்ராம் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ஹம்சினி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் ஒலிபரப்பாகும். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே மாதீஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். இவ்விரு நிகழ்ச்சிகளும் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆந்திரப்பிரதேசம் சென்றுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டையொட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும், ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் மழையினால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். அரசுமுறை பயணமாக ஆந்திரப்பிரதேசம் சென்றுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அம்மாநிலத்தின் எலூரு மாவட்டம் முசுனூரு வந்தடைந்த குடியரசுத் துணைத் தலைவரை மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் வரவேற்றனர். இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் நவீன ரக உயர் விளைச்சல் தரும் மக்காச்சோளம் விதையை அவர் அறிமுகம் செய்கிறார். இந்த மக்காச்சோளம் தரமான பாப்கார்ன் உற்பத்திக்கு வழிவகுக்கும் என்றும், மக்காச்சோளத்திற்கு மதிப்பு கூட்டப்படுவதால் இதனை பயிர் செய்யும் விவசாயிகள் அதிக லாபம் பெறுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு நிறுவப்பட்டுள்ள கார்மெண்ட் பாப்கானிகா நிறுவனம் நாடு முழுவதும் உள்ள 1000+ மக்காச்சோள விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து பாப்கார்ன் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள விவசாயிகள்

0: வேளாண் துறை வல்லுநர்களையும் சந்தித்து பேச உள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் முதலீட்டாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசுகையில் சுசுகி உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் அதிக அளவு இளைஞர்கள் திறன் மிக்கவர்களாக உள்ளனர் என்றும் அவர்களை தங்கள் பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தற்போது 4 டிரில்லியன் டாலராக உள்ள இந்திய பொருளாதாரத்தை 2047 ஆண்டுக்குள் 30 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதற்கு இந்தியா முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். தமது 4 நாள் பயணத்தின்போது 200க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேச உள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். லக்னோவில் இன்று 18வது பிரிக்ஸ் கல்வியாளர் 3 நாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் 30 நகரங்களில் 400க்கும் மேற்பட்ட முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புதிய அணுகுமுறையை உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளவும் இந்தியா முயற்சிகளை எடுக்கும் என்று தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாறுபாடுகளால் ஏற்படும் சவால்களை சந்திக்கவும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது குறித்தும் புதிய தொழில்நுட்ப நடைமுறைகளை கொண்டு வருவது குறித்தும் உச்சி மாநாட்டில் முடிவெடுக்கப்படும் என்றும் திரு சுதாகர் தலேலா கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் 3 புதிய அறிவிப்புகளை இன்று வெளியிட்டார். சட்டப்பேரவை விதி 110 கீழ் தமிழகத்தில் மகளிருக்கான வெற்றி பயண திட்டம், பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் கைவிடுதல், மகளிருக்கு விலையில்லா கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றன. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு விளைநிலங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகள் பாதிப்படையும் என்ற காரணத்தால் அதற்கு பதிலாக புதிய இடம் தேர்வு செய்வது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். ஏற்கனவே செயல்பட்டு வரும் சென்னை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டு 5வது விமான முனையம் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்காக இந்திய விமான போக்குவரத்து ஆணையத்துடன் ஒத்துழைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மற்றொரு அறிவிப்பில் தமிழக மகளிர் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர் வரும் அக்டோபர் 2ம் தேதி மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்று முதல் தமிழகத்தின் எப்பகுதியிலும் வசிக்கும் மகளிர் சாதாரண, விரைவு பேருந்து, இடைநில்லா பேருந்து, சொகுசு பேருந்து மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறினார். மற்றொரு அறிவிப்பில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயன்பெறும் என்றார். ஆண்டுக்கு 2,50,000 மிகாமல் வருமானம் பெறும் குடும்பங்கள் இத்திட்டத்தால் பயன்பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மருத்துவ உபகரணங்கள் துறைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் முக்கிய சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2017ம் ஆண்டு மருத்துவ உபகரணங்கள் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உபகரணங்களை ஸ்டெர்லைஸ் செய்வது, ஒரே சீரான பரிசோதனை கட்டணங்கள் உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் மருத்துவ உபகரணங்கள் துறையின் செயல்பாடுகள் எளிமையாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதிய நடைமுறைகள் மூலம் மருத்துவ உபகரண பயன்பாட்டிற்கான செலவு குறையும் என்றும் வெளிப்படையான அணுகுமுறை உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டிற்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை நிறைவு பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 4ம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரையில் 477 பேர் கைலாஷ் மானசரோவரை தரிசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிபுலேக் கணவாய் வழியாக யாத்திரை குழுவின் கடைசி பிரிவினர் தங்களது பயணத்தை நேற்று முடித்ததாக இந்த யாத்திரையின் பொறுப்பு அதிகாரி திரு தன்சிங் பிஷ்ட் தெரிவித்தார். இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உதவிய உத்தராகண்ட் மாநில அரசு அதிகாரிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்

0: பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கங்கை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பீகார் மாநிலத்தின் தாழ்வான பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பட்னா, வைஷாலி, போஜ்பூர், பக்சர், பகல்பூர், முங்கேர், சமஸ்திபூர், பெகுசாராய் மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன. விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் நீரில் மூழ்கியுள்ளன. மத்திய நீர்வள ஆணையம் விடுத்துள்ள அறிவிப்பில் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அபாய அளவை கடந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பீகாரில் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்பு அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு ஃபராக்கா பரேஜ் அணையை திறந்துவிடுமாறு மேற்குவங்க அரசை பீகார் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை எடுத்துக் கூறி தமது கோரிக்கையை முன்வைத்தார். ஃபராக்கா பரேஜ் அணையின் அனைத்து மதகுகளும் திறந்துவிடப்பட்டால்தான் பீகாரின் வெள்ள நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட மேற்குவங்க முதலமைச்சர் உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் இந்தியர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவத்திற்கு அங்குள்ள இந்திய தூதர் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரிடம் தமது இரங்கலை தெரிவித்துள்ளதாக கூறியுள்ள அவர், தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை தூதரகம் மூலம் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நீண்டகால அடக்குமுறை, வன்முறை மற்றும் தாக்குதல்கள் பூகோள ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அந்நாட்டின் மூத்த அரசியல் தலைவரும் ஜமாயத் உலிமா இ இஸ்லாம் அமைப்பின் தலைவருமான மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பெஷாவரில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தற்போது அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதியாக உள்ள ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் நாட்டில் மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கு உகந்த சூழ்நிலையை நீண்டகாலமாக ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறினார். அந்நாட்டின் தவறான நடவடிக்கைகளால் தான் 1971 நடைபெற்ற போரில் இந்தியாவுடன் தோல்வியை தழுவ நேரிட்டதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைந்துள்ள ராணுவ அமைப்புகள் சாதாரண மக்களை துன்புறுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் ராணுவம் வலுவிழந்து காணப்படும் நிலையில் போர் நடவடிக்கைகள் குறித்து கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 1971 டிசம்பர் மாதம் 13 நாட்கள் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் 93,000 பாகிஸ்தானிய துருப்புகள் சரணடைந்ததாகவும் அவர் கூறினார். இதனால் பாகிஸ்தானின் கிழக்கு மண்டல ராணுவம் வலுவிழந்தது என்றும் பங்களாதேஷ் உருவாக வழிவகுத்தது என்றும் மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திர பிரதேசம் சென்றுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை ஒட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும், ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் மழையினால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50 20 ஆகாஷ்வாணி சென்னை. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 27 வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 27 வரை வீசும் வாய்ப்பு உண்டு. காற்று இதே வேகத்தில் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வீசக்கூடும். இன்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றும் நாளையும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, வடகடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். நாளை மறுநாள் 26 மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பு மற்றும் வங்க கடற்பரப்பு, கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் காற்று வீசும் வாய்ப்புண்டு. அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோ

முதல் ஆரோக்கியபுரம் வரை 16 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை பகல் 11:30 வரை அலைகள் 16 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.4 மீட்டராக உயரக்கூடும். தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் அலைகள் 1.2 முதல் 1.4 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. ஆந்திரப்பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.6 முதல் 1.9 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகள் அலைகள் கரையை தொடும் வேகம் வினாடிக்கு 1.5 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் 1.5 முதல் 1.8 மீட்டராக இருக்கக்கூடும். குண்டூர் கடலோர பகுதிகளில் வினாடிக்கு அலைகளின் வேகம் 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. ஆலப்புழா கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 16 முதல் 20 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். கொல்லம் கடலோர பகுதிகளில் 16 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.3 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. 1.1 முதல் 1.3 மீட்டராக திருவனந்தபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகள் உயரக்கூடும். மீண்டும் மாநில அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். அரக்கோணம் சோசு யுவராசன் இயற்றிய பாடல். பி.ஏ. சிதம்பரநாதன் இசையமைப்பில் பாடியவர் எஸ். சரளா.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். இரவு 9:30 கோவிந்த பட்டாபிஷேகம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள். நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். NPS வாட்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து. NPS வாட்சல்ய திட்டம் என்பது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 2013 பிரிவு 12(1)(a) மற்றும் பிரிவு 20 கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் வருகிறது. இது விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வையிலிருந்து உருவாகி நிதிசார் கல்வியறிவு மற்றும் நிதி திட்டமிடலை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளின் அதிகாரமளித்தலை ஊக்குவிப்பதற்கும் சிறார்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பங்களிப்பு சேமிப்பு மற்றும் நீண்டகால நிதி பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs மற்றும் வெளிநாட்டு இந்திய குடிமக்கள் OCIs உட்பட 18 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கணக்கு என்பது NPS வாத்சல்யா திட்டத்தின் கீழ் ஒரு பாதுகாவலர் மூலம் திறக்கப்பட்ட மைனரின் தனிநபர் ஓய்வூதிய கணக்கை குறிக்கும். இந்த திட்டத்தின் நோக்கத்திற்காக சந்தாதாரர் என்பது இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்கப்பட்ட ஒரு சிறுவரை குறிக்கும். பாதுகாவலர் என்பது சிறாரின் பெற்றோரையோ அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரையோ குறிக்கும். மைனர் என்பது 18 வயது நிரம்பாத நபரை குறிக்கும். PRAN என்பது கணக்கை திறக்கும் நேரத்தில் CRA அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டு சந்தாதாரரின் பெயரில் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணை குறிக்கும். NPS வாத்சல்யா நிரந்தர ஓய்வூதிய கணக்கை பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் தொடங்கலாம்.

0: முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாவலர்கள் பிஎஃப்ஆர்டிஏவில் பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு ஓய்வூதிய நிதியை தேர்ந்தெடுக்கலாம். பங்களிப்புகளின் முதலீடானது ஓய்வூதிய நிதிகளால் நிர்வகிக்கப்படும். சிறுவர் 18 வயதை அடையும் போது தனிப்பட்ட சொத்து கணக்கு பாதுகாவலரால் சிறுவரின் பெயரில் சிறுவரின் பிரத்யேக பயனுக்காக இயக்கப்பட வேண்டும். இதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கொள்ளலாம். சிறார்களுக்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி மாற்றுச் சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ், நிரந்தர கணக்கு எண், பான் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவை அவர்களது பிறந்த தேதியை உறுதிப்படுத்த தேவைப்படும். இந்தியாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு சிறாரின் தனிப்பட்ட அல்லது கூட்டு வங்கி கணக்கு விவரங்கள் விருப்பத் தேர்வாகும். அதே சமயம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு இது கட்டாயமாகும். பாதுகாவலருக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னவென்றால், ஆதார், ஓட்டுநர் உரிமம், கடவுச்சீட்டு, வாக்காளர் அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச்சட்ட வேலை அட்டை அல்லது தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆவணங்கள், கூடவே பாதுகாவலரின் பான் எண் அல்லது படிவம் 60 உறுதிமொழியும் பெறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பணம் செலுத்துதலை நேரடியாகவும் செய்யலாம். அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு அஞ்சல் நிலையத்திற்கு சென்று NPS பங்களிப்பு சீட்டுடன் காசோலை அல்லது பணத்தை செலுத்துவதன் மூலம் செய்யலாம். அஞ்சல் நிலையங்கள் வழங்கும் இணையவழி வசதி மூலமும் செய்யலாம். NPS அறக்கட்டளையின் ENPS தளம் மூலமும் செய்யலாம். PFRDAவால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் மின்னணு முறையிலும் பணத்தினை செலுத்தலாம். கணக்கு தொடங்குவதற்கான குறைந்தபட்ச பங்களிப்பு ₹250 ஆகும். குறைந்தபட்ச வருடாந்திர பங்களிப்பு ₹250. அதிகபட்ச பங்களிப்புக்கு வரம்பு இல்லை. கூடவே பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் மட்டுமின்றி உறவினர்களும் நண்பர்களும் NPS வாத்சல்ய கணக்கிற்கு நன்கொடைகளை வழங்கலாம். குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும் பொழுது உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் அவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதை விட அவர்களது கணக்கில் அந்த பரிசை பணமாக வரவு வைத்தால் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தினை பற்றி அறிந்து கொள்ளவும் இதில் இணைய வழியில் சேரவும் https://nps.trust.org.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மேலும் சந்தேகங்களுக்கு இலவச தொலைபேசி எண்ணான 1800-570-6778 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இணையதள முகவரியும் இலவச தொலைபேசி எண்ணும் மீண்டும் ஒரு முறை https://nps.trust.org.in. இலவச தொலைபேசி எண் 1800-570-6778. நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொண்டோம் NPS வாத்சல்யா, அதாவது சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம் குறித்து.
1: ஒரு 1:05 ஆவதற்கு 10 நொடிகள் உள்ளன. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Union Commerce and Industry Minister Piyush Goyal has said India is in negotiations with at least 8 to 9 more groups of countries and individual nations that together account for $15 trillion of GDP. Addressing business representatives from India and Japan today, Mr. Goyal added that the countries' free trade agreements would eventually cover about 75% of global trade and help position India as a trusted partner in global value chains. The minister said India has a large domestic market and it opens its doors to the world with 9 free trade agreements signed in the last 4 years. He also highlighted India's ambition to grow from a $4 trillion economy to a $30 trillion economy by 2047.
3: We believe in the principle of continuous improvement and we are looking at Japan being our partner in this journey as we progress from a $4 trillion economy today to a $30 trillion economy by 2047 when we celebrate 100 years of independence. It's an ambitious target, but 1.4 billion Indians are committed to make this happen.
2: Union Food Processing Industries Minister Chirag Paswan has said more than 2 lakh individual micro food processing enterprises have benefited from the Pradhan Mantri formalization of micro food processing enterprises PM

0: PMFME scheme so far. Speaking at the PMFME conclave in New Delhi today, Mr. Paswan said out of the total beneficiaries, about 80% are first-generation entrepreneurs and 44% of them are women. He said the scheme, which was launched in 2020, has provided 10 lakh direct employment. Mr. Paswan said free trade agreements being signed with various countries are opening up global markets for Indian products. BRICS Sherpa and Secretary Economic Relations Sudhakar Dalela has said India's BRICS chairship is guided by a people-centric approach based on the principle of humanity first. Addressing the inaugural session of the 18th BRICS Academic Forum in Lucknow, Mr. Dalela said India has focused on resilience, innovation, cooperation and sustainability during its BRICS chairship. He said more than 400 meetings have been organized across nearly 30 cities in the country. He described it as a collective whole-of-nation effort to take forward the BRICS agenda. He further noted that BRICS has grown from an idea into one of the major platforms for cooperation among emerging markets and developing countries. External Affairs Minister Dr. S. Jaishankar will co-chair the 27th India-Russia Intergovernmental Commission on Trade, Economic, Scientific, Technological and Cultural Cooperation with Russian First Deputy Prime Minister Denis Manturov in Moscow today. He will also meet his Russian counterpart Sergei Lavrov and exchange perspectives on regional and global issues. Union Home Minister Amit Shah will inaugurate the two-day 9th National Security Strategies Conference in New Delhi today. The two-day conference will be held in hybrid format, combining physical and virtual modes. Over 850 officers from various security forces and police forces from across the country will deliberate on various contemporary matters and challenges to national security during the conference. The BJP leaders in Karnataka staged a protest and courted arrest, demanding the resignation of Minister B. Nagendra. The minister is accused in the Karnataka Maharshi Valmiki Scheduled Tribes Development Corporation scam, where it is alleged that B. Nagendra diverted Dalit development funds of 187 crore rupees to the Congress Party for fighting elections. The police arrested the BJP legislators from the Assembly and Council when they tried to march to the Vidhan Sada, the State Secretariat building. The Intermeteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall at isolated places over Chhattisgarh, Bihar, Odisha and East Madhya Pradesh till tomorrow. Benchmark domestic equity indices were trading lower in the afternoon session today. The Sensex dropped 258 points to 77,283, while the Nifty fell by 71 points to 24,181 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி.
3: இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி.
4: என்னுயிர் தோழிகளுக்கு அன்பான வணக்கம். எவ்வளோ செல்வம் இருந்தாலும், எவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும், நம்ம உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிட்டா தானே நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பும் ஃபிட்னஸ் பற்றி தான். நம்ம அரங்கத்துக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க, அனுபமா அவர்கள், ஃபிட்னஸ் ட்ரெய்னர். வெல்கம் டு ஆர் ஸ்டுடியோ மேம்.
5: தேங்க்யூ ஸோ மச்
4: மேம். முதல்ல உங்களுடைய ஃபிட்னஸ் ஜேர்னி பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இந்த கரியருக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க?
5: அது ரொம்ப பெரிய கதை, சொல்லட்டுமா?
4: தாராளமா, நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கேக்குறதுக்காக.
5: இது எத்தனை பேர் ஆக்சுவலா பிறந்திருப்பாங்க தெரியல. நான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும் போது அப்ப எனக்கு வயசு ஒரு 23-24, MBA முடிச்சிருந்தேன். ஒரு பெரிய சர்ஜரிக்கு அப்புறம் நிறைய வெயிட் போட்டிருந்தேன், எனக்கே தெரியல அவ்வளவு வெயிட் போட்டிருந்தேன் அப்படின்ட்டு. ஒரு ஃபனி கதை நடந்தது. அப்போ ஒரு எக்ஸாம் எனக்கு பாக்கி இருந்தது போய் எழுதுறதுக்கு. எக்ஸாமுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நான் ரோட்ல நடந்து போகும்போது ஒரு நாய் என்ன கடிச்சிடுது. 20 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்க, அப்பெல்லாம் வேக்சினேஷன் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ ஒரு குட்டி புக் கொடுத்தாங்க, 14 இன்ஜெக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் என்னோட டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க ஸ்லீவை ரோல் பண்ணி இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னது வந்து, அனுபமா நீ இவ்வளவு வெயிட் போட்டிருக்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எக்ஸாமினேஷன்

0: டேபிளில் உட்காந்து நான் அந்த இன்ஜெக்ஷன் எடுக்கும்போது அப்போதான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு தோணித்து, நிஜமாவே நம்ம இவ்வளோ வெயிட் போட்டிருக்கோமா அப்படின்னு. இது எப்படி நம்ம யோசிக்கணும்னா, இந்த காலத்தில் இதை யோசிச்சோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்படி வெயிட்டை பற்றி சொல்றதெல்லாம் தப்பு, பாடி ஷேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஆக்சுவல் மீனிங் வந்து, நம்ம ஒருத்தரை பார்த்து வெயிட்டு ஜாஸ்தியாக போட்டிருக்காங்க சொல்லி கேலி பண்ணுறது தான் பாடி ஷேமிங். பட் இதுவே நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க சொல்லும் போது அதை கவனமாக கேட்டு அதுலேருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சது தான் என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னியோட பிகினிங். அப்படி யோசிக்கும் போது என்னோட மாமி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க என்கிட்ட, நீ இந்த கிளாஸ் ஏன் போய் ஜாயின் பண்ணக்கூடாது, ஃபன்னாக இருக்கும் உனக்கு, நீ போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு. நான் அப்படி ஜாயின் பண்ணின கிளாஸ் தான் மியூசிக் இருந்தது. அந்த கிளாஸில் நிறைய பேர் மூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் அ லாட் ஆஃப் ஃபன். நம்ம ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணினது தான் என்னோடய ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபிட்னஸ் ஜேர்னி. ஒரு மாதம் ட்ரை பண்ணினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக் இருந்தது, டான்ஸ் மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிடையாது, நான் அவ்வளோ தூரம் ஒன்றும் ஃபிசிக்கலாக எதுவுமே நான் பண்ணினது கிடையாது. ஃபிட்னஸ்னால் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த ஒரு மாதத்தில் எனக்கு இட் கேவ் மீ ஸோ மச் ஆஃப் ஜாய் அண்ட் அதுவே சேஞ்ச் என்னோடய ப்ரொஃபஷனாக. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னோட ஃபிட்னஸ் கெரியரில். அப்படி தான் ஆரம்பிச்சது.
1: வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னு உங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்க, அது உங்கள் மனசை வந்து ஒரு நல்ல விதமாக பாதிச்சிருக்கு, அதுக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. ஆனால் அதையும் ஒரு கெரியராக மாற்றிக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு?
0: அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் நடந்தது. நான் ஒரு மாதம் அந்த கிளாஸில் இருந்தேன். அந்த டீச்சர் வந்து டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன்னு சொன்னாங்க. அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வேற ஒருத்தவங்களை தேடிட்டு இருந்தாங்க, என்னை சூஸ் பண்ணவே இல்லை அவங்க. ஸோ நிறைய பேரை கேட்டாங்க, யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு அந்த கிளாஸ் வேண்டாம். நிறைய பேர், நிறைய சீனியர்ஸ் சொன்னாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. அவங்க வேற வழி இல்லாமல் என்னை கேட்டாங்க, அனுப்புமா நீ இந்த கிளாஸ் எடுத்து நடத்துறியா அப்படின்னு. நான் இமீடியட்டாக எஸ் சொன்னேன். அது எஸ் சொன்னதுக்கு ரீசன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த கிளாஸ். அதனால எனக்கு ட்ரைனிங் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போது ஒரு மாதம்தான் நான் இந்த கிளாஸை பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பேப்பரில் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க எனக்கு. மியூசிக் எல்லாம் அப்போல்லாம் கேசட் தான். எனக்கு ஒரு 10 கேசட் கொடுத்து, சரி நீ இதை வச்சு ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பயமாகவும் இருந்தது. ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணி கிளாஸுக்கு போனாக்கா, எனக்கு அந்த டைமில் ஒரு 25-30 பேர் இருந்தாங்க கிளாஸில், லேடிஸ். நான் அனுப்பமாக கிளாஸ் எடுக்க போகிறாங்கன்னு அனௌன்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக கிளாஸுக்கு போனேன், பார்த்தா 2 பேர் தான் இருந்தாங்க கிளாஸில். பாக்கி எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க. சேடாக இருந்தது, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினது தான். யோசிச்சு பாருங்கள், நிறைய வருஷம் ட்ரெயின் பண்ணின சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் ஒரு மாதம் ஒருத்தங்க வந்து பண்ணுறாங்க, அவங்க இப்போ டீச்சராக இருக்காங்கன்னாக்கா யாருமே கண்டினியூ பண்ண மாட்டாங்கல்ல. அப்படி தான் இருந்தது. அந்த 2 கேர்ள்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க என்னோட கிளாஸில். ஸோ நிறைய வாரம் நான் போவேன், எனக்கு என்ன தெரியுமோ, நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணினேனோ நான் போய் கிளாஸ் எடுத்தேன். பட் ஸ்லோலி பீப்புள் ஸ்டார்டட் டு ரியலைஸ், ஓ பரவாயில்லையே இவங்க நல்லா தான் எடுக்கிறாங்க கிளாஸு, நல்லா ஃபன்னாக இருக்குது இவங்க கிளாஸு அப்படின்னு யோசிச்சு நிறைய பேர் திருப்பி வந்தாங்க என்னோட கிளாஸ்க்கு. அப்படி ஆரம்பித்தது தான் என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னி. நான் பிளான் பண்ணி பண்ணலை, பட் எனக்கு ஒன்றே ஒன்று தான், இன்னி வரைக்கும் எனக்கு இது பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நிஜமாவே.
1: ஃபிட்னஸ் கோச் இல்லை, இந்த ஆப்ஷன் இல்லை, வேற ஆப்ஷன்னா என்ன எடுப்பீங்க?
0: டிஃபிகல்ட் க்வெஸ்சன் தான் இது. பட் எனக்கு ஆக்சுவலாக 2 ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. நான் ஃபிட்னஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி பேரலாகவே நான் வந்து MBA முடித்ததுக்கப்புறம் அட்வர்டைசிங் ஏஜென்சியில் கெரியர் ஆரம்பிச்சிருந்தேன். சைமல்டேனியஸாக என்னை வந்து நான் படித்த காலேஜ்லேயே என்னை கூப்பிட்டுருந்தாங்க கெஸ்ட் லெக்சரராக. MBA கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி தான் எனக்கு ஃபிட்னஸ்லேயும் நான் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணி வெயிட் லூஸ் பண்ணணுங்கிற அந்த ஐடியா இருந்தது. ஸோ நான் ஃபிட்னஸ் கோச்சாக இல்லைன்னா என்ன பண்ணியிருந்திருப்பேன் தெரியலை எனக்கு. எனக்கு இப்போ இருக்கிற 2 ப்ரொஃபஷனுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் அதில் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, ஒன்றை விட்டுட்டு ஒன்றை ஃபுல் டைம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டதே கிடையாது. என்னோட 30 இயர்ஸ் ப்ரொஃபஷனில் எனக்கு ரெண்டுமே வேணுங்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி வச்சுருந்தது. ஸோ அகாடமிக்ஸ்லேயும் நான் சொன்னது இதுதான், நான் ஃபிட்னஸ் எந்த காரணத்துக்கும் விட மாட்டேன். ஃபிட்னஸில் சொன்னதும் அதுதான், என்னை அகாடமிக்ஸை விட்டுட்டு ஃபிட்னஸ் ஃபுல் டைம் பண்ண சொல்லாதீங்க.
1: ஃபிட்னஸ்ஸை ஒரு கெரியராக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன?
0: இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து இதை விட பெட்டர் கெரியர் இருக்க முடியாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். தட் இஸ் 2026 நம்ம இப்போ பேசும்போது உலகம் பூராவே ஃபிட்னஸ் இஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு கெரியர் அதுதான். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு விதத்தில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும், லைஃப் நிஜமாகவே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இது வந்து நிறைய பேருக்கு கோவிடுக்கு அப்புறம் இந்த ரியலைசேஷன் வந்திருக்கு. நம்மளால் எவ்வளோ வாழ்க்கையை இழந்துட முடியுங்கிறது வந்து கோவிட் நமக்கு காட்டிது. அந்த டைமில்

0: எதுவுமே செய்யாமல் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஃபிட்னஸை நோக்கி பயணம் ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ நம்ம பேசும்போது இந்த கெரியர் வந்து இஸ் ஆக்சுவலி ஃபென்டாஸ்டிக் யங்கர் பீப்புளுக்கு, இல்லை எந்த வயசில் இருந்தாலுமே இதை எடுத்து நீங்கள் படித்து அதுக்கு தகுந்த படிப்பெல்லாம் இருக்குது. இப்போ நான் ஆரம்பிக்கும் போது யார் வேணால் வரலாம், நீங்கள் உங்களால் வெயிட் லிஃப்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் ஃபிட்னஸ் கோச்சாக இருக்கலாம், அப்படி இருந்த காலம் வேறு. இப்போ நிறைய கோர்சஸ் இருக்குது, யூனிவர்சிட்டிஸில் டிகிரிஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எங்கே போனாலும் நீங்கள் என்ன சம்பளம் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. பர்சனல் ட்ரெய்னராக போகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை கெரியர் சாய்ஸ்னு சூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய பேர் இதை பண்ணணும்.
1: இப்போது நீங்கள் ஆரம்ப காலத்தில் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா இந்த கெரியர்குள்ளே வந்திருக்கும் போது, அதுவும் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ, அந்த காலகட்டத்தில் அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண சவால்கள் என்ன?
0: தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரே ஒரு சேலஞ்ச் இருந்தது வந்து நான் ரெண்டு ப்ரொஃபஷன் மேனேஜ் பண்ணினது தான். இப்போ அகாடமிக்ஸில் வந்து நான் ஒரு சர்டன் ரோல் வரைக்கும் தான் என்னால் ப்ரோக்ரெஸ் பண்ண முடிஞ்சது, ஏன்னா எனக்கு இன்னொரு கெரியர் இருந்ததுனால. எம்பிஏல வந்து அவங்க எப்போவுமே யோசிப்பாங்க, ஓ இவங்க வந்து ஃபுல் டைம் இங்கே கமிட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு ஹாபி இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேன், அது ஹாபி கிடையாது, அதுவும் எனக்கு ப்ரொஃபஷன் அப்படின்னு. ஃபிட்னஸில் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, ஓ இவங்க வந்து ஃபிட்னஸ்க்கு கமிட்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்க அகாடமிக் கிளாஸஸ் அப்படின்னு ஓடி போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அது இல்லாமல் சேலஞ்ச் வந்து ப்ரோக்ரெசிவ்லி நான் ஆரம்பிக்கிற டைமில் இல்லை, பட் ஒரு 5 வருஷம் 2000ல் பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மென் தான் இருந்தாங்க ப்ரொஃபஷனில். ஸோ நீங்கள் வந்து நிறைய மசில்ஸ் இருக்கணும், நீங்கள் ஒரு மேனாக இருந்தால் தான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு லேடி ட்ரெய்னராக வந்து நிறைய பேர் அந்த டைமில் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அதுவுமே இட் சேஞ்ச்ட். நீங்கள் எப்படி உங்களோட ப்ரொஃபஷனை அப்ரோச் பண்ணுறீங்கிறது வந்து பிகம்ஸ் அ பிக் திங். ஸோ நீங்கள் அந்த ப்ரொஃபஷனலிசம் காட்டினீங்கன்னா, நீங்கள் அந்த கமிட்மெண்ட் காட்டினீங்கன்னா எனக்கு அவ்வளோவா ஒரு பெரிய சேலஞ்ச்.

0: மேம், இது ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன், எதுக்காக நான் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரை அப்ரோச் பண்ணணும் முதல்ல? அவங்க எனக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க?
1: இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா எதுக்கு டாக்டர்கிட்ட போகிறோம்? நமக்கே தெரியும் இல்லை, இது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போகிறோம், அது குணமாகலைன்னா ஒரு பெரிய ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கு போகிறோம், அப்படியும் சரியாக போகலைன்னா நம்ம டவுன் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். அந்த மாதிரி இதே மாதிரி தான் நம்ம ஃபிட்னஸையும் அப்ரோச் பண்ணணும். இதுக்குன்னு படித்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். உங்களுக்கு நிஜமாகவே ஃபிட் ஆகணும்னா அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட பேசி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, இல்லை என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுதான் அதோட பேசிஸ். இல்லை நானே இல்லை வேற ஏதாவது பார்த்து கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது பரவாயில்ல, அதுக்கப்புறம் வந்து நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாது, இல்லை நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து அது மேட்சே ஆகாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரை தேடி போகிறது தான் நமக்கு நல்லது.
0: ஃபிட்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? வாட் இஸ் ஃபிட்னஸ்?
1: நல்ல க்வெஸ்சன். இது வந்து நிறைய பேர் இது எங்கிட்ட கேட்டதே கிடையாது, அண்ட் இதுக்கு ஆன்சர் வந்து ஒரே ஒரு பதிலும் கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு 20 பாய் ஒரு கேர்ளாக இருந்தாக்கா உங்களுக்கு ஃபிட்னஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இதுவே என்னோட தாத்தா பாட்டிக்கு வந்து ஃபிட்னஸ், அவங்களும் ஃபிட்டாக தான் இருக்கணும். நம்ம உயிர் வாழற வரைக்கும் நம்ம ஃபிட்டாக இருந்தால் தான் கஷ்டம் இல்லாமல் இருக்க முடியும். வியாதிங்கிறது ஒன்று, வியாதி இல்லாமல் இருக்கிறது வந்து ஃபிட்னஸ் கிடையாது. இப்போ நிறைய பேர் யோசிக்கிறோம் எனக்கு வியாதி இல்லை அதனால நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னு, அது கிடையவே கிடையாது.
0: அப்போ ஹெல்த் வேற ஃபிட்னஸ் வேறன்னு சொல்ல வரீங்களா?
1: அப்சல்யூட்லி. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது. நிறைய பேர் யோசிக்கிறது வந்து எனக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, எனக்கு கொலஸ்ட்ரால் இல்லை, எனக்கு வெயிட் சரியா இருக்கு, நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது, இது ரெண்டுமே வேற வேற. நல்லா ஃபிட்டாக இருக்கிறவங்க, நான் டெய்லி ஜிம்முக்கு போறேன், எனக்கு மசில்ஸ் நிறைய இருக்கு, நான் வந்து ஹெல்தியாக இருக்கேன்னு யோசிக்கிறாங்க, அதுவும் கிடையாது. இப்போ நல்லா டெய்லி ஜிம்முக்கு போகிறவங்களுக்குமே நீங்கள் டெஸ்ட் பண்ணலனா உங்களுக்கு பிபி இருக்கிறதே தெரிய வராது, நீங்கள் டெஸ்ட் பண்ணலனா உங்களுக்கு சுகர் இருக்குன்னே தெரிய வராது. ஸோ இது ரெண்டுமே வேற வேற விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன வேணுங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறது தான் முதல் விஷயம். அது என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு 70 தாத்தாக்கோ பாட்டிக்கோ அவங்க படி ஏறி நடந்து போய் அவங்களோட வீட்டில் எல்லா வேலையும் அவங்களே செய்யறது வந்து அவங்களோட ஃபிட்னஸ். இந்த வயசில் நான் யோசிக்கிறது என்னன்னா, எனக்கு வயசாகும் போது என்னோட வேலையை நானே தனியாக செஞ்சுக்கிறது தான் என்னோட டெஃபினேஷன் ஆஃப் ஃபிட்னஸ். இப்படி இதுவே ஒரு 20 இல்லை 15 ஸ்கூல் காலேஜுக்கு போகிற பசங்களுக்கு வந்து அது ஃபிட்னஸ் கிடையாது. இல்லை அவங்க வெயிட் கம்மி பண்ணணுமா இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்போர்ட் நல்லா விளையாடணுமா இருக்கலாம், இல்லை நான் ஆஃபீஸில் 10 ஒர்க் பண்ணுறேன் எனக்கு முதுகு வலி இல்லாமல் இருக்கலாம், அது அவங்களோட டெஃபினிஷன் ஆஃப் ஃபிட்னஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்னோட கதையை யோசிச்சிங்கன்னா எனக்கு வெயிட் லூஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கோலாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட கோல் நிறைய மாறி வந்திருக்கு. அந்த ஜேர்னி வந்து எல்லாருக்குமே வேற வேற மாதிரி இருக்கும். பட் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஹெல்த் வேற ஃபிட்னஸ் வேற.
0: என்னுடைய ஃபிட்னஸ் லெவலை நான் தான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. சரி, சப்போஸ் ஒரு 20 இளைஞர் வந்து சொல்றாரு, எனக்கு ஒரு மாடி ஏறினா அதை ஃபிட்னு நினைக்கிறேன், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியுது இல்லை உன் வயசுக்கு நீ ஒரு 3 மாடியே தாராளமாக

0: ஏறலாம் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான சரியான புரிதலை எப்படி நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் கொண்டு வருவீங்க?
1: இப்போ நமக்கு பிபிக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. இது இந்த மெஷர்மெண்ட் இருந்தாக்கா உங்களுக்கு பிபி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட ஜாஸ்தியா இருந்தாக்கா உங்களுக்கு பிபி அதிகமா இருக்கு, கம்மியா இருந்தா பிபி கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபிட்னஸ் டெஃபினிஷன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இப்போ வெயிட் கூட நம்ம ஒரு ரேஞ்சில் மட்டும்தான் சொல்ல முடியும். உங்களோட ஹைட்டுக்கு நீங்க இந்த வெயிட்டா இருந்தா இட்ஸ் குட் அப்படின்னு சொல்ல முடியும். பட் அந்த வெயிட் கூட எத்தனை பெர்சன்டேஜ் மசில், எத்தனை பெர்சன்டேஜ் ஃபேட் அப்படிங்கறது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் அனலைஸ் பண்ணாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தங்களை பார்த்து அவங்க ஒல்லியா இருக்காங்க அதனால அவங்க ஃபிட்டா இருக்காங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஃபேட் கம்மியா இருக்கு மசில் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பார்த்து நம்மளால சொல்ல முடியாது. இந்த குவெஸ்டனை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு 20 வயசு இளைஞர் வந்து அவங்க டெய்லி எனர்ஜெட்டிக்காக இருக்காங்களா, அவங்களால கிளாஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியறதா, அவங்களோட வேலையை அவங்களால ஒழுங்காக செய்ய முடியறதா, 8 மணி நேரம் காலேஜில் ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்களால வீட்டில் வேலை செஞ்சு, இல்லை அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் ஒரு ராத்திரி முழிச்சு இருக்கணும், நெக்ஸ்ட் டே காலத்தால் காலேஜுக்கு போகணும் அப்படின்னா இது அவங்களால செய்ய முடியணும். பட் செய்ய முடியலை அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி, அவங்களோட ஃபிட்னஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி கொண்டு வரதுக்கு அவங்க யோசிக்கணும்.
0: ஓகே மேம், இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய உடல் ரீதியான மாற்றங்கள் அவங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸால ஏற்படுது இல்லையா? ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸால அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை அவங்களுடைய ஃபிட்னஸை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு அவங்க எந்த மாதிரி மெஷர்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: பெண்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற சூப்பர் பவரே அவங்களுக்கு இருக்கிற ஹார்மோன்ஸ் தான். அது வந்து நமக்கு அது இல்லாதப்போதான் அதோட மேஜிக் எஃபெக்ட் நமக்கு தெரியும். இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருமே ஒரு சர்டன் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல சொல்லியிருப்போம், ஓ எனக்கு பீரியட்ஸ் வந்துடுது, எனக்கு பயங்கர வயிற்று வலி, என்னால் இன்னைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நிஜமாவே வலி இருக்கிறவங்களை பத்தி நான் சொல்லலை, பட் சும்மா நம்ம நான் ஸ்கூல்ல இருக்கும்போதெல்லாம் சும்மா சொல்லுவேன் எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் இருக்கு நான் பிடி கிளாஸ்க்கு போக மாட்டேன் அப்படின்னு. இல்லை நான் சொல்வேன், ஓ எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் இருக்கு எனக்கு இந்த ஒயிட் ட்ரெஸ் போட முடியலையே அப்படியெல்லாம் சொல்லி. இப்போ பீரியட்ஸ் இல்லை, ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பீரியட்ஸ் இல்லைங்கிறப்ப தான் நமக்கு தெரிய வருது அது இருந்ததுனால எவ்வளோ பெனிஃபிட் இருந்தது அப்படின்னு. பெண்ணுன்னு எடுத்துனாலே நம்ம லைஃப் ஃபுல்லாகவே ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். ஒரு சின்ன பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு உடனே அவங்க ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும் போது ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் பார்ட்டம் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கு, இது கண்டினியூஸா இருந்துட்டே தான் இருக்கு. ஒரு ஸ்டேஜில் பெரிமெனோபாஸ்னு நம்ம சொல்கிறோம், அது வந்து நம்ம பீரியட்ஸ் ஆக்சுவலாக ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற டைம் தான் அது பெரிமெனோபாஸ். அது 5 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம். இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உலகத்தில் 53 இயர்ஸ், 53 வயசில் தான் பெண்கள் மெனோபாஸ் ஸ்டேஜில் ரீச் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் வந்து 48லேயே ரீச் பண்ணிடுறாங்க. அப்படின்னா அந்த மெனோபாஸுங்கிறது வந்து ஒரு ஹோல் வருஷம் பீரியட் இல்லாமல் இருக்கிறது தான் மெனோபாஸ். உங்களுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் வருதுன்னா அது மெனோபாஸ் கிடையாது. ஒரு 12 மாதம் உங்களுக்கு பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கும் போது தான் நீங்கள் மெனோபாஸ் ரீச் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மெனோபாஸ்க்கு முன்னாடி 5 வருஷமோ 10 வருஷமோ பெரிய மெனோபாஸ்னு சொல்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், 30 வயசுலேருந்தே நமக்கு நிறைய பேரில் பெண்கள் பெரிய மெனோபாஸ் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே செய்யலை, நீங்கள் ட்ரெயினிங்னாக்கா பெரிய ஜிம்முக்கு போய் வெயிட்டெல்லாம் தூக்கி வெயிட் லிஃப்டராக ஆகணும்னு நான் சொல்லலை, பட் நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா நம்ம ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு அவ்வளோவா வேலை செய்யாது. ஒரு 100%ல வேலை செய்யாது, ஒரு 50-60%ல தான் வேலை செய்யும். இதை நான் நிறைய இடத்துல சொல்லும் போது சொல்கிறாங்க, ஓ நீ என்ன சொல்கிற இப்படி, நம்மளோட பாட்டியெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன, அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு. அவங்களுக்கு வந்து ஆட்டுக்கல், அம்மி, உரல் எல்லாம் இருந்தது. இப்போ எனக்கு மிக்ஸி இருக்குது, மைக்ரோவேவ் அவன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, நான் கீழே உட்காந்து கூட டாய்லெட் போகிறது கிடையாது நிறைய இடத்துல. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அதை கம்பேர் பண்ண முடியும்? அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த காலத்தில் எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க. இப்போ ஒரு குடும்பம்னு பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இருப்பாங்க, நாத்தனார் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி நிறைய பேர், குடும்பத்திலேயே நிறைய பேர் இருந்தாங்க சேர்ந்து. இப்போ நம்ம எல்லோரும் தனியாக இருக்கோம். அந்த தனியாக இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கே நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. நம்ம இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபே நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய பாதிக்கும். ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும்தான். அதை நம்ம நிறையா செய்யலைன்னா நம்ம நமக்கே செய்கிற துரோகம் தான் நான் சொல்லுவேன். ஆஸ் பெண்களாக, இப்போ ஆண்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கிற ஹார்மோன்ஸ் நம்மளை விட கம்மி, அது வேறு மாதிரி, அது அவங்க வேலை செய்கிறதும் வேறு மாதிரி. நமக்கு தான் வந்து ரீப்ரொடக்ஷன் ரெஸ்பான்ஸ்

0: ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு குழந்தை பிறந்து பண்ணணுங்கிறது வந்து பெண்களுக்கு தான். அதனால ஹார்மோனல் ஸ்ட்ரக்சர் நமக்கு வேற மாதிரி இருக்கு. ஸோ அதனால பாடிக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த பயாலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்கு தான் ஜாஸ்தி. நம்ம நம்ம பாடிஸை நம்ம ஹெல்ப் பண்ணலனா வேற யாரும் செய்வாங்க?
1: ஆனால் ரொம்ப அழகாக சொன்னீங்க, ஹார்மோன்ஸ் யாரும் திட்டாதீங்கப்பா, அது நமக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சூப்பராக சொன்னீங்க. இப்போ பெண்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது உடல் ரீதியான மாற்றங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இந்த மாதிரி ஃபிட்னஸ்க்கான ட்ரைனிங்கை எடுத்துக்கலாமா இல்லை எடுக்கக்கூடாதா?
0: இப்போ வந்து ஒருத்தங்க ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, ப்ரெக்னென்சி வந்து ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, கைனகாலஜிஸ்ட் வந்து நார்மல் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ நீங்கள் ட்ரெயினே பண்ணல பட் நீங்கள் இப்போ ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் புதுசாக பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. புதுசாக போய் நான் ஒரு ஜிம்மில் சேர்ந்து நான் ட்ரெயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ நீங்கள் மினிமம் வாக்கிங் அந்த மாதிரி நீங்கள் உங்களோட வேலையை வீட்டு வேலையை பெட் ரெஸ்ட் இல்லாமல் வீட்டு வேலை செஞ்சு அட்லீஸ்ட் வாக்கிங் ரெண்டு மார்னிங் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுதான் அட்வைசபிள். பிகாஸ் ப்ரெக்னென்ட் டைமில் நீங்கள் புதுசாக ஒன்று போய் கற்றுக்கிறது வந்து இஸ் நாட் அ கிரேட் ஐடியா.

0: இப்போ எனக்கு வந்து நான் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசை, ஆனால் சோம்பேறித்தனம். எனக்கு வந்து ஜிம் அப்படின்னாலே அந்த பேரை கேட்டாலே அலர்ஜி. எப்படி சில பேருக்கு ஊசியை கண்ட அலர்ஜி, அந்த மாதிரி ஜிம்முன்ற பேரை கேட்டாலே சில பேருக்கு அலர்ஜி. அப்போ அந்த மாதிரி ஒரு பீப்புளை நீங்கள் எப்படி இதுக்குள்ளே கொண்டு வரதுக்கு மோட்டிவேட் பண்ணுவீங்க?
1: ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த தாட் நமக்கு வரணும். அது எவ்வளோதான் பாக்கி பேர் சொன்னாலுமே, நான் மோட்டிவேட் பண்ணாலுமே அது கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணும். அதனால தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எதனால நமக்கு ஃபிட்னஸ் நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு அப்படி தோணும்.
0: வி ஷுட் ஹாவ் அ கோல். அப்போ
1: கோல் கூட இல்லை, ஒரு ரீசன் இருக்கணும். நம்ம வந்து அது சொல்றது வந்து மை வை அப்படின்னு சொல்றோம். அந்த வை இருந்தா மட்டுமே தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளால எடுத்து வைக்க முடியும். அது நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸா கூட இருக்கலாம். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க நீ வெயிட் லாஸை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டியில் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. உடல் பருமன் ஜாஸ்தி இருக்கிற கண்ட்ரி அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. இந்தியா அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது இப்போது. பட் இது வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்கிறாங்க நீ பாடி ஷேமிங் பண்ணாத, நீங்கள் இன்னொருத்தரை பற்றி வெயிட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லாத. ஐ அக்ரி. பட் நமக்கே அந்த ரியலைசேஷன் வரணும் இல்லை. இப்போது வெயிட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது நமக்கே நல்லது கிடையாது. இப்போ எல்லாருமே ஒல்லியாக இருக்கணும்னு நான் சொல்லலை. இப்போ ஜாஸ்தி வெயிட் இருந்ததுன்னா உங்களோட ஹார்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேலை செய்யணும், உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாமே ஜாஸ்தி கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்.
0: ஓவர் டைம் வேலை பார்க்கணும்னு சொல்கிறீங்க.
1: கரெக்ட். உங்களை முட்டி வலிக்க ஆரம்பிக்கும். இப்போ என்னோட பாட்டியெல்லாம் கடைசி வரைக்கும் தரையில் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. என்னால் நிறைய நாழி இப்போவே என்னால் தரையில் உட்கார முடியல. போக போக நிறைய பேருக்கு உட்கார முடியாமல் வந்துடலாம். ஏன்னா நமக்கு சேர்ஸ் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் இருக்குது. அந்த கீழே உட்காந்து பண்ணுற அந்த பழக்கமே நமக்கெல்லாம் இல்லாமல் போயிடுது. இப்போ பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் கூட பெஞ்ச் இருக்குது. இது என்னோட வாய் எதனால நான் ஃபிட்னஸ் நோக்கி நான் போகிறேன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு ரியலைசேஷன் எப்போவாவது ஒரு தடவை வரும். ஒன்றில் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து அதில் வந்து சுகர் இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம், இல்லை கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம், இல்லை நான் ஸ்கூலில் இருக்கேன் எனக்கு ஸ்போர்ட்ஸே வரல, என்னோடய பிடி டீச்சர் என்னை திட்டுறாரு அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். மோட்டிவேஷன்னாக்கா நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணணுன்னே கிடையாது, நீங்கள் ஒரு டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்களேன். அது ஃபன்னாக இருக்கும்ல, பாட்டு கேட்கலாம், நிறைய பேர் கூட இருப்பாங்க. அந்த 30 மினிட்ஸோ 45 மினிட்ஸோ ஒரு மணி நேரமோ நீங்கள் ஆடும்போது அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தானே. இல்லை ஒன்றும் இல்லை, உங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கார்த்தால ஒரு வாக்கிங் போங்க. பட் இந்த வாக் போகும்போது ஒரு சீரியஸாக வாக் பண்ணணும். பார்க்கில் நடக்கிற மாதிரி ஃபோன் பேசிட்டு அவங்க அரட்டை அடிச்சுட்டு வாக் பண்ணினா அது எக்ஸசைஸ் கிடையாது.
0: சில பேர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே கூட நடப்பாங்க.
1: ஆமாம், நான் என்ன சொல்ல வந்தேன்னா வாக் முடிச்சுட்டு உட்காந்து இட்லி தோசை காபி எல்லாம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது நம்ம வாக் பண்ணுற அந்த பர்பஸே போயிடும். அப்படி ஆரம்பிச்சாக்கா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும், டெஃபினட்டாக வரும். அதுவே உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.
0: எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப மோட்டிவேட் ஆவாங்க எப்படின்னா, அந்த பார்க் பக்கத்தில் ஒரு கீரை வடை போடுவாங்களாம், அதுக்காக மோட்டிவேட் ஆகி டெய்லி வாக்கிங் போகிறேன் அப்படின்பாங்க.
1: நான் சொல்வேன் அது கூட பரவாயில்ல, ஒன்றுமே செய்யாமல் அந்த கீரை வடையை சாப்பிட்றதுக்கு

0: அந்த ஒரு மணி நேரம் வாக் போயிட்டு அந்த கீரை வடை சாப்பிட்றது பரவாயில்ல. அதுவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஒரு மணி நேரம் வாக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் வாக்காக போ மாறி அந்த ஒரு கீரை வடை வந்து ஹாஃப் அரை கீரை வடையாக ஆச்சுனா கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது ப்ரோக்ரெஸ்.
1: ஸ்ட்ரெஸ்ஸை ஃபிட்னஸ் ட்ரைனிங் குறைக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க?
0: டெஃபினட்டாக.
2: இதுவரை உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வித்யாவதி. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: மூத்த சித்த மருத்துவர் டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
5: எலுமிச்சம்பழம் கல்லீரலுடைய வேலையை மிகச்சிறந்ததாக செய்கிறது அப்படின்னா, கல்லீரல் என்ன செய்யுது அப்படின்னு சொல்றீங்கன்னா, கிட்டத்தட்ட 500 விதமான என்சைம் ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பானது, ராஜ உறுப்புன்னு சொல்லக்கூடியது. அதற்கு என்ன சௌரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எந்த உறுப்பு எந்த சுவையில் அடிப்படை வேலை பார்க்குதுன்னு சொன்னீங்கன்னா, புளியினுடைய சுவை, புளிப்பு சுவையில் வேலை செய்யுதுன்னு பார்க்குறோம். அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது எலுமிச்சம்பழத்தில் அதீதமாக இருக்கிறது. மற்ற புளிப்புக்கு என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கானா சொல்ல முடியாது, மோர்னா அதிகமாக புளிச்சிரும். புளி சேர்த்தோம்னா அந்த புளிப்பினுடைய தன்மை தெரியாது. ஆனால் இந்த புளியினுடைய தன்மை ஒரு அளவுக்கு நிர்ணயம்பட்டு இருக்கிறதாக பார்க்கிற போது மிகச்சிறந்ததாக இருக்கிறது எலுமிச்சம்பழம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அது வந்து வருடம் 365 நாட்களும் உங்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும். இப்போ எலுமிச்சம்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கிற ஒரு விஷயத்தில் கூடுமானவரை மதிய உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்பாக எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கறத ஒரு உண்மை.
4: மூத்த சித்த மருத்துவர் டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டோம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். இனி மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். மகளிருக்கான கட்டணமில்லா பயணத்திட்டம் மாநகர நகர பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். 728 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்துள்ளனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 458 ரன் எடுத்திருந்தது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று 3 அறிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் சிலிண்டருக்குரிய கட்டணத்தை அரசே செலுத்தும் என்றார். ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய் வரம்பிற்குள் இருப்பவர்கள், குறு சிறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளிகள் என 1.3 கோடி மேற்பட்டவர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றார். வரும் ஜனவரி மாதம் முதல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், இதற்காக அரசுக்கு ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் கூறினார். சென்னைக்கு அருகே பரந்தூர் பகுதியில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை இந்த அரசு கைவிடுவதாகவும் முதலமைச்சர் பேரவையில் அறிவித்தார்.
1: பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்படும்.

0: பெற்றுள்ளன. இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.
1: மாநகர பகுதிகளில் மகளிர் பயணித்து வரும் கட்டணமில்லா பயண திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் முதல்கட்டமாக மாநகர நகரப்பகுதிகளில் உள்ள எக்ஸ்பிரஸ், LSS மற்றும் டீலக்ஸ் பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமின்றி பயணிக்கலாம் என அவர் அறிவித்தார். அதேபோல் மாவட்டங்களின் இடையே புறநகர் பகுதிகளிலும் மலைப்பகுதிகளிலும் இயக்கப்படும் சாதாரண பேருந்துகளிலும் மகளிர் இனி கட்டணமின்றி பயணிக்கலாம் என்று கூறியுள்ளார். இந்த திட்டம் மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த அக்டோபர் 2 செயல்பாட்டிற்கு வரும் என்றும் திருநங்கையர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையலாம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் கட்டடங்கள் தனியாருக்கு இணையாக சிறந்த முறையில் கட்டி பராமரிக்கப்படும் என்று அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் ஆகியோர் கூறியுள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகம், பள்ளிக்கல்வி, உயர்கல்வித்துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதங்களின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, மாநிலத்தில் 6620 அரசு கல்வி நிறுவன கட்டிடங்களின் பராமரிப்பு சரியான நிலையில் இல்லை என்றும், பல பள்ளிகளில் கழிப்பறை வசதிகள் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தத்தம் தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகள், கல்லூரிகளில் என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவை, வகுப்பறை கட்டிடங்களின் நிலை என்ன என்பது குறித்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பயன்படுத்த முடியாத கட்டிடங்கள் சிவப்பு அடையாளத்துடன் சீல் வைக்கப்படும். உடனடியாக சீரமைக்க வேண்டிய கட்டிடங்களில் மஞ்சள் அடையாளம் ஒட்டப்படும். 5 பயன்படுத்தக்கூடிய கல்வி கட்டிடங்களுக்கு பச்சை அடையாளம் ஒட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேசுகையில், 1000 மேற்பட்ட பள்ளிகளில் 728 கோடி ரூபாய் செலவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பயிர் பாதிப்புகள் கண்டறியப்பட்டால் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்து பேசிய அவர், டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பயிர் பாதிப்பு எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றார். தமிழகத்தில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை குறைப்பதற்காக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்த அமைச்சர், சென்ற வாரம் 2 புலி தாக்கி கொன்றதாகவும், புலியை பிடிப்பதற்காக 3 நிபுணர் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த புலி பிடிபட்டவுடன் சென்னை வண்டலூர் பூங்காவிற்கு அல்லது அருகிலுள்ள புலிகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் வரும் வியாழக்கிழமை முதல் கேள்வி நேரம் எடுத்துக்கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். நாள் 1 2 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் விவாதத்திற்கு அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் பிரபல திரைப்பட நடிகை சௌகார் ஜானகியின் மறைவு குறித்த இரங்கல் தீர்மானத்தின் மீது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று பேசினார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட 400 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து 4 தலைமுறைகளுக்கு மேல் திரையுலகில் கோலோச்சிய அவருடைய மறைவு ஒரு சகாப்தத்தின் நிறைவு என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற சிறப்புக்குரிய சௌகார் ஜானகியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். பின்னர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மௌனம் அனுசரித்தனர். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சர் திரு விஜய், பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்தது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் திரு கே என் நேரு பேரவைத் தலைவர் கேட்டுக்கொண்டார். விதி 110 கீழ் முதலமைச்சரோ அமைச்சர்களோ அறிவிப்பு செய்த பின்னர் அதன் மீது எந்த ஒரு விவாதத்தையும் அனுமதிக்க முடியாது என்று பேரவைத் தலைவர் பதிலளித்தார். இதனை ஆட்சேபித்து திமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இறை

0: பட்டுக்கு பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் மேளதாளங்கள் முழங்க பரிவாரங்களுடன் புட்டுத்தோப்பு மண்டபத்தில் எழுந்தருளினர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் காய்கனிகளின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இன்று ஒரே நாளில் 10 கோடி ரூபாய்க்கு காய்கறிகள் விற்பனையானதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் கேரள வியாபாரிகள் காய்கறிகளை கொள்முதல் செய்ததால் காய்கறிகளின் விலையும் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. ஒரு கிலோ 35 ரூபாய்க்கு விற்ற வெண்டைக்காய் 50 ரூபாய்க்கும், 35 ரூபாய்க்கு விற்ற பயிர் வகைகள் 60 ரூபாய்க்கும், 20 ரூபாய்க்கு விற்ற முருங்கைக்காய் 25 ரூபாய்க்கும் விற்பனையானது. வழக்கமாக 6 கோடி ரூபாய் வரையே வர்த்தகம் நடைபெறும் நிலையில் ஓணம் பண்டிகை கொள்முதல் காரணமாக 10 கோடி ரூபாய் எட்டியுள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதி ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக 3000 மேற்பட்ட மீன்பிடி விசை படகுகளும் 5000 மேற்பட்ட நாட்டு படகுகளும் கடலுக்குள் செல்லவில்லை என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதாலும் வாயு நோக்கம் ஏர்வாடி மற்றும் கீழக்கரை உள்ளிட்ட வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கு செல்லும் சுமார் 3000 மேற்பட்ட விசைப்படகுகளுக்கு மீன்வளத்துறை அனுமதி வழங்கவில்லை. மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் சார்பு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: ஜெனசிஸ் தொழில் முனைவோர் உறைவிட திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற மாணாக்கரும் தொழில் முனைவோரும் புதுமை சிந்தனையாளர்களும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. கோவையில் உள்ள மேட்டி ஸ்டார்ட் அப் மையம் 2ம் 3ம் அடுக்கு நகரங்களைச் சேர்ந்த மாணவர்கள், தொழில் முனைவோர், ஆராய்ச்சியாளர்கள், படைப்பாற்றல் திறனாளர்களுக்கு உதவும் வகையில் இந்த திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும். இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன்னுடன் வலுவான நிலையில் உள்ளது. 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் கொழும்பில் இன்று ஆட்டத்தை இந்தியா தொடர்ந்த நிலையில் ஷரன்ஸ் ஜெயின் 6 ரன்னுக்கும், ரிஷப் பந்த் 63 ரன்னுக்கும், மானவ் சுதர் 18 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். மகளிருக்கான கட்டணமில்லா பயணத்திட்டம் மாநகர நகர பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 728 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55, 45 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை.
4: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
5: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
4: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
5: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
5: இதே மாதிரி 2 கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
4: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல 2 கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த 2 கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
5: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
4: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.

அதில் தியாகராஜர் அழகாக சொல்கிறார், இந்த பிரேமை இல்லாதபடி ஞானம் எங்கேருந்து வரும்? அனுராகமு லேனி சுஜானமு ராது. அனுராகம்ங்கிறது பக்தி, பிரேம பக்தி. இந்த பிரேம பக்தி இல்லாதபடி அப்படிப்பட்ட ஞானம் சித்திச்சூடாது

0: இரவு 9:30 கோவிந்த பட்டாபிஷேகம் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள் நிகழ்த்தியுள்ள இசை பேருரை கேட்கலாம் 9:30.
1: Happy birthday to you.
2: அப்பா, எனக்கு என்ன gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
3: நீயே பாருமா.
4: Hey, wow! நிறைய கதை books இருக்கு.
2: Thanks, பா.
5: என்னங்க, குழந்தைக்கு books போய் gift வாங்கி தந்திருக்கீங்க?
3: இல்லம்மா, மற்ற கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்கள் அவளை லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுலேயே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
5: ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலையும் சந்தோஷம் இருக்குல்ல.
6: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் தினம்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது.
7: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்,
8: அங்கக வேளாண்மையில் நோய்களை கட்டுப்படுத்துவதில் கலாச்சார மேலாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. இவற்றில் முதலாக இடம்பெறுவது கோடை உழவு, அடுத்ததாக களை மேலாண்மை, அடுத்ததாக பயிர் சுழற்சி. சில நோய்களை சரியான காலத்தில் விதைப்பதன் மூலமே நாம் தடுத்து நிறுத்திவிட முடியும்.
7: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
9: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Commerce and Industry Minister Piyush Goyal says India is negotiating free trade agreements with 8 to 9 more groups of countries, aiming to cover 75% of global trade. Supreme Court issues notice to Centre on plea seeking CBI probe into JPSC exam irregularities. Union Home Minister Amit Shah to attend 9th National Security Strategies Conference in New Delhi this evening. External Affairs Minister S. Jaishankar to co-chair India-Russia Intergovernmental Commission on Trade, Economic, Scientific, Technological and Cultural Cooperation in Moscow today. And in Test cricket, India holds strong position against Sri Lanka with 465 runs in the first innings at Colombo. Devdutt Padikkal smashes 117 runs. Union Commerce and Industry Minister Piyush Goyal has said India is in negotiations with at least 8 to 9 more groups of countries and individual nations that together account for $15 trillion of GDP. Addressing a roundtable meeting with the Japan-India Business Consultative Committee of the Japan Chamber of Commerce and Industry and the Embassy of India, Mr. Goyal added that the country's free trade agreements would eventually cover about 75% of global trade and help position India as a trusted partner in global value chains. He said India has a large domestic market and it opens its doors to the world with 9 free trade agreements signed in the last 4 years. The minister added that these 9 agreements cover economies with a combined GDP of $60 trillion and 38 developed nations.

நேரம் 2:23 10 நொடி. சென்னை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்ந்து அனிருத் ரவிச்சந்தர் ஹர்ஷிதா கிருஷ்ணன் பாடியுள்ள பாடல் படம் என்னமோ ஏதோ.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: அங்கக வேளாண்மையில் நோய்களை கட்டுப்படுத்துவதில் கலாச்சார மேலாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. இவற்றில் முதலாக இடம்பெறுவது கோடை உழவு, அடுத்ததாக கலை மேலாண்மை, அடுத்ததாக பயிர் சுழற்சி. சில நோய்களை சரியான காலத்தில் விதைப்பதன் மூலமே நாம் தடுத்து நிறுத்திவிட முடியும்.
0: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நிறைவாக ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா திரைப்படத்தில் ஹரிச்சரன் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியுள்ள பாடல்

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40:35. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவி எஸ் துவனி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே துவனி. இன்று நாம் பித்தி ந பித்திகா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து பித்தி ந பித்திகா ஷோர்பா என்ற கதையை பார்க்கலாம். துவனி, கதையை படி.
1: पुराने जमाने में समुद्र किनारे एक द्वीप में मोर तथा मोरनी रहते थे.
2: முன்னொரு காலத்தில் கடல்கரையில் ஒரு தீவில் ஒரு ஆண்மயில் மற்றும் ஒரு பெண்மயில் வாழ்ந்து வந்தன. த்வீப் தீவு, அதாவது நான்கு புறமும் கடலால் அல்லது தண்ணீரால் சூழப்பட்ட இடம். மோர் ஆண்மயில், மோரினி பெண்மயில்.
1: उसी द्वीप में बहुत से सिंह और तरह तरह के जंगली जानवर भी रहते थे.
2: அந்த தீவில் अनेक மிருகங்களும் விதம் விதமான வன விலங்குகளும் கூட வாழ்ந்து வந்தன.
1: मोर और मोरनी दिन में तो इधर उधर टहलते थे और रात को पेड़ पर सोते थे.
2: ஆண் மயிலும் பெண் மயிலும் பகலில் இங்கும் அங்கும் திரிந்து கொண்டிருக்கும், இரவில் மரத்தின் மேல் சென்று உறங்கிவிடும்.
1: एक दिन वे पेड़ के नीचे बैठकर सुस्ता रहे थे.
2: ஒரு நாள் அவை மரத்தின் அடியில் சோம்பலாய் அமர்ந்து கொண்டிருந்தன.
1: கி एक बतख वहां पर आई.
2: அங்கு ஒரு வாத்து வந்தது. बतख வாத்து.
1: वह बहुत घबराई हुई थी.
2: அந்த வாத்து பயந்து போய் இருந்தது.
1: मोर ने उससे पूछा कि आखिर जंगल में कौन सी बात ऐसी हो गई जिससे वह इतनी घबराई है.
2: மயில் வாத்திடம் கேட்டது, காட்டில் அப்படி என்ன விஷயம் நடந்தது, எதனால் வாத்து இப்படி பயந்துள்ளது என்று கேட்டது.
1: பதக் போலி, மேன் தோ மனு மஹராஜ் கே லட்கோ சே பரேஷான் ஹூ.
2: வாத்து சொன்னது, நான் மனு அரசனின் பிள்ளைகளால் மிகவும் துன்பப்படுகிறேன்.
1: முஜே உன்சே பஹோத் டர் லக்தா ஹே.
2: எனக்கு அவர்களிடம் மிகுந்த பயமாக இருக்கிறது.
1: மோர் போலா, தும் பில்குல் ந டரோ.
2: மயில் சொன்னது, நீ முற்றிலும் பயப்படாதே. பில்குல், முழுவதும் முற்றிலும்.
1: हम लोग तो एक द्वीप में बसते हैं.
2: நாங்கள் ஒரு தீவில் வசிக்கிறோம். பஸ்னா வசித்தல்.
1: यहां भला मनुष्य की क्या मजाल है कि वह आए.
2: இங்கு மனிதர்களுக்கு வருவதற்கு தைரியம் இருக்கிறதா என்ன?
1: वह हमारे पास आ नहीं सकता.
2: அவர்கள் நம் அருகில் வர முடியாது.
1: बात यह है कि स्वयं समुद्र हमारा रक्षक.
2: விஷயம் இதுதான், நம்மை இந்த சமுத்திரம் தான் பாதுகாக்கிறது.

0: அவ் இப்பொழுது
1: எங்களுக்கு இதை சொல், இவ்விதமாக இவர்களிடம் நீ ஏன் பயந்து போயிருக்கிறாய்?
0: கியா உன்சே தும்ஹார கஹி சாபக்கா படா தா?
1: என்ன, உனக்கு அவர்களிடம் கருத்து வேறுபாடு எழுந்ததா?
0: பதக் போலி, ஹா ஸ்வப்ன மே மேரா சாபக்கா ஹுவா ஔர் பாத்சீத் ஹுயி ஔர் தப் சே முஜே பஹுத் பய லக் ரஹா ஹை.
1: வாத்து சொல்லியது, அம் கனவில் எனக்கு கருத்து வேறுபாடு நடந்தது, உரையாடல் நிகழ்ந்தது, மேலும் அப்பொழுது முதல் எனக்கு பயமாகி விட்டது.
0: மேனே ஏக் ஆவாஸ் கோ யஹ கஹதே சுனா, ஏ பதக் மனுஷ்ய சே டரோ க்யோன்கி மனுஷ்ய சே படகர் சாலாக் ஜான்வர் கோய் நஹி ஹை.
1: நான் ஒரு குரல் இவ்வாறு சொல்வதை கேட்டேன், ஏ வாத்து மனிதர்களிடம் பயந்து நட, ஏனென்றால் மனிதர்களை விட சாமர்த்தியமான மிருகம் வேறு எதுவும் இல்லை.
0: மச்சலியா தயர்கர் உஸ்கே ஜால் மே ஃபஸ் ஜாதி ஹை,
1: மீன்கள் நீந்தி அவனுடைய வலையில் சிக்கிக் கொள்கின்றன. மச்சலியா மீன்கள்,
0: ஔர் ஃபிர் மனுஷ்ய உன்ஹே சமுத்ர சே உட்டா லேதா,
1: பின்னர் மனிதர்கள் அவைகளை சமுத்திரத்தில் கடலில் இருந்து எடுத்து விடுகிறார்கள்.
0: ஆஸ்மான் மே உட்னே வாலி சிடியா பி உஸ்கே மாரோ சே பச்சி நஹி ஹை ஔர் வே உன்ஹே பி பத்தர் மார்கர் கிரா லேதே ஹை.
1: வானத்தில் பறக்கும் பறவைகள் கூட அவர்களின் அடிகளில் இருந்து தப்பிக்க முடிவதில்லை, மேலும் அவைகளை கல்லால் அடித்து வீழ்த்தி விடுகிறார்கள். சிடியா பறவை,
0: ஹாத்தி சே படா तो कोई भी जानवर नहीं है पर वह मनुष्य के द्वारा खोदे हुए गड्ढों में गिर पड़ता है.
1: யானையை விட பெரிய விலங்கு கிடையாது, ஆனால் இந்த மனிதர்கள் மூலமாக தோண்டப்படுகிற குழிகளில் அவை விழுந்து விடுகின்றன. ஹாத்தி யானை,
0: फिर उससे न मालूम क्या क्या करवाया जाता है,
1: பிறகு அவைகளை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறான்?
0: மனுஷ்ய கி மார் சே கோய் பச்சா ஹுவா நஹி ஹை,
1: மனிதனின் அடியில் இருந்து தப்பியவர் எவரும் இல்லை.
0: பதக் போல்தி கை, ஜப் மே பஹாட் கே கினாரே டெஹல் ரஹி தி தோ மேனே தேகா கி வஹா ஏக் நௌஜவான் சிங் ஹை,
1: நான் மலையின் அடிவாரத்தில் உலாவிக் கொண்டிருந்த பொழுது நான் பார்த்தேன், அங்கு ஒரு இளமையான சிங்கம் இருந்தது.
0: உஸ்னே முஜே பாஸ் புலாகர் கஹா தும்ஹாரா க்யா நாம் ஹை,
1: அது என்னை அருகில் அழைத்து கேட்டது, உன்னுடைய பெயர் என்ன என்று.
0: இஸ் பர் மேனே கஹா கி மேரா நாம் பதக் ஹை,
1: இதற்கு நான் சொன்னேன் என்னுடைய பெயர் வாத்து என்று.
0: உஸ்னே கஹா யஹ தோ ஹுவா பர் தும் யஹ பதாவ் கி தும் யஹா க்யா கர் ரஹே ஹோ,
1: அது சொன்னது, ஆனால் நீ இதை சொல், நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?
0: மேனே உசி யஹ பி பதாயா கி மை கிஸ் பிரகார் சே மனு மஹராஜ் கே லட்கோ சே கப்ராயி ஹுயி ஹூம்,
1: நான் அதனிடம் இவ்வாறு கூறினேன், நான் மனு மகாராஜாவின் பிள்ளைகள் இடம் எவ்வாறு பயந்து போயிருக்கிறேன்.
0: மேனே யஹ கஹா கி யஹ பாத் மேரே வஷ் மே தோ ஹை நஹி கி மை உசே மாரூ,
1: மேலும் இந்த விஷயம் என் வசத்தில் இல்லை, நான் அவர்களை அடிப்பது.
0: பர் தும் படே தாக்கத்வர் ஹோ ஔர் சாஹோ தோ உன்கா சன்ஹார் கர் சக்தே ஹோ,
1: ஆனால் நீங்கள் பெரிய பலம் பொருந்தியவர், நீங்கள் விரும்பினால் அவர்களை சம்ஹாரம் செய்ய முடியும் என்று கூறினேன்.
0: ஜப் மேனே இத்னா ஹி கஹா தோ வ உட் கடா ஹுவா ஔர் ஹம் தோனோ யாத்ரா கேலே சல் படே,
1: இதை நான் சொன்ன பிறகு அது எழுந்தது, மேலும் நாங்கள் இருவரும் யாத்திரை புறப்பட்டோம்.
0: ஹம் அபி அதிக தூர் நஹி கயே தே,
1: நாங்கள் இப்பொழுது அதிக தூரம் போயிருந்திருக்கவில்லை.
0: கி ஹம்னே தேகா தூல் கா பாதல் சா உட் ரஹா ஹை,
1: அதற்குள் நாங்கள் பார்த்தோம் புழுதி மேகம் போல எழுந்தது.
0: ஔர் உஸ்கே பீச் மே ஏக் கதா தூல் மே லோட் ரஹா ஹை,
1: மேலும் அதனுள் இருந்து ஒரு கழுதை வெளிவந்தது. கதா கழுதை,
0: ஜப் சிங் நே கதே கோ இஸ் பிரகார் லோட்டே ஹுவே தேகா புலாகர் கஹா தூ யஹா க்யா கர் ரஹா ஹை,
1: எப்பொழுது சிங்கம் இந்த விதமாக கழுதை திரும்பி வருவதை பார்த்ததோ, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?
0: தப் கதா போலா ஹே ராஜ்குமார் முஜே லோக் கதா கேத்தே ஹை,
1: அப்பொழுது கழுதை பேசியது, இளவரசே என்னை மக்கள் கழுதை என்று அழைப்பார்கள்.
0: மே இஸ் பிரகார் தோடதா பாக்தா இஸ்லே சல் ரஹா ஹூம் க்யோன்கி மே மன்னு மஹராஜ் கே லட்கோ சே பாக் கர் ஆயா ஹூம்,
1: நான் இந்த விதமாக விழுந்தடித்து கொண்டு ஓடி வந்தேன், ஏனென்றால் நான் மனு அரசனின் பிள்ளைகளிடமிருந்து ஓடி வந்து விட்டேன்.
0: அபி இஸ் பிரகார் பாத்சீத் ஹோ ஹி ரஹி தி கி தூல் கி ஏக் தூசரி ஆந்தி உட்தி ஹுயி திகாய் படி,
1: இப்பொழுது இப்படியாக பேசிக் கொண்டிருக்கும் போதே புழுதியின் இரண்டாவது புயல் எழுவது தெரிந்தது.
0: ஔர் ஜப் வ பாஸ் ஆயி தோ தேகா கயா கி ஏக் தகடா சா காலா கோடா உஸ்மே சே நிகல் ஆயா,
1: மேலும் அது அருகில் வந்தபொழுது பார்த்தால் அதிலிருந்து ஒரு வலிமையான கருப்பு நிற குதிரை வெளிவந்தது. கோடா குதிரை,
0: வ டர் சே ஹின் ஹினா ரஹா தா,
1: அது பயத்தினால் கனைத்து கொண்டிருந்தது. ஹின் ஹினா குதிரையின் கனைக்கும் சத்தம்.
0: சிங் நே உசே புலாகர் கஹா இஸ் தர தும் சர்பட் கியூ தோட் ரஹே ஹோ,
1: சிங்கம் அதை அழைத்து கேட்டது, இந்த மாதிரி தலைதெறிக்கு ஏன் ஓடி வருகிறாய்?
0: ஆகிர் பாத் கியா ஹை,
1: என்ன விஷயம்?
0: இஸ் பர் கோடா போலா,

0: महाराज मेरा नाम घोड़ा है और मैं मनु महाराज के लड़कों से भाग रहा हूँ।
1: இதற்கு குதிரை சொன்னது, மகாராஜா என் பெயர் குதிரை, மேலும் நான் மனு மகாராஜனின் பிள்ளைகளிடமிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
0: तब सिंह ने घुरार कर कहा, तुम्हें शर्म नहीं आती कि तुम ऐसी बात कर रहे हो?
1: அப்பொழுது சிங்கம் கர்ஜனை செய்து கூறியது, உனக்கு வெட்கமாக இல்லையா இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல?
0: तुम्हारा शरीर इतना लंबा चौड़ा है और तुम मनुष्य से डरते हो?
1: உன்னுடைய உடம்பு இத்தனை உயரமும் பருமனுமாக இருக்கிறது, மேலும் மனிதர்களிடம் பயப்படுகிறாயா?
0: ஜோ ந பித்தி ஹே ஔர் ந பித்தி கா ஷோர்பா,
1: இத்தனை சிறிய சித்திரக்குள்ளர்களிடம் ஏன் பயப்படுகிறாய்?
0: तुम्हारी टांगे इतनी मजबूत हैं कि तुम एक लात मारो तो मनुष्य की जान निकल जाए।
1: உன்னுடைய கால்கள் இத்தனை உறுதியாக இருக்கின்றன, நீ ஒரு எட்டி உதைத்தால் மனிதனின் உயிரே போய்விடும். லாத் மாறினா எட்டி உதைத்தல்.
0: இஸ் பர் கோடா ஹசா போலா, மகாராஜ் படி டில் டால் சே க்யா ஹோதா ஹே?
1: இதற்கு குதிரை சிரித்தது, பின்னர் சொல்லியது, மகாராஜா பெரிய அலங்காரத்தினால் என்ன ஆக போகிறது?
0: மனுஷ்ய இத்னா சாலாக் ஹே கி இஸ்கே சாம்னே டில் டால் குச் காம் நஹி ஆதா.
1: மனிதன் அத்தனை தந்திரமானவன், அவன் முன் பகட்டு அலங்காரம் ஒரு வேலையும் செய்யாது.
0: உஸ்கே பாஸ் ஏக் சீஸ் ஹோதி ஹே ஜிஸ்கா நாம் ரஸ்ஸி ஹே,
1: அவனிடம் ஒரு பொருள் உள்ளது, அதன் பெயர் கயிறு.
0: வ முஜ் பர் ஜீன் கஸ்கர் மேரி பீட் பர் சவாரி கர்த்தா ஹே,
1: அவன் என் முதுகில் சேணம் கட்டி பயணம் செய்கிறான்.
0: ஔர் மேரி மூஹ் மே லகாம் டால் தேதா ஹே ஜிஸ்ஸே கி மை குச் பி நஹி கர் பாதா,
1: மேலும் என் முகத்தில் கடிவாளம் போட்டு விடுகிறான், அதனால் என்னால் எதுவும் செய்ய முடிவதில்லை. லகாம் கடிவாளம்.
0: ஔர் ஜைசா வ கஹதா ஹே வைசா ஹி கர்னே கே லியே மஜ்பூர் ஹோ ஜாதா ஹூ,
1: மேலும் அவன் எப்படி சொல்கிறானோ அப்படியே செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறேன். மஜ்பூர் கட்டாயப்படுத்துதல்.
0: புடாபே தக் வ இஸ் பிரகார் கோடோம் பர் சவாரி கர்த்தா ஹே,
1: வயதாகும் வரை அவன் இங்கனம் குதிரைகளின் மீது பயணம் சவாரி செய்கிறான்.
0: ஃபிர் ஜப் கோடே புட்டே ஹோ ஜாதே ஹே தோ வ உன்ஹே கசாயியோம் கே ஹாத் பேச் தேதா ஹே,
1: பின்னர் எப்பொழுது குதிரைகளுக்கு வயதாகி விடுகிறதோ அப்பொழுது அவைகளை கசாப்புக்காரனுக்கு விற்று விடுகிறான்.
0: ஜப் சிங் நே இன் பாத்தோம் கோ சுனா தோ போலா, ये बताओ कि तुम मनुष्य से कब छूटकर आए?
1: எப்பொழுது சிங்கம் இந்த விஷயத்தை கேட்டதோ அப்பொழுது அது கேட்டது, இதை சொல், நீ எப்பொழுது மனிதனிடமிருந்து விடுபட்டு வந்தாய்?
0: घोड़े ने कहा मैं आज दोपहर छूटकर आया हूं,
1: குதிரை சொல்லியது, நான் இன்று மதியம்தான் விடுபட்டு வந்திருக்கிறேன்.
0: ஔர் மனுஷ்ய மேரா பீச்சா கர் ரஹா ஹே,
1: மேலும் மனிதன் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான்.
0: ஜப் இஸ் பிரகார் பாத்சீத் ஹோ ரஹி தி தோ தூல் கி ஏக் தீஸ்ரி ஆந்தி ஆயி,
1: எப்பொழுது இந்த விதமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்ததோ அப்பொழுது புழுதியின் மூன்றாவது புயல் வந்தது.
0: ஔர் ஜப் வ பாஸ் ஆயி தோ உஸ்மே சே ஏக் ஊண்ட் நிக்லா,
1: மேலும் அது அருகில் வந்தபொழுது அதிலிருந்து ஒரு ஒட்டகம் வெளிவந்தது.
0: ஜப் சிங் உஸ் பர் ஜபட்னே ஹி வாலா தா தோ மேனே உஸ்ஸே கஹா,
1: சிங்கம் அதன் மீது பாய இருந்தபொழுது நான் அதற்கு சொன்னேன்,
0: ஹே பசு ராஜ்குமார் ஆப் கல்தி பர் ஹே யே தோ ஊண்ட் ஹே,
1: ஏ விலங்கு இளவரசனே நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள், இது ஒட்டகம் என்று நான் கூறினேன்.
0: இத்னேமே ஊண்ட் நே பி கஹா, மகாராஜ் முஜே லோக் ஊண்ட் கேதே ஹே ஔர் மே மனுராஜ் கே லட்கோ சே பாக் ரஹா ஹூ.
1: இதற்கிடையே ஒட்டகமும் சொல்லியது, அரசே என்னை மக்கள் ஒட்டகம் என்று அழைப்பார்கள், மேலும் நான் மனு அரசனின் பிள்ளைகளிடமிருந்து ஓடி வருகிறேன்.
0: சிங் போலா ஆகிர் யே க்யா பாத் ஹே கி தும் சப் லோக் மனுஷ்ய சே இத்னே கப்ராயே ஹுவே ஹோ.
1: சிங்கம் கேட்டது, என்னதான் விஷயம், நீங்கள் எல்லாரும் மனிதனிடம் ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள் என்று?
0: ஜஹா தக் மேனே சுனா ஹே வ பஹோத் கம்சோர் ஹோதா ஹே,
1: நான் கேள்விப்பட்டவரை அவன் மிகவும் பலஹீனமானவன்.
0: ஊண்ட் தும் கஸ்கர் உசே ஏக் லாத் ஜமாவ் தோ வ கத்ம ஹோ ஜாயேகா,
1: ஒட்டகமே நீ இழுத்து ஒரு உதை விட்டால் அவன் இறந்து விடுவான்.
0: ஃபிர் தும் உசே பய க்யூ காதே ஹோ,
1: பின்னர் நீ ஏன் அவனிடம் பயப்படுகிறாய்?
0: ஊண்ட் போலா மகாராஜ் ஜோ பாத் ஆப் கஹ ரஹே ஹே வ பில்குல் தீக் ஹே.
1: ஒட்டகம் சொன்னது, மகாராஜாவே நீங்கள் சொல்லுவது என்னவோ முற்றிலும் உண்மைதான்,
0: பர் மனுஷ்யமே இத்னி சாலாக்கியா ஹே கி உசே கோய் பராஸ் நஹி கர் சக்தா,
1: ஆனால் மனிதர்கள் மிகவும் தந்திரமானவர்கள், அவர்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது.
0: வ மேரி நாக் கே அந்தர் பக்ரே கே பால் கி ஏக் அங்கூட்டி சி டால் தேதா ஹே,
1: அவன் என்னுடைய மூக்கின் உள்ளே ஆட்டின் முடி அல்லது கம்பளியால் ஒரு மோதிரம் போல் செய்து போட்டு விடுகிறான்.
0: ஔர் மேரே சிர் பர் ரஸ்ஸி பாந்த் தேதா ஹே ஃபிர் தோ மே பில்குல் ஹி உஸ்கே ஹாத் கி கட்புத்லி பன் ஜாதா ஹூ,
1: மேலும் என்னுடைய தலையில் கயிறு கட்டி விடுகிறான், பிறகு நான் முற்றிலுமாக அவன் கை பொம்மையாக ஆகி விடுகிறேன்.
0: அப்ப மேரி பீ

0: पर बड़े बड़े बोझ लगता है, दिन और रात को कभी मुझे छुट्टी नहीं होती।
1: அவன் என்னுடைய முதுகில் பெரிய பெரிய சுமையை ஏற்றுகிறான், பகல் இரவு ஒருபொழுதும் எனக்கு விடுமுறை அளிப்பதில்லை।
0: काम करते करते जब मैं बूढ़ा हो जाता हूँ तो वो मुझे कसाई के हाथ बेच देता है।
1: வேலை செய்து செய்து எனக்கு வயதான உடன் அவன் என்னை கசாப்புக்காரனுக்கு விற்றுவிடுவான்।
0: सिंह ने पूछा, यह तो बताओ कि मनुष्य से तुम्हारा अंतिम साबका कब पड़ा था।
1: சிங்கம் கேட்டது, இதை சொல், நீ மனிதனிடமிருந்து எப்பொழுது கடைசி கருத்து வேற்றுமை எழுந்தது? சாப்கா, கருத்து வேற்றுமை।
0: ஊண்ட் நே கஹா, ஷாம் கே சமய் மை உஸ்ஸே அலக் ஹுவா, தப் சே வோ மேரா பீச்சா ஹி கர் ரஹா ஹோகா।
1: ஒட்டகம் சொன்னது, மாலை நேரத்தில் அவனிடமிருந்து பிரிந்தேன், அப்பொழுதிருந்து அவன் என்னை பின்தொடர்ந்து கொண்டிருப்பான்।
0: சிங் போலா, तुम डरो मत, देखो मैं उसकी क्या गत करता हूँ।
1: सिंगम சொன்னது, நீ பயப்படாதே, பார் அவனை நான் என்ன கதிக்கு ஆளாக்குகிறேன் என்று।
0: இஸ் பர் ஊண்ட் போலா, பர் முஜே தோ யே டர் ஹை கி கஹீ மனுஷ்ய கி வஜஹ சே ஆப் பர் கோய் விபத்தி நா ஆயே।
1: இதற்கு ஒட்டகம் சொன்னது, மனிதனால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட போகிறது। சரி துவனி, இந்த கதையை இத்துடன் நிறுத்திக் கொள்வோம், இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலாம்।
0: தன்யவாத் ஜி।
2: ஹிந்தி பாடம் கேட்டோம், கற்பித்தவர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவி எஸ் துவனி।

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு, சென்னை அண்ணாநகர் மேற்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, சோலையாறு, சென்னை பெரம்பூர், விழுப்புரம் மாவட்டம் வளவனூர், தண்டையார்பேட்டை, கோலியனூர், கொரட்டூர், சென்னை பேசின் பாலம், காசிமேடு, வில்லிவாக்கம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பூவிருந்தவல்லி, அயப்பாக்கம், வளசரவாக்கம், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், வால்பாறை, ஒக்கியம் துறைப்பாக்கம், திருவேற்காடு, திருச்செங்கோடு, தொண்டையார்பேட்டை, நாராயணபுரம் ஏரி, திருப்பத்தூர், வடபழனி, குன்றத்தூர், சென்னை பாரிமுனை அமைந்தகரை சாலிகிராமம், மடிப்பாக்கம், நெற்குன்றம், ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை சென்ட்ரல், திருவெண்ணை நல்லல், நுங்கம்பாக்கம், அரியலூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், குமாரபாளையம், ஸ்ரீபெரும்புதூர், கண்ணகி நகர், முகலிவாக்கம், ராணிப்பேட்டை, அடையாறு, கொலப்பாக்கம், செம்பரம்பாக்கம், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, சைதாப்பேட்டை, பள்ளிக்கரணை, திருநின்றவூர், பெருங்குடி, காரைக்குடி, நீலாங்கரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சென்னை ஐசவுஸ், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், திருவொற்றியூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், பள்ளிக்கரணை, நாலுமுக்கு, அவலாஞ்சி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபெட், அரக்கோணம், ஈஞ்சம்பாக்கம், சென்னை எம்ஜிஆர் நகர், ஆற்காடு, அறந்தாங்கி, தரங்கம்பாடி, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், கீழ்கோதையாறு, கோபிச்செட்டிப்பாளையம், பொன்னமராவதி, மேடவாக்கம், மணலி, அரசூர், திருமயம், பத்துக்கண்ணு, ஊத்து, முகையூர், மரக்காணம், சோழிங்கநல்லூர், மாதவரம், கேளம்பாக்கம், ஹரிசான், செம்மஞ்சேரி, புழல், செந்துறை, அம்பத்தூர், மீனம்பாக்கம், புதுவேட்டைக்குடி, சோளிங்கர், ராஜா அண்ணாமலைபுரம், செம்பனார் கோவில், காவிரிப்பாக்கம், திருத்தணி, வல்லம், அடையாமடை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி

செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்து காணப்பட்டது. கரூர், திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு, மழை பற்றிய எச்சரிக்கை. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். நாளை அதிகள வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 28ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:30, ஆகாஷ்வாணி சென்னை. 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் ஒலிபரப்பு தொடர்ந்து நேர்கள் ஒலிபரப்பினை தொடர்ந்து கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 720 கிலோ ஹெட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குறள முதம் கேட்போம்.

0: வாழ்க்கையை சீரழித்துவிடும் சூதாட்டத்தை விட வறுமை தருவது வேறு ஒன்றும் இல்லை. குறள் எண் 934 அதிகாரம் சூது.
1: குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 5:30. திரைகானம் கேட்போம். முதல் பாடல் தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருக்கும் குரல்கள் கோபால் சர்மா, தேவி.

0: ஹரிஹரன் சித்ரா குரல்களில் ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிலாவேவா.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்,
2: அங்கக வேளாண்மையில் நோய்களை கட்டுப்படுத்துவதில் கலாச்சார மேலாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. இவற்றில் முதலாக இடம்பெறுவது கோடை உழவு, அடுத்ததாக கலை மேலாண்மை, அடுத்ததாக பயிர் சுழற்சி. சில நோய்களை சரியான காலத்தில் விதைப்பதன் மூலமே நாம் தடுத்து நிறுத்திவிட முடியும்.
1: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: திரைக்கானத்தில் தொடர்வது ஆனந்த பூங்காற்றை. திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலிக்கவிருக்கும் குரல் ஹரிஹரன்.

கேட்ட பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது நேயர்களே. நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ லட்சுமணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியின் 8வது பகுதி. அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை, திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகானம், 9:15 செய்திச் சுடர், 9:30 கோவிந்த பட்டாபிஷேகம் இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, 4 அறிவோம் பருத்தி விதையிலிருந்து ஆடை வரை, எழுதி வழங்கியவர் வி திவ்யபாரதி அவர்கள், தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். காலை 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு தேசிய கண் தான இருவார அனுசரிப்பு சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் சென்னைக்கு அருகே அழகிய அருவிகள், எஸ் கவிதா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8 மணிக்கு திரைகானம், 8:30 இலக்கிய பேருரை திருநாவுக்கரசர், நிகழ்த்தியுள்ளவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி விக்ரம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எம் விஜய் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மாற்றுத்திறனாளிகள் தன்னிறைவு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி உடற்தகுதி பயிற்சியாளர் அனுபமா கோபால் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி, 2வது பகுதி. 2:15 திரைகானம், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி, பகவத்கீதையின் சாராம்சம் பிரியா ஸ்ரீராம் அவர்களின் உரை இடம்பெறும். 2:55 வானிலை, 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரைகானம், 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். நாளை 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ மோகன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாளன் அவர்களின் உரை, வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள். 8:05 9:15 திரைகானம், 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி பி இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம். 10:00 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.1 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 88%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 32.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 76%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு, மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்

0: innings at 503 for 9. For visitors, Dhruv Jurel produced a flawless display of risk-free batting to score an unbeaten 115. Devdutt Padikkal provided the foundation with a commanding 117, his second consecutive test century yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

ராஜாதித்தர் இங்கே பல வகைப் படைகள் திரட்டி தூர தேசங்களுக்குச் சென்று போர் செய்வதற்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார் அல்லவா? சில காரணங்களினால் உத்தேசித்திருந்த காலத்துக்குள் அவர் புறப்பட முடியவில்லை. இலங்கையில் மறுபடியும் போர் மூண்டதாகச் செய்தி வந்தது. அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு மேலும் படைகள் அனுப்ப வேண்டியிருந்தது. தெற்கே ஒரு பகைவனை வைத்துக் கொண்டு வடக்கே நெடுந்தூரம் சோழ நாட்டின் முக்கிய சேனா வீரர்களும் தளபதிகளும் போவதை சக்கரவர்த்தி விரும்பவில்லை. இலங்கை போர் முடிந்ததாகச் செய்தி வந்த பிறகு புறப்படலாம் என்று கூறி வந்தார். ராஜாதித்தரும் தந்தையின் வார்த்தையை தட்ட முடியாமல் பொறுமையுடன் காத்திருந்தார். ஆனால் பகைவர்கள் அவ்விதம் காத்திருக்க இணங்கவில்லை. இரட்டை மண்டலத்து சக்கரவர்த்தி கன்னரதேவனும் அதே சமயத்தில் சோழ நாட்டின் மீது படையெடுப்பதற்காக பெரிய சைன்யத்தை சேர்த்து கொண்டு வந்தான். அந்த மாபெரும் சைன்யத்துடன் அவன் தெற்கு நோக்கி புறப்பட்டு விட்டான். கங்க நாட்டு மன்னன் பூதோகனும் தன் பெரும் படையுடன் கன்னரதேவனோடு சேர்ந்து கொண்டான். வடகடலும் தென்கடலும் ஒன்று சேர்ந்தாற்போல இரட்டை மண்டல சைன்யமும் கங்க நாட்டு பூதுகன் சைன்யமும் சேர்ந்து ஒரு மகா சமுத்திரமாகி முன்னேறி வந்தது. அந்த சமுத்திரத்தில் யானைகளாகிய திமிங்கலங்கள் ஆயிரக்கணக்கிலும் குதிரைகளாகிய மகர மீன்கள் பதினாயிரக்கணக்கிலும் இருந்தன. பிரளய காலத்தில் ஏழு கடலும் சேர்ந்து பொங்குவது போல பொங்கி முன்னேறி வந்த அந்த சேனா சமுத்திரம் தென்னாட்டை அடியோடு மூழ்கடித்து விடும் என்று தோன்றியது. அந்த சைன்யத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு முன்னால் வாயுவேக மனோவேகமாக ஓடிவந்து அறிவித்தன முற்றர்கள் அவ்வாறு சொன்னார். ஆனால் இதுவும் ஒரு விதத்தில் நல்லதே என்று பராந்தக சக்கரவர்த்தி கூறினார். நம்முடைய சைன்யங்களை தொலைதூரம் பிரயாணம் செய்ய பண்ணி பிரயாணக் களைப்புடன் பகைவர்களின் நாட்டில் எதிரி சைன்யத்துடன் போர் புரிய செய்வதைக் காட்டிலும் எதிரி சைன்யங்களை நமது நாட்டுக்கு சமீபமாக இழுத்து அவர்களை நலாபுரமும் மடக்கி அதம் செய்வதுதான் நல்ல போர் முறை என்று சக்கரவர்த்தி கூறினார். எதிரி சைன்யம் வடவேங்கடம் வரை நெருங்கிவிட்டது என்று தெரிந்த பிறகுதான் பிரயாணப்படுவதற்கு அனுமதி கொடுத்தார். அனுமதி கிடைத்ததோ இல்லையோ ராஜாதித்யர் புறப்பட்டு விட்டார். 300,000 காலாள் வீரர்களும் 50,000 குதிரை வீரர்களும் 10,000 போர் யானைகளும் 2,000 ரதங்களும் 320 தளபதிகளும் 32 சிற்றரசர்களும் அந்த பெரும் சைன்யத்தில் சேர்ந்து சென்றார்கள். அவர்களில் ஒருவனாகச் செல்லும் பாக்கியம் எனக்கும் கிடைத்தது. ஆனால் உயிர் பிழைத்து திரும்பி வந்த துர்பாகியசாலியும் ஆனேன். 3 நாள் பிரயாணத்துக்கு பிறகு காஞ்சிக்கு வடக்கே 2 காத தூரத்தில் தக்கோலம் என்னும் இடத்தில் நம் படைகளும் எதிரி படைகளும் போர்க்களத்தில் சந்தித்தன. ஆதித்தா, புராணங்களில் தேவேந்திரனுக்கும் ருத்ராசுரனுக்கும் நடந்த யுத்தம் பற்றி கேட்டிருக்கிறோம் அல்லவா? ராம ராவண யுத்தம், பாண்டவர் கௌரவர் யுத்தம் பற்றியும் அறிந்திருக்கிறோம். தக்கோலத்தில் நடந்த கோர யுத்தத்தை நேரில் பார்த்தவர்கள் அந்த யுத்தங்களெல்லாம் அற்பமானவை என்றே சொல்வார்கள். நம்முடைய படைகளைக் காட்டிலும் எதிரிகளின் படைகள் சுமார் 2 மடங்கு அதிகமாயிருந்தன. 500,000 வீரர்களும் 30,000 போர் யானைகளும் அந்த சைன்யத்தில் இருந்ததாக தெரிகிறது. இருந்தால் என்ன? உன்னுடைய பெரிய பாட்டனார் ராஜாதித்தரை போன்ற

0: சேனாதிபதி அந்த சைன்யத்தில் இல்லை. ஆகையால் வீரலட்சுமியும் ஜெயலட்சுமியும் நம்முடைய பக்கத்திலேயே இருந்து வருவதாக தோன்றியது. 10 நாள் வரையிலும் யுத்தம் நடந்தது. இரு பக்கத்திலும் இறந்து போன வீரர்களை கணக்கெடுப்பது அசாத்தியமாயிற்று. போர்க்களங்களில் கரிய குன்றுகளைப் போல யானைகள் இறந்து விழுந்து கிடந்தன. இரு பக்கத்திலும் சேதம் அதிகமாயிருந்தாலும் எதிரிகளின் கட்சியே விரைவில் பலவீனமடைந்தது. இதற்கு காரணம் என்னவென்பதை எதிரிகள் கண்டுகொண்டார்கள். புலிக்கொடியை கம்பீரமாக பறக்கவிட்டுக் கொண்டு ராஜாதித்தரின் யானை போகும் இடமெல்லாம் ஜெயலட்சுமியும் தொடர்ந்து போகிறாள் என்பதை அறிந்து கொண்டார்கள். எங்கெங்கே நமது படையில் சோர்வு ஏற்படுகிறதாக தென்பட்டதோ அங்கெங்கே ராஜாதித்தரின் யானை போய் சேர்ந்தது. அந்த யானையையும் அதன் மீது வீற்றிருந்த வீர புருஷரையும் பார்த்ததும் நம் வீரர்கள் சோர்வு நீங்கி மும்மடங்கு பலம் பெற்று எதிரிகளை தாக்கினார்கள். இதையெல்லாம் 10 நாளும் கவனித்து வந்த பகைவர்கள் ஒரு படுபாதகமான சூழ்ச்சியை செய்தார்கள். அது சூழ்ச்சி என்று பின்னால் தான் தெரிய வந்தது. சூழ்ச்சி செய்தவனும் அதை நிறைவேற்றி வைத்தவனும் கங்க மன்னன் பூதூகன்தான். திடீரென்று அந்த பாதகன் தன் யானையின் மீது சமாதான கொடியை பறக்க விட்டு கொண்டு இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கிக் கொண்டு சரணம் சரணம் என்று கூறி கொண்டு வந்தான். அந்த சமயம் ராஜாதித்தரே சமீபத்தில் இருந்தார். புலிக்கொடி பறந்த அவருடைய யானையின் அம்பாரியை பார்த்த பின்னரே பூதுகன் அவ்வாறு செய்திருக்க வேண்டும். மகாவீரராகிய ராஜாதித்தர் இவ்வாறு ஒரு பகை மன்னன் சரணாகதி என்று சொல்லிக் கொண்டு வருவதை பார்த்ததும் மனமிழகிவிட்டார். இரட்டை மண்டல சக்கரவர்த்தியே போரை நிறுத்த சமாதானம் கோருகிறாரா, அல்லது அவரை பிரிந்து பூதுகன் மட்டும் நம்மை சேர வருகிறாரா என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். ஆகையால் சங்கநாதம் செய்து தன்னை சுற்றி நின்ற மெய்காப்பாளரை விலகச் செய்தார். பூதுகன் ஏறியிருந்த யானையை தாம் ஏறியிருந்த யானைக்கு அருகில் வரும்படி சமிக்கை செய்தார். பூதுகன் ராஜாதித்தரின் அருகில் வரும் வரையில் கைகூப்பிய வண்ணம் இருந்தான். அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியதையும் ராஜாதித்தர் பார்த்தார். இதனால் அவருடைய மனம் இன்னும் விலகிவிட்டது. தொழுகையுள்ளும் படை ஒடுங்கும் முன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என்னும் தமிழ்நாட்டு பெரும்புலவரின் வாக்கு அந்த சமயம் ராஜாதித்தரின் ஞாபகத்தில் இருக்கவில்லை. கண்ணீரைக் கண்டு கரைந்து விட்டார். இன்னும் சமீபமாக பூதுகனை வரவிட்டு என்ன செய்தி என்று கேட்டார். அதற்கு அவன் கூறிய மறுமொழி ராஜாதித்தரை அருவறுப்பு கொள்ளும்படி செய்தது. இரட்டை மண்டல படைகளுக்கு தோல்வி நிச்சயம் என்று தெரிந்துவிட்டால் சரணாகதி அடைந்து விடும்படி கன்னர தேவனிடம் தான் கூறியதாயும் அவன் அதை மறுத்துவிட்டபடியால் தான் மட்டும் தனியே பிரிந்து வந்து சரணாகதி அடைய தீர்மானித்ததாகவும் பூதுகன் கூறினான். இதை கேட்டதும் ராஜாதித்தர் அவனை கடுமையாக நிந்தித்தார். அத்தகைய நீசனை தாம் தம் கட்சியில் சேர்த்து கொள்ள முடியாதென்றும் திரும்பி போகும்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே பூதுகன் கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் அந்த பயங்கரமான வஞ்சகச் செயலை புரிந்துவிட்டான். மறைவாய் வைத்திருந்த வில்லையும் அம்பையும் எடுத்து வில்லில் நாணேற்றி அம்பை பூட்டி எய்துவிட்டான். அந்த கொடிய விஷம் தோய்ந்த அம்பு எதிர்பாராத சமயத்தில் ராஜாதித்தரின் மார்பில் பாய்ந்ததும் அவர் சாய்ந்தார். இப்படிப்பட்ட வஞ்சனையை யாரும் எதிர்பார்க்கவில்லையாதலால் சுற்றிலும் நின்ற வீரர்கள் என்ன நேர்ந்தது என்பதையே சிறிது நேரம் தெரிந்து கொள்ளவில்லை. ராஜாதித்தர் பூதுகனை திரும்பி போகும்படி கட்டளையிட்டது மட்டும் அவர்கள் காதில் விழுந்தது. உடனே பூதுகன் தன் யானையை விரட்டி அடித்துக் கொண்டு ஓடிப்போனான். ராஜாதித்தர் யானை மேலிருந்தபடியே மரணமடைந்தார் என்ற செய்தி பரவியதும் நமது படையைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் தனித்தனியே தலையில் இடி விழுந்தது போலாகிவிட்டது. அந்த மாபெரும் துயரத்தினால் யுத்தத்தையே மறந்துவிட்டார்கள். சிற்றரசர்கள், தளபதிகள், படைவீரர்கள் எல்லோருமே செயலிழந்து புலம்பத் தொடங்கிவிட்டார்கள். அந்த நிலைமையில் பகைவர்களின் கை ஓங்கிவிட்டதில் ஆச்சரியமில்லையல்லவா?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இரட்டை மண்டலத்தார் என்கிற ராஷ்டிர கூட்டர்களுடனான திருமண தொடர்பு பகைமையையே வளர்த்து வந்து உச்சக்கட்டமா தக்கோலப்போர் மூண்டது. இதை நினைவுபடுத்திப்போம். இந்த கட்டத்தில் கடம்பூர்ல நடக்க போற கல்யாண பேச்சு பல சிக்கல்களை உள்ளடக்கி இருப்பதையும் கவனிச்சுக்கிட்டு வரும். சரி, இந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும்

0: ஹனுமனுக்கும் நடந்த பயங்கரமான மோதல் பற்றின புராண கதையை பார்ப்போம். த்வஷ்டா என்பவர் பெரிய தபஸ்வி. அவருடைய பெருமை காரணமாக இந்திரன் பகைமை கொண்டான். அவருடைய மகன் விஸ்வரூபன் தந்தையைப் போலவே கீர்த்தி பெறவே பொறாமை தலைக்கேற அவனை கொன்னுட்டான். கடும் கோபம் கொண்ட த்வஷ்டா தவ வலிமையால் இன்னொரு புத்திரனை தோற்றுவிச்சார். பேரு விருத்ரன். பழிவாங்க புறப்பட்டுட்டான் விருத்ராசுரன். பெருங்கவலைக்கு ஆளான இந்திரன் தன் குருவான பிருகஸ்பதி அணுகி உதவி கேட்டான். நீ கொடுஞ்செயல் புரிஞ்சவன், பாவமற்ற முனிவரை கொன்றவன், பாவமோ புண்ணியமோ பலனை அனுபவிச்சே ஆகணும். இப்படி குரு சொல்லிக்கிட்டு இருந்த போதே பெரும் படையோடு வந்துட்டான் விருத்ராசுரன். இந்திரனின் கட்டுப்பாட்டில் இருந்த தேவர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. அவனை ஒழிக்க கூடுதலாக வரம் வாங்கிட்டு வந்தான் விருத்ரன். மீண்டும் போர், கடும் போர். இந்திரன் தோல்வி. அந்த இடத்த விருத்ரன் பிடிச்சிக்கிட்டான். இழந்த வலிமையை கஷ்டப்பட்டு மீட்டுக்கிட்ட இந்திரன் யோக மாயின் அருளால் விருத்ராசுரனை வென்றான். இது புராண கதை. இதன் உட்பொருள், இந்திரியங்களால் ஏற்படுற ஆசாபாசங்களுக்கு இரையாகி பொறாமைங்கிற கொடிய உட்பகையினால் மனுஷன் அமைதியை இழக்கிறான். மாயையின் வலிமையை உணர்ந்தால்தான் இழந்த அமைதியை திரும்ப பெற முடியும். இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ 250 வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர் மெய்ப்பொருள் நாயனார். திருக்கோவிலூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த சிற்றரசர் முத்தநாதன்ங்கிற கொடியவன் அவருடைய நாட்டை கவர முற்பட்டான். படுதோல்வி அடைஞ்சான். ஈசனின் அடியார்களிடம் நாயனார் கொண்டிருந்த அன்பை பயன்படுத்தி அவரை கொல்ல எண்ணினான். பொய் வேடம் பூண்டு கொடிய வாழை பட்டு துணியில சுத்தி எடுத்துக்கிட்டான். காவலனின் தடையுறையையும் மீறி பள்ளியறைக்குள்ளே போயிட்டான். உங்க பெருமான் திருவாய் மலர்ந்தருளின அரிய ஆகம நூல் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் மன மகிழ்ந்துட்டார் நாயனார். இதை உபதேசிக்கும் போது அரசமாதேவி பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளையும் அகல பண்ணிட்டான். மெய்ப்பொருளார் பணிவாக கீழே அமர்ந்து கொண்டு கேட்க ஆயத்தமாக இருந்தார். சுவடியை எடுக்கிற மாதிரி வாழை எடுத்து நினைச்ச கொடிய செயலை முடிச்சிட்டான். உள்ளே ஓடி வந்த காவலனை இவரை பாதுகாப்பாக அழைச்சிக்கிட்டு போய் வழி அனுப்பி விட்டுவான்னு ஆணையிட்டார் அந்த மெய்யன்பர். கை கூப்பிக்கிட்டு வந்த பூத்துகன் ராஜாதித்தரை ஏமாத்தி செஞ்ச வஞ்சக செயலை பற்றி கேட்கும்போது மெய்ப்பொருள் நாயனாரின் உருக்கமான வரலாறு நினைவுக்கு வருது இல்லையா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது திரையிசை பாடலொன்று. கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி ஜெமினி கணேசன் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: சந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சந்தா, பாடு.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: ஏற்பாடாயிடுச்சு.
2: எதுக்கு?

0: ஃபீஸுக்கு
1: காட்டு.
0: உடனடியாக 20,000 ரூபா லோனா?
1: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
0: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
1: அதுவும் சரி பார்த்து வாங்க.
0: ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். பாசனத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கிடைக்கும் உபரி மின்சாரத்தின் மூலம் விவசாயிகள் வருவாய் ஈட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா என்று வினவியுள்ளார். எதற்காக இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கம் தரப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 1,700 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தாவேக அரசு என்ன செய்யப்போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை தாவேக அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் என அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தின் தலைநகரில் சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அமைவது அவசியமானது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளது மாற்றம் அல்ல என்றும் இது பெருத்த ஏமாற்றம் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சென்னையில் 2வது விமான நிலையம் அமைய வேண்டியது அவசியம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதில் தங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற தாவேக அரசின் அறிவிப்பினை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் எந்தவொரு நகரத்தின் வளர்ச்சியும் ஒரு சமூகத்தின் நீர், நிலம், வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு கூடுதல் விமான நிலையம் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மாற்று திட்டத்திற்கு அரசு தெளிவான காலக்கெடுவை நிர்ணயித்து பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நியாய விலை கடைகள் மூலம் குறைந்த விலையில் அத்தியாவசியப் பொருட்களை வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு

0: பாண்டியன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் அன்றைய தினம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் மனுக்களை பதிவு செய்யும் முறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று தொடங்கியது. இதன் காரணமாக பொதுமக்களின் காத்திருப்பு நேரம் வெகுவாக குறையும் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: மக்களுடைய சிரமங்களை போக்கும் விதமாகவும் அவர்கள் அளிக்கும் மனுவினை உடனுக்குடன் பதிவேற்றம் செய்வதற்காகவும் AI தொழில்நுட்பம் பயன்படுத்தி இன்றிலிருந்து ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்கள் வந்து மனு எதுவும் எடுத்துட்டு வரல அப்படின்னா கூட அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத சொன்னாங்கன்னா அதை வாய்ஸ் டிக்டேஷன் மூலமாக பெட்டிஷனா கன்வெர்ட் பண்ற ஒரு AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வந்து இன்னைக்கு நம்ம செயல்படுத்தி கம்ப்ளீட்டா AI மூலமாக நம்ம வந்து கேட்டகரைசேஷன் பண்றதுல ஒரு மனுவை வந்து 10 to 15 seconds வந்து அந்த மனுவை வந்து நம்ம கரெக்டா கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு வந்து CMCL போர்ட்டல்ல வந்து நம்பர் கிடைக்கிறது ஒரு 15 seconds தான் ஆகுது. இங்க மனு அளிக்க வரக்கூடிய மக்கள் வந்து காத்திராமல் உடனுக்குடன் அவர்கள் மனு வந்து நம்ம CMCL போர்ட்டல்ல போட்டு அதை வந்து அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துடலாம்.
0: நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 to 35 degrees Celsius ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 to 27 degrees Celsius ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை திருவிழாவை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் குண்டலப்பட்டி ஏரியில் மரக்கன்றுகள் நடும் விழா மாவட்ட நீதிபதி ஜோதி முன்னிலையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள பக்கீல் ஓடையை அகலப்படுத்தும் பணி 53 crore rupees செலவில் நடைபெற்று வருவதாக மேயர் திரு ஜெகன் பெரியசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் மூர்தானா அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. துருவ் ஜுரேல் அபாரமாக ஆடி 115 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ அந்த கவலை

0: के रूप में किसानों को मिले
1: हैं।
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
6: இல்ல, முதல்ல சேமிப்பு.
5: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
6: ஆனா அந்த ஜிம்மிக்கு ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
7: ஆர்பிஐ சொல்கிறது,
8: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
9: ஆகாஷ்வாணி, நேரம் மாலை 6:42. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சி முதல் பாடல் திருமலை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியிருப்பது.

0: மனமினிக்கும் இனிய திரை இசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள். வாசிப்பவர் ஷியாமளா.
1: தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் முக்கியமான 3 அறிவிப்புகளை, குறிப்பாக பெண்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் வகையிலான அறிவிப்புகளை பேரவையில் வெளியிட்டு அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார். தேமுக வழிநடப்பு, பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு பேரவையில் இரங்கல், 6 மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம், அமைச்சர்களின் பதிலுரை ஆகியவை இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க விஷயங்களாகும். சட்டப்பேரவை நிகழ்ச்சி தொடங்கியதும் பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு இரங்கல் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய பேரவைத் தலைவர்

திரு ஜே சி டி பிரபாகர். தமிழக திரையுலகில் தனித்திறமை மிக்கவராக திகழ்ந்த சௌகார் ஜானகி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உட்பட பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் என்று புகழாரம் சூட்டினார். தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி, எம் ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா ஆகிய மூவருடனும் திரைப்படத்துறையில் இணைந்து பணியாற்றியதோடு ஆந்திர மாநில முதலமைச்சராக இருந்த என் டி ராமாராவ், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ரஜினி, கமல் என்று தொடங்கி தற்போது இளம் தலைமுறையினர் வரையிலுமான நடிகர்களுடன் நடித்து புகழ் பெற்றவர் என்றும், 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து மத்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றவர் எனவும் பேரவைத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார். சௌகார் ஜானகியின் மறைவால் அவரை இழந்து வாடும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் இந்திய திரையுலகினருக்கும் பேரவை சார்பிலும் தமது சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் அவர் தெரிவித்தார். இதன் பின்னர் மறைந்த சௌகார் ஜானகிக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் வண்ணமும் முதலமைச்சர் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். தேர்தல் வாக்குறுதிகளை முறைப்படுத்தி இலக்கு நிர்ணயம் செய்து 5 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களை வகைப்படுத்தியுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் அவற்றிற்கு அரசு செயல் வடிவம் கொடுக்கும் என்றும் கூறிய முதலமைச்சர், நிதி நெருக்கடியான சூழலிலும் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் பலத்த மகிழ்ச்சி ஆரவாரத்திற்கிடையே அறிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள் என்றார் அவர். அதாவது ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் உள்ள, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர்கள் பயனடைவார்கள் என்றார். மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் அவர்கள் பயணித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாளான அக்டோபர் 2 முதல் செயல்படுத்த அரசு முன்வந்துள்ளதாக கூறி, முதல்கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமன்றி எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லாமல் பயணங்களை மேற்கொள்ளலாம் என்று முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் என்றார். இந்த திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ பயண எண்ணிக்கையிலோ கட்டுப்பாடுகள் இல்லை என்று கூறிய முதலமைச்சர், இத்திட்டம் இதர பேருந்து சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்றார். தமிழகத்தின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் மகளிரின் சுதந்திரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தமது அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும், இது ஒரு சமூக முதலீடாகும் என்றும் முதலமைச்சர் பெருமையுடன் தெரிவித்தார். இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் சுமாராக 6,000 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். 3வதாக பரந்தூர் புதிய விமான நிலையம் குறித்த மிக முக்கியமான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டார். 2024 விக்கிரவாண்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தாம் கூறியபடி, பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைத்தும் இந்த அரசால் கைவிடப்படும் என்று திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்தார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய புதிய பயணிகள் முனையம் அமைக்க, விமான போக்குவரத்து துறையுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். விரிவாக்கப் பணிகள் முடிவடைந்ததும் ஆண்டுக்கு 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக தற்போதைய விமான நிலையம் இருக்கும் என்றும், பயணிகளின் போக்குவரத்து தேவை புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை பூர்த்தி செய்யப்படும் என்றும் கூறிய முதலமைச்சர், புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான நிலம் தேர்வு செய்யப்படும் என்றும், அது விவசாய மற்றும் குடியிருப்புகளை பாதிக்காத வகையில் இருக்கும் என்றும், துறை சார்ந்த வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து புதிய விமான நிலையம் அமைக்க பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்ப ரீதியிலான விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சரின் அறிவிப்பை ஒட்டி பரந்தூர் விமான நிலையம் குறித்து சில கருத்துக்களை தெரிவிக்க திமுக உறுப்பினர்கள் திரு கே என் நேரு, திரு ஏவ வேலு தலைமையில் ஒட்டுமொத்த திமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்றனர். விதி 110 கீழ் அறிவிப்பு வெளியிட்ட பிறகு அதுகுறித்து பேச அனுமதிக்க முடியாது என்றும், விதிகளில் அதற்கான இடமில்லை என்றும் பேரவைத் தலைவர் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்ததையொட்டி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டு பின்னர் மீண்டும் அவைக்கு வந்தனர். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, உயர்கல்வித்துறை ஆகிய

0: ஆறு மானிய கோரிக்கைகள் மீது பேரவையில் விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் 13 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விவாதத்தை தொடங்கி வைத்து முன்னாள் அமைச்சரும் திமுக உறுப்பினருமான திரு கே என் நேரு பேசினார். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக தாம் பொறுப்பு வகித்தபோது அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களின் நலன் கருதி நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்த அவர், திருப்புகழ் IAS தலைமையிலான குழுவின் அறிக்கையை அவையில் வைக்க வேண்டும் என்றும், அந்த அறிக்கை சென்னை மாநகரத்தின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். சென்னை மாநகரின் குடிநீர் தேவை 2000 MLD இருந்ததை 5 ஆண்டு காலத்தில் 5000 MLD உயர்த்தியுள்ளதாக கூறிய திரு கே என் நேரு, மத்திய அரசு நிதி தராத நிலையிலும் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதில் தீவிர கவனம் எடுத்துக்கொண்டதோடு பாதாள சாக்கடை திட்டங்கள், விளக்கு வசதி, புதிய மேம்பாலங்கள் என்று பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியதாகவும், நகராட்சி பணிகளை நிறைவேற்றுவதில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் சுட்டிக்காட்டினார். 710,000 தெரு விளக்குகள் மற்றும் 107 புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டு மேலும் 153 பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். சென்னை மாநகராட்சி வார்டுகளை 200-300 உயர்த்த குழு போடப்பட்டு பணிகள் தொடங்கிய நிலையில் தேர்தல் வந்துவிட்டதாக சுட்டிக்காட்டி அவற்றை இந்த அரசு தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். 60% மக்கள் நகரங்களில் வாழ்வதால் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டியது நகராட்சி நிர்வாகத்துறையின் பொறுப்புதான் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்து பேசிய உசிலம்பட்டி தொகுதி தாவேக்கா உறுப்பினர் திரு விஜய், தமது தொகுதியில் மக்களுக்கு குடிநீர் மற்றும் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய 58 கால்வாய் பாசன திட்டத்தை முறைப்படுத்தி தண்ணீர் கிடைக்க வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்றார். மேலும் தனது தொகுதியில் மல்லிகைப்பூ உற்பத்தி அதிகம் உள்ளதால் வாசனை திரவிய தொழிற்சாலை ஏற்படுத்த வேண்டும் என்றும், பெண்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்த அவர், அரசு பள்ளி மற்றும் கலைக்கல்லூரி, மகளிர் கல்லூரி ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராமிய கலைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும், உசிலம்பட்டி காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். தமிழக வெற்றிக்கழக பெண் உறுப்பினர் திருமதி சிந்து, பெருந்தலைவர் காமராஜர் வெற்றி பெற்ற குடியாத்தம் தொகுதியிலிருந்து தம்மை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து பேசினார். மாநில அரசு தற்போது அறிவித்துள்ள பல்வேறு புதிய திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தார். இதுவரையிலும் ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று பணி நியமனம் பெறாத அனைவருக்கும் வயது மூப்பு மற்றும் தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விவாதத்தில் பங்கேற்று பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு SP வேலுமணி, கோவை மாவட்டத்தில் கடந்த அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களை சுட்டிக்காட்டினார். அத்திக்கடவு அவிநாசி 2 கட்ட திட்டப்பணிகளை மாநில அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும், 45 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கோவையில் இருப்பதால் அந்நகருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டுவர அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகள் வண்டல் மண் எடுப்பதற்கு தொடர்ந்து அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். திரு சிவக்குமார், திரு கோவி செழியன், திரு ஜெயக்குமார், டாக்டர் கபில், திரு KP அன்பழகன், திரு KC கருப்பண்ணன், திரு சையத் ஃபாரூக் பாஷா, திரு செல்லசாமி, திரு டி ராமச்சந்திரன் ஆகியோர் விவாதத்தில் பங்கேற்றனர். பிற்பகலும் அவை நடவடிக்கைகள் நீடித்தது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் L. ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமளா.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ. லக்ஷ்மணன் அவர்கள்.
1: தமிழர்களின் பண்பாடு, கலை, நாகரிகத்தை போற்றும் வகையில் தூத்துக்குடியில் 5வது நெய்தல் கலை திருவிழா நடைபெற்றது. களியலாட்டம், ஜிக்காட்டம், குஜராத்தின் சித்திகோமா நடனக்குழு, இன்னிசை கச்சேரி உள்ளிட்டவை நடைபெற்றன. குஜராத்தில் இருந்து வந்துள்ள சித்திகோமா கலைக்குழுவினரின் ஆப்பிரிக்க பழங்குடியினர் நடனம் அனைவரையும் கவர்ந்தது. இந்த கலை விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகம் அடைந்தனர். இது மட்டுமின்றி கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறை ஆட்டம், குச்சி ஆட்டம், துடும்பாட்டம், ஜிம்ப்ளா மேளம், பொய்க்கால் குதிரை போன்ற 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு வகைகளை காட்சிப்படுத்தும் விதமாக உணவு கண்காட்சி நடைபெற்றது.

0: தமிழ்நாட்டின் அனைத்து கலைகளையும் ஒரே இடத்தில் காணும் வகையில் இந்த கலை திருவிழா நடைபெற்றது. நெய்தல் கலை விழாவின் மற்றொரு பகுதியாக நபார்டு வங்கியின் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் குறித்த கண்காட்சியும் நடைபெற்றது. நாட்டிலேயே முதன் முறையாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையம் எரிசக்தி மேலாண்மை அமைப்பிற்கான சர்வதேச தரநிலைப்படுத்துதல் அமைப்பு 50001/2018 சான்றிதழை பெற்றுள்ளது. நாட்டில் 2070 நிகர பூஜ்ய கார்பன் உமிழ்வை அடைய வேண்டும் என்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்த துறைமுகத்தில் எரிசக்தி திறனை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது நாட்டின் தூய்மையான எரிசக்தி மாற்றத்திற்கும் கடல்சார் துறையில் கார்பன் அமிழ்வை குறைக்கும் நீண்டகால இலக்குகளுக்கும் ஆதரவாக இருக்கும் வகையில் இத்துறைமுகம் செயல்பட்டு வருகிறது. எரிசக்தியை திறம்பட பயன்படுத்துதல் மற்றும் நிலையான துறைமுக செயல்பாடுகளை முன்னெடுப்பதில் துறைமுகம் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் இது ஒரு முக்கிய சாதனையாகும். 2025-26 நிதியாண்டில் துறைமுகத்தின் மொத்த மின்சார தேவையில் 93.89% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. எரிசக்தி பயன்பாடு மற்றும் இழப்புகள், கழிவு பராமரிப்பு, செயல்பாட்டு கட்டுப்பாடுகள், எரிசக்தி கண்காணிப்பு, அளவீடு, சூரிய மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்புகள், மின்சார வாகனங்கள், அவற்றிற்கான மின்னோட்டம் வசதிகள் ஆகியவற்றிலும் இந்த அமைப்பு கவனம் செலுத்துகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஸ்காட்லாந்து தலைநகர் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த பழுதூக்கும் வீரர் ராஜா முத்துப்பாண்டியன் 65 கிலோ இடைப்பிரிவில் வெள்ளி பதக்கம் என்று சாதனை படைத்தார். இவரது சாதனையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகியோர் பாராட்டி கௌரவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மற்றும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்ற பின்பு முதன்முறையாக தனது சொந்த ஊருக்கு கோவில்பட்டி அருகே உள்ள சங்கர்லிங்கபுரத்துக்கு செல்வதற்காக ராஜா முத்துப்பாண்டியன் சென்னையிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகின்றார். விமான நிலையத்தில் அவரது தந்தை மற்றும் கோவில்பட்டியை சேர்ந்த தூத்துக்குடி மாவட்ட பழுதூக்கும் சங்க நிர்வாகிகள், பழுதூக்கும் பயிற்சியாளர்கள் மற்றும் பழுதூக்கும் வீரர்கள் ஆகியோர் இனிப்பு வழங்கி சால்வை மற்றும் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து முத்துப்பாண்டியன் கூறுகையில், தன்னுடைய இந்த சாதனைக்கு முதல் காரணம் என்னுடைய தாய் தந்தையர், எனவே இந்த பதக்கத்தை அவர்களுக்கு காணிக்கையாக்கிறேன் என்றார். தூத்துக்குடி மாவட்டம் உயர்கல்வி வழிகாட்டுதல் மற்றும் நேரடி சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதனை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விசு மகாஜன் தொடங்கி வைத்தார். இந்த வழிகாட்டு முகாமில் 12வது வகுப்பு பிறகு மாணவர்கள் தங்களது திறமைக்கு ஏற்ப சரியான பட்டப்படிப்பை தேர்வு செய்வது குறித்தும், படிப்பிற்கான கல்வி உதவித்தொகை கிடைப்பது குறித்தும் கல்வித்துறை மூலமாக ஆலோசனை வழங்கப்படும் என்று அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், நமது மாவட்டம் இன்னும் 10 ஆண்டுகளில் தொழில் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக உருவெடுக்கும். குறிப்பாக இங்கு 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு ஈர்க்கும் வகையில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் அமைய உள்ளன. அதன் அடிப்படையில் பெரிய அளவில் வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய சூழ்நிலை உள்ளது. எனவே மாணவர்கள் பொறியியல் படிப்பு, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி படிப்பை மட்டுமே தேர்ந்தெடுக்காமல் ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளையும் தேர்வு செய்ய முன்வர வேண்டும். ஐடிஐ பாலிடெக்னிக் படிப்புகள் மூலமாக தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப 95% வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதன் அடிப்படையில் சம்பளமும் உயர உள்ளது. ஆகவே பெற்றோர்களுக்கு உங்கள் குழந்தைகளை ஐடிஐ பாலிடெக்னிக் படிப்புகளில் சேர்க்க முன்வர வேண்டும். இதுபோன்ற நல்ல வாய்ப்புகளை மாணவர்கள் பயன்படுத்தி உயர்கல்வி பயின்று உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று கூறினார்.
1: தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ. லக்ஷ்மணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால்

சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆந்திராவின் எலூரு மாவட்டத்தில் உள்ள முசுனூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் இன்று டோக்கியோவில் அந்நாட்டு தொழில் துறையினருடன் கலந்துரையாடினார். உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் வளர்ச்சியில் ஜப்பான் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். முதலீடு தொடர்பாக நிறுவனங்கள் வெளியிட்ட அச்சங்களை களைவதற்கான புதிய விதிகள் அடுத்த 2 மாதங்களுக்குள் கொண்டுவரப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை இன்று மாஸ்கோவில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இரு நாடுகளுக்கு இடையேயான ஆணையக் கூட்டத்திலும் திரு ஜெய்சங்கர் பங்கேற்று பேசினார். சர்வதேச அளவில் சிக்கலான சூழல் நிலவி வந்த போதிலும் இந்தியா ரஷ்யா இடையேயான நல்லுறவு எப்போதும் போல் வலிமையாக உள்ளது என்றும் இந்த கூட்டத்தில் அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மங்கோலியா சென்றுள்ள அவர் உலான்பட்டாரில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக பசுமை இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு புபேந்தர் யாதவ் கூறினார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. கடந்த 2016 இதே நாளில் இந்த கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக நிதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொடக்கத்தில் 7,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த நிதியாண்டில் 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 4,000 மடங்கு அதிகமாகும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொராக்கோ கூட்டு ஆணையத்தின் கூட்டம் இன்று மொராக்கோவில் நடைபெறுகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. விடுதலை போராட்டத்திலும் தேசிய ஒருமைப்பாட்டிலும் பழங்குடியினரின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூருவில் பழங்குடியினர் மொழிகள் தொடர்பான 3 நாள் தேசிய மாநாட்டினை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். பழங்குடியினரின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் 2 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றடைந்தார். பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ள 2 நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளுக்கிடையேயான பேச்சுகளில் அவர் பங்கேற்கிறார். சீனா சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ பங்கேற்கிறார். இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அந்நாட்டு வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு லின் ஜியன், எல்லை பிரச்சினை மற்றும் சர்வதேச விவகாரங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்றார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் மற்றும் பல்வேறு தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தது. பத்ம விருதாளர்கள் 10 பேரும் தங்களது கருத்துக்களை இக்குழுவினரிடம் சமர்ப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழுவின் தலைவரான பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி பி சௌத்ரி, மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சட்டத்திற்கு எதிரானது அல்ல என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம்

0: உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த வாரியத்தின் தேர்வு மற்றும் நிர்வாக நடைமுறைகளை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையற்ற கல்வி கடன் வழங்க வகை செய்யும் கல்வி உத்தரவாத சட்டம் செயல்படுத்தப்படும், தமிழகத்திற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும், உருதுமொழி மேம்பாட்டிற்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். அசாமின் மழை வெள்ள பாதிப்பு குறித்த விவரங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் தெரிவித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரு அமித்ஷாவை புதுதில்லியில் சந்தித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து எடுத்துரைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அசாமின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் கூறியுள்ளார். பட்டியாலாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பஞ்சாப் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை பிஜேபி மேற்கொண்டு வருவதாக திரு பி எல் சந்தோஷ் தெரிவித்தார். கோவாவில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2 பேரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். டிஜிட்டல் கைது முறைகேட்டில் ஈடுபட்டு 2 கோடி ரூபாய் வரை பணம் பறித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை நிறைவேற்ற தவறும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெறும் என்றும் திரு கிறிஸ்டோபர் லக்சன் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா ரொமேனியாவிடம் தோல்வியடைந்தது. இருப்பினும் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதித்தி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வெனில் தற்போது நடைபெற்று வருகிறது. வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டி கே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் வீர் சோட்ரானி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. 15 நொடி. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை,

தலை வெங்காயம் செடி முருங்கை அவரை கொத்தவரை காய்கறி தட்டை பயறு கீரை சாம்பல் பூசணி பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர் விதை மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 641003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் 0422661123 0422661143 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழிகள் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும் மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலக்ஷ்மி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழுப்பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள். அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகு 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கால்நடை வளர்ப்போரின் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி அளவு தினமும் அடர்த்தீவன நீர்க்கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாசக் கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போடுங்கள். இவ்வாறு கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கிறார். பண்ணைச் செய்தி கேட்டீர்கள். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம்

0: என்ன செல்வி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எந்திரிச்சு வந்து உன்னோட செடியை பார்த்துட்டு இருக்க.
1: செடியில் ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு பிள்ள, அதான் என்னன்னு பார்க்க வந்தேன். தினம் தினம் செடியை கவனிச்சாதானே ஏதாச்சும் குறைபாடு இருந்தால் சரி செஞ்சுக்க முடியும்.
0: நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற?
1: நீ சொல்ல வந்ததை முழுசா சொல்லு வள்ளி.
0: அதான் கழனியில பயிர் எல்லாம் சீரா வரும்னு பார்த்தா நோய் பாதிச்சிருச்சுன்னு சொன்னேன்ல.
1: அதுக்குத்தான் பயிரை தினம் தினம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னேன்.
0: நீ இதோ இந்த சன்னல் ஓரத்துலயும் முட்டத்திலயும் ரெண்டு ரெண்டு செடியை வச்சிருக்க. இன்னைக்கு புது இலை எத்தனை விட்டு இருக்கு, பூ எத்தனை விட்டு இருக்குன்னு சரியா சொல்லிடுவ. ஆனா கழனியில் அப்படி இல்லைல்ல.
1: அப்படின்னா கழனியில எப்படி நோய் மேலாண்மை செய்யறதுன்னு நீ தெரிஞ்சுக்க.
0: ஆனா நாங்க தான் சரியா கட்டுப்படுத்திடுறோமே.
1: நோய்களை கட்டுப்படுத்துற முறைகளை சரியா தெரிஞ்சிருந்தா நீ ஏன் பிள்ளை ஏன் கிட்ட வந்து குறைப்பட்டுக்க போற?
0: அது வந்து நீ சொல்றதும் சரியாதான் படுது.
1: அப்படின்னா அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவங்க எடுத்து சொல்றாங்க. அந்த விவரங்களை கவனமா கேட்டுக்க.
2: நெல், பயறு வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் ஏற்படும் நோய்களை அங்கக முறையில் கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விரிவாக காண்போம். இன்றைய வேளாண்மையில் அதிக மகசூல் பெறுவதற்காக இரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் மண்ணின் வளம் குறைவதோடு சுற்றுச்சூழல் மாசுபடுவதற்கும் மனித ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கும் இது வழிவகுக்கிறது. இத்தகைய சூழலில் நிலையான வேளாண்மைக்கான சிறந்த மாற்று வழியாக அங்கக வேளாண்மை விளங்குகிறது. இந்த முறையில் நோய்களை கட்டுப்படுத்த முக்கிய அணுகுமுறையே ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை. ஒரு நோய் பயிரில் உருவாவதற்கு நான்கு முக்கிய காரணிகள் தேவைப்படுகிறது. அவை நோய்க்கிருமி, நோய்க்கு உட்படும் பயிர், நோய் வளர ஏற்ற சுற்றுச்சூழல், காலநிலை இவை ஆகும். இந்த நான்கு காரணிகளையும் கருத்தில் கொண்டு நோய்களை கட்டுப்படுத்தும் பொழுது ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை செயல்படுகிறது. இந்த ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மையின் முக்கியத்துவத்தில் கோடை உழவு, கலை மேலாண்மை, பயிர் சுழற்சி, சரியான விதைப்பு காலம், பொறிப்பயிர்கள் பயன்படுத்துதல், உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள், விதை நேர்த்தி மற்றும் மண் ஆரோக்கிய மேலாண்மை ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படும் போது மட்டுமே அங்கக வேளாண்மையில் நீடித்த நோய் மேலாண்மையை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த முடியும். முதலில் மண் ஆரோக்கியத்தை பற்றி காண்போம். அங்கக வேளாண்மையின் அடித்தளம் மண் ஆரோக்கியமாகும். மண் ஆரோக்கியமாக இருந்தால் இயல்பாகவே பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும். மண்ணின் இயற்பியல் தன்மையை மாற்ற நாம் தக்கை பூண்டு, சணப்பை, கொழுஞ்சி போன்ற பசுந்தாள் உர பயிர்களை வளர்த்து அவற்றை பூக்கும் பருவத்தில் மடக்கி ஒழும்பொழுது அவை மண்ணின் துகள்களை மிகவும் காற்றோட்டமாகவும் நீர் தாங்கும் திறனுடனும் மாற்றி அமைக்கின்றன. இதனால் வேர் வளர்ச்சி அதிகரிப்பதோடு மண்ணில் ஊட்டச்சத்துகளும் கரையாத வடிவிலிருந்து கரையக்கூடிய வடிவத்துக்கு மாற்றப்பட்டு தாவரங்களுக்கு எளிதில் கிடைக்கின்றன. நுண்ணுயிர்களின் செயல்பாடு அதிகரிப்பதால் பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற நுண்ணூட்டச்சத்துகளும் தாவரங்களுக்கு கிடைக்கும் தன்மை மேம்படுகிறது. மேலும் மண்ணின் கரிம கார்பன் அளவு உயர்ந்து மண் வளம் நீண்ட காலத்துக்கு நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த மண்ணின் கரிம கார்பன் அளவை உயர்த்துவதற்கு உயிரியல் உரங்களை நாம் மாற்றாக பயன்படுத்துதல் அவசியம். இந்த உயிரியல் உரங்கள் இயற்கையாகவே வளிமண்டலம் மற்றும் மண்ணில் உள்ள தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து போன்ற மெகா ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி தாவரங்களுக்கு அளிக்கின்றன. அடுத்ததாக கலாச்சார முறைகள் மூலம் நோய் மேலாண்மை. அங்கக வேளாண்மையில் நோய்களை கட்டுப்படுத்துவதில் கலாச்சார மேலாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. இம்முறையில் நோய் கிருமிகளின் வாழ்க்கை சுழற்சியை முறியடித்து நோய் பரவலை குறைக்கிறோம். இவற்றில் முதலாக இடம்பெறுவது கோடை உழவு. கோடை காலத்தில் ஆழமாக உழவு செய்வதன் மூலம் மண்ணில் மறைந்து வாழும் நோய் கிருமிகள், நூற்புழுக்கள், பூச்சிகளின் முட்டைகள் வெயிலின் தாக்கத்தால் அழிக்கப்படுகின்றன. உதாரணமாக நெற்பயிரில் நெல் உரை அழுகல் நோயை ஏற்படுத்தும் பூஞ்சைகளின் அமைப்புகள் வெகுவாக குறைக்கப்படுகின்றன. நிலக்கடலையில் தண்டழுகள்

பேரழுகள் நோய்களின் தாக்கமும் அதன் பூஞ்சான கிருமிகளும் குறைக்கப்படுகின்றன. காய்கறி பயிர்களில் முக்கியமாக பாதிக்கும் வேர் முடிச்சு நூற்புழுக்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைகிறது. அடுத்ததாக களை மேலாண்மை. களைகள் பல நோய்க்கிருமிகள் மற்றும் நோய் கடத்தி பூச்சிகளுக்கு மாற்று தாங்கு தாவரங்களாக செயல்படுகின்றன. நெல் வயல்களில் களைகளை அகற்றுவதன் மூலம் பச்சை தத்து பூச்சிகளின் இனப்பெருக்கத்தை வெகுவாக குறைக்க முடியும். இந்த பச்சை தத்தை பூச்சிகள் நெல்லில் துங்க்ரோ என்ற வைரஸ் நோயை பரப்புகின்றன. இந்த துங்க்ரோ என்ற வைரஸ் நோயை கட்டுப்படுத்த எந்த மருந்துகளும் பயன்படுவதில்லை. மாறாக இந்த பூச்சிகளை அழிப்பதன் மூலம் துங்க்ரோ நோயை வெற்றி கொள்ளலாம். பயறு வகை பயிர்களில் வெள்ளை ஈக்கள் இவ்வாறாக மஞ்சள் தேமல் நோயை பரப்புகின்றன. இவைகளுக்கும் களைகள் அதிகமாக இடம் கொடுக்கின்றன. எனவே களைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் வெள்ளை ஈக்களின் இனப்பெருக்கத்தையும் நம்மால் குறைக்க முடியும். இதன் மூலம் மஞ்சள் தேமல் நோய் பரவுவதை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும். தோட்டக்கலை பயிர்களில் வயல் சுத்தம் மற்றும் களை நீக்கம் நோய்களின் ஆரம்ப தாக்கத்தை குறைக்கின்றன. அடுத்ததாக முக்கியமான ஒரு கலாச்சார முறை பயிர் சுழற்சி. ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிடும் பொழுது அதிலுள்ள நுண்கிருமிகளும் மண்ணில் தங்கும் நுண்கிருமிகளும் வாழ்க்கை சுழற்சியை நீடித்து கொண்டே இருக்கின்றன. எனவே அந்த வாழ்க்கை சுழற்சியை முறியடிப்பதற்கு இந்த ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிடாமல் மாற்று பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் இந்த நோய் கிருமிகள் அதிகமாக பெருகுவதை தடுக்கலாம். உதாரணம், நெல், உளுந்து, நெல் என்று மாற்றி மாற்றி பயிர் சுழற்சி செய்வதன் மூலம் மண்ணில் நோய்க்கிருமிகளை நம்மால் அழிக்க முடியும். நிலக்கடலை, சோளம், பிறகு நிலக்கடலை இவ்வாறாக பயிர் சுழற்சியை செய்யலாம். தக்காளி பயிரிடும் பொழுது அதற்கடுத்து பாசி பயிரும் மீண்டும் தக்காளியும் பயிரிடலாம். ஏனெனில் தக்காளியில் நூற்புழுக்களின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். மீண்டும் மீண்டும் தக்காளி பயிரிடும் பொழுது நூற்புழுக்கள் உடைய சக்தி மிகவும் அதிகமாக மாறிவிடும். எனவே அவற்றின் வாழ்க்கை சுழற்சியை இடையில் பாசி பயிர் என்ற பயிரை பயிரிடுவதன் மூலம் நம்மால் குறைக்க முடியும். அடுத்ததாக மிளகாய் பயிரிடும் பொழுதும் இவ்வாறு தான். இரண்டு மிளகாய் பயிர்களுக்கு நடுவில் ஒரு பாசி பயிரை நாம் பயிரிடும் பொழுது இந்த பயிர் சுழற்சி முறையிலேயே இந்த நுண்ணுயிர் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த இயலும். இவ்வாறு பயிர் சுழற்சி மேற்கொள்வதால் வேரழுகள், வாடல் மற்றும் இலைப்புள்ளி நோய்களின் தாக்கமும் வெகுவாக குறைகிறது. மேலும் மண் வளம் மேம்படுகிறது. அடுத்ததான கலாச்சார முறை விதைப்பு காலத்தை சரி செய்தல். சில நோய்களை நாம் விதைக்கின்ற காலத்தை சரியான காலத்தில் விதைப்பதன் மூலமே நாம் தடுத்து நிறுத்திவிட முடியும். சரியான பருவத்தில் விதைப்பதால் இந்த நோய்கள் மற்றும் நோய் கடத்து பூச்சிகளின் தாக்கத்தை எளிதாக தவிர்க்கலாம். உதாரணம், குறுவை மற்றும் சம்பா நெற்பயிர்களை பரிந்துரைக்கப்பட்ட காலத்தில் நடவு செய்வதால் இலைக்கருகள் நோய் மற்றும் துங்க்ரோ நோயின் தாக்கம் வெகுவாக குறைகிறது. உளுந்து மற்றும் பாசி பயிரை மழைக்கால தொடக்கத்தில் விதைப்பதால் மஞ்சள் தேமல் நோயின் தாக்கம் மிகவும் குறைக்கப்படுகிறது. நிலக்கடலையை பரிந்துரைக்கப்பட்ட பட்டத்தில் விதைப்பதால் டிக்கா எனப்படும் இலைப்புள்ளி நோய், ஸ்பாட்டடு வில்ட் எனப்படும் நச்சுயிரி நோயின் தாக்கம் மிகவும் குறைகிறது. அடுத்ததான கலாச்சார முறையில் ஒன்று சுகாதாரம். வயலில் சுகாதாரத்தை நாம் பேணும் பொழுது களைகள் கட்டுப்படுவதுடன் களைகளால் பரப்பப்படும் நோய் கடத்திகளும் குறைக்கப்படுகின்றன. நெல் வயல்களில் நோய் தாக்கிய வைக்கோல்களை மண்ணில் புதைத்து மக்கச் செய்வது ஒரு சிறந்த சுகாதார முறையாகும். காய்கறி பயிர்களில் வாடிய மற்றும் நோயுற்ற செடிகளை உடனே அகற்றி அழித்தல் ஒரு நல்ல முறையாகும். அறுவடைக்கு பின் மீதமுள்ள பயிர்கழிவுகள் மற்றும் நோய் தாக்கிய களைகளை எல்லா பயிர் வகைகளிலும் அகற்றி அழிப்பதன் மூலம் நோய் கிருமிகளின் பரவலை நம்மால் கட்டுப்படுத்த இயலும். மாம்பழம் மற்றும் வாழை போன்ற பழமரங்களில் பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் காய்களை உடனுக்குடன் அகற்றி வயல்வெளி சுகாதாரத்தை மேம்படுத்துதல் அவசியம். அடுத்ததாக சமச்சீர் ஊட்டச்சத்து மேலாண்மையை நாம் கடைபிடிப்பதன் மூலம் நமது பயிர்களை அதன் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அதன் மூலமும் நோய்களிலிருந்து அவற்றை பாதுகாக்க முடியும். அதிகப்படியான தழைச்சத்து பெரும்பாலும் பல நோய்களின் தாக்கத்தை அதிகரிக்கக்கூடும். எனவே கரிம உரங்கள், பசுந்தாள் உரங்கள் மற்றும் உயிர் உரங்களை சமநிலையாக பயன்படுத்த வேண்டும். அதிக நைட்ரஜன் நெற்பயிரில் இலைக்கருகள் மற்றும் உரையழுகள் நோய்களை அதிகரிக்கும். பொட்டாசியம் போதுமான அளவில் வழங்கப்படும் பொழுது தாவரங்களின் இயல்பாகவே நோய் எதிர்ப்பு திறன் மேம்படுகிறது.

இவ்வாறான கலாச்சார முறைகள் மூலம் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மையை நம்மால் ஊக்குவிக்க முடியும். குறிப்பாக நெல் பயிரில் இலைக்கருகள் நோய், பாக்டீரியா இலைக்கருகள் நோய், உரை அழுகல் நோய் போன்றவை மகசூலை பெரிதும் பாதிக்கின்ற நோய்களாகும். இவற்றை நோய் எதிர்ப்பு ரகங்களை தேர்வு செய்வதன் மூலமும் விதை நேர்த்தி செய்வதன் மூலமும் முதலிலேயே இந்த நோய்களை நம்மால் தடுக்க முடியும். குறிப்பாக பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற உயிர்கொல்லி மூலம் விதை நேர்த்தி செய்தல், 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில்

0: தடுக்க முடியும். குறிப்பாக பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற உயிர்கொல்லி மூலம் விதை நேர்த்தி செய்தல். ஒரு கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் விதைகளை நேர்த்தி செய்து வயலில் நடலாம். அல்லது நடும்பொழுது நாற்றுக்களை 1 லிட்டர் தண்ணீரில் 10 மில்லி பேசிலஸ் சப்டிலிஸ் மருந்தை கலந்து அவற்றை நாற்றுகளை உறிஞ்ச வைத்து அதன் பின்பு நடவு வயலில் நடலாம். அடுத்ததாக சமச்சீர் ஊட்டச்சத்து வழங்குதல், நீர் மேலாண்மையை முறையாக கடைபிடித்தல் போன்றவை நோய்களை கட்டுப்படுத்த இயலும். குறிப்பாக பாக்டீரியா இலைக்கருகள் நோய் பாதிப்பில் முக்கியமாக அதிகப்படியான நீரை தவிர்த்தல் அவசியம். நெல் வயல்களில் பச்சை தத்து பூச்சி மூலம் பரவும் துங்க்ரோ வைரஸ் நோயை கட்டுப்படுத்த ஆங்காங்கே ஒளிப்பொறிகளை அமைக்கலாம். 1 ஹெக்டேருக்கு 1 ஒளிப்பொறி என்ற விதத்திலும் நாம் இவற்றை பயன்படுத்த முடியும். மேலும் பெவேரியா பேசியானா அல்லது மெட்டாரைசியம் அனிசோஃபிலே என்ற உயிர்கொல்லி மருந்துகளை 1 லிட்டருக்கு 5 கிராம் என்ற அளவில் தண்ணீர் கலந்து தளிக்கலாம். இதனால் இந்த பச்சை தத்து பூச்சிகளின் எண்ணிக்கை வேதியியல் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவதை விடவும் அதிகமாக குறைக்கப்படுகின்றது. ஏனெனில் இந்த பெவேரியா பேசியானா, மெட்டாரைசியம் அனிசோஃபிலே போன்ற பூஞ்சை உயிர்கொல்லி மருந்துகள் இந்த பூச்சிகளின் உடலில் தொற்றை ஏற்படுத்தி அவற்றை அழிக்கின்றன. மேலும் அவை இனப்பெருக்கம் செய்யாதபடியும் பாதுகாக்கின்றன. அதிக ஈரப்பதம் உள்ள சூழலில் இந்த உயிர்கொல்லிகள் சிறப்பாக செயல்படுகின்றன. மேலும் வயல் வரப்புகளில் பாசிப்பயிறு அல்லது உளுந்து போன்ற பயிர் வகை பயிர்களை வளர்ப்பது மண் வளத்தை அதிகரிப்பதோடு பயனுள்ள உயிரினங்களையும் எண்ணிக்கையையும் உயர்த்துகிறது. தோட்டக்கலை பயிர்களில் நோய் மேலாண்மையை அங்கக முறையில் மிகவும் அழகாக நம்மால் திட்டமிட முடியும். தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், வெண்டை போன்ற காய்கறி பயிர்களிலும், வாழை மற்றும் மாம்பழம் போன்ற பழப்பயிர்களிலும் பல்வேறு நோய்கள் தாக்குகின்றன. ஆரோக்கியமான நாற்றுகளை பயன்படுத்துதல் இதில் முதல் படியாகும். பாதிக்கப்பட்ட செடிகளை அடிக்கடி அகற்றுதல் வேண்டும். வயல் சுகாதாரத்தை பேணுதல், உயிரியல் காரணிகளை பயன்படுத்துதல் ஆகியவை முக்கிய மேலாண்மை முறைகள். தோட்டக்கலை பயிர்களில் குறிப்பாக காய்கறி பயிர்களை பயிரிடும் பொழுது சுற்றிலும் சாமந்தி பூ பயிரிடுவது நூற்புழுக்களிலிருந்து அவற்றை பாதுகாக்கும். பயிர் வகை பயிர்களில் பாசிப்பயிறு மற்றும் உளுந்தில் மஞ்சள் தேமல் நோய் வெள்ளை ஈக்கள் மூலம் பரவுவதால் அவற்றையும் ஒளி பொறிக்கல் கொண்டு நம்மால் தடுக்க இயலும். நெல் தவிர மற்ற அனைத்து பயிர்களிலும் ட்ரைகோடர்மா விருடி கொண்டு விதை நேர்த்தி செய்தல் அல்லது ட்ரைகோடர்மா விருடியை மண்ணில் தெளித்து விடுதல் மூலம் மற்ற நோய் கிருமிகளை நம்மால் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய், தண்டழுகல் நோய், நச்சுயிர் நோய் இவற்றை பரப்புகின்ற த்ரிப்ஸ் பூச்சிகளையும் நீல ஒட்டுப்பொறி அல்லது ஒளிப்பொறி பயன்படுத்தி நம்மால் குறைக்க இயலும். எல் பயிரில் வேரழுகல் மற்றும் பச்சை பூ நோய் குறிப்பாக இந்த பிரதேசங்களில் காணப்படுகின்றன. இந்த நோய் கடத்திகளை ஒளிப்பொறிகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம். மேலும் இந்த நோய்களுக்கு மஞ்சள் ஒட்டுப்பொறிகளும் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். நீல ஒட்டுப்பொறிகளையும் நாம் ஆங்காங்கே வயல்களில் பயன்படுத்துவது நல்லது. இனக்கவர்ச்சி பொறிகள் சில நோய்களுக்கு மிகுந்த கட்டுப்பாட்டை அளிக்கின்றன. அங்கக வேளாண்மையில் பொறி பயிர்கள் மிக முக்கியமானவை. சாமந்தி நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும். ஆமணக்கு காய்கறி மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களில் இலை தின்னும் புழுக்கள் மற்றும் காய் புழுக்களை ஈர்த்து முக்கிய பயிர்களை பாதுகாக்கிறது. நெல் வரப்புகளில் பயிர் வகை பயிர்களை வளர்ப்பது உயிரின பன்முகத்தன்மையை அதிகரிப்பதோடு தழைச்சத்தையும் உயர்த்தி மண் வளத்தை கட்டுப்படுத்துகிறது. ஆக ட்ரைகோடர்மா, பேசிலஸ் சப்டிலிஸ், அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா, வேம் போன்ற பல நுண்ணுயிர்கள் பலவிதமான நோய்களை கட்டுப்படுத்துவதோடு தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. இதனால் இவை நோய்க்கிருமிகளுடன் போட்டியிட்டு அவற்றின் வளர்ச்சியை தடுப்பதோடு தாவரத்தின் இயற்கையான நோய் எதிர்ப்பு திறனையும் தூண்டுகின்றன. இயற்கை உட்பொருட்களான பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், அமுத கரைசல், வேப்பெண்ணெய் கரைசல், தொழு உரம், மண்புழு உரம், பசுந்தாள் உரங்கள் இவை அனைத்தும் மண்ணில் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை மிகவும் அதிகரிக்கின்றன. ஆகவே ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை என்பது ஒரு தனிப்பட்ட தொழில்நுட்பம் அல்ல. அது மண், பயிர், நுண்ணுயிர், சுற்றுச்சூழல் மற்றும் விவசாயியை இணைக்கும் முழுமையான அணுகுமுறையாகும். எனவே மண் ஆரோக்கியத்தையும் பயிர்களுடைய ஆரோக்கியத்தையும் பேணுவதன் மூலம் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மையை அங்கக வேளாண்மையில் நம்மால் சிறப்பாக நெறிப்படுத்த முடியும். நஞ்சில்லா உணவு நமது உரிமை, நஞ்சற்ற உணவு உற்பத்தி நமது கடமை.
1: என்ன பிள்ளை, அங்கக வேளாண்மை

0: இல் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவங்க எம்புட்டு அருமை எடுத்து சொன்னாங்க. கவனமா கேட்டுக்கிட்டதானே?
1: ஆமா, அம்புட்டு வரவங்களையும் கேட்டுக்கிட்டேனே. மண் வளத்தை சரியா பாதுகாக்கிறது பயிர்கள்ல நோய்களை கட்டுப்படுத்த முதப்படியா விளங்குதே. இத்தனை மேலாண்மை முறைகளை கவனத்துல வச்சு செய்யறது கழனியில நோய்களை கட்டுப்படுத்த ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: பயிர்கள்ல ஏற்படுற நோய்களை தடுக்க இத்தனை வழிமுறைகள் இருக்கிறப்ப
1: இப்பதான் இந்த தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டேனே. இனி இதெல்லாம் சரியா பயன்படுத்தி நோய்களை கட்டுப்படுத்தி பயிர் செழிப்பா வளர வழி செஞ்சிடுறேன்.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். பயிர்களை தாக்கும் ஆப்பிரிக்க அரக்கணத்தை. ஆப்பிரிக்க அரக்கணத்தைகள் பயிர்களை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டவையாகும். இவை பழமரங்கள், காய்கறி பயிர்கள், பூக்கள், அழகு தாவரங்கள் ஆகியவற்றை அதிக அளவில் தாக்கி சேதம் ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இவை உலக அளவில் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் மிகவும் அச்சுறுத்தலாக உள்ள உயிரினமாகும். அது மட்டுமல்லாமல் மனிதர்கள், விலங்குகள் உள்ளிட்ட மற்ற உயிரினங்களுக்கும் அதிக அளவில் ஆபத்தை விளைவிக்கக்கூடியவையாக உள்ளன. உலக அளவில் மிக மோசமான 100 அந்நிய ஊடுருவும் உயிரினங்களில் ஒன்றான இந்த நத்தை இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச ஒன்றியத்தின் இயற்கையை பாதிக்கும் உயிரினங்களின் பட்டியலில் தொடர்ந்து இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்க அரக்க நத்தைகளின் தாயகம் கிழக்கு ஆப்பிரிக்காவின் கடற்கரை பகுதிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள தீவுகளாகும். இதன் தாக்குதல் ஜப்பான், ஆஸ்திரேலியா, மொராக்கோ, எத்தியோப்பியா, சோமாலியா, மடகாஸ்கர் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்தியா, இந்தோனேஷியா, இலங்கை, மலேசியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளில் அதிக அளவில் காணப்படுகிறது. வர்த்தகம் மற்றும் போக்குவரத்தினால் ஆப்பிரிக்க அரக்கணத்தை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவியதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இவற்றின் பரவலை தடுக்க போதிய கண்காணிப்பு இல்லாதது குறிப்பிடத்தக்கது. இவை தங்களுடைய வாழ்க்கை சுழற்சி முறைகளை தாங்கள் இருக்கும் வாழிடங்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் உடையவை. பல்வேறு காலநிலைகளுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளும் திறமை கொண்டவை. இவை ஓரிரவில் 50 மீட்டர் தூரம் நகர்ந்து செல்லக்கூடியவையாகும். வேளாண் நிலங்களில் மட்டுமல்லாமல் கடற்கரை பகுதிகள், காடுகள், நகரங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை. தாவரங்கள் மட்டுமல்லாமல்

0: விஞ்ஞானம் காகிதம் மற்றும் காகித அட்டைகள் உள்ளிட்டவற்றையும் உண்ணும் ஆற்றல் பெற்றவை. மேலும் ஓடுகள் உருவாக தேவையான கால்சியம் சத்தினை பெறுவதற்கு மணல், சிறு கல், இறந்த உயிரினங்களின் எலும்புகள், சுவர்களின் பூச்சிகள் போன்றவற்றையும் உண்ணக்கூடியவை. இவை அதிக இனப்பெருக்கத்திறனுடையது. இதன் அதிக உண்ணும் பழக்கத்தினால் மிகவும் அரிதாக தங்களின் முட்டைகளை கூட உண்டு வாழும். ஆப்பிரிக்க அரக்கநத்தைகள் தாக்கும் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் பயறு வகைகள், பயிர்கள், அவரை, சோயா, பருத்தி, வெண்டை, கத்தரி, தக்காளி, மிளகாய், முட்டைக்கோசு, கேரட், வெள்ளரி, பரங்கி, பப்பாளி, கொக்கோ, கொய்யா, தென்னை, வாழை, எலுமிச்சை, பலா உள்ளிட்ட பயிர்கள். இந்த ஆப்பிரிக்க அரக்கநத்தைகள் பூக்கள், அலங்கார செடிகள், காய்கறிகளின் அனைத்து வளர்ச்சி பருவங்களிலும் முழுவதுமாக சேதத்தை ஏற்படுத்தும். மர வகைகளில் பட்டைகளை சுரண்டி சேதத்தை ஏற்படுத்தும். பகல் நேரங்களில் நாடா போன்ற கழிவுகள் வாயிலாக இவற்றின் தாக்குதலை அறிந்து கொள்ள முடியும். ஒரு நாளுக்கு 100 நத்தைகள் சராசரியாக 200 கிராம் கழிவுகளை வெளியேற்றும். ஆப்பிரிக்க அரக்கநத்தைகள் பெருகுவதற்கு 9 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் தட்ப வெப்பநிலை ஏற்றதாகும். குறிப்பாக 15 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரை மிகவும் உகந்ததாகும். மேலும் மழைக்காலங்களில் இவற்றின் பரவல் மிக அதிக அளவில் காணப்படும். 12 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு கீழ் செல்லும் பொழுது இவற்றால் சரிவர இயங்க முடியாது. இவை ஈரப்பதமான நிலங்களை விரும்புபவை. தண்ணீர் நன்கு வடியக்கூடிய நிலங்கள் ஏற்றவையாகும். இவை மண்ணின் கார அமில நிலை 6.3 முதல் 6.7 வரை உள்ள நிலங்களில் அதிக அளவில் காணப்படும். குறிப்பாக குளிர்காலங்களில் ஆப்பிரிக்க அரக்கநத்தைகள் உறக்க நிலையிலிருந்து வெளிவந்து அதிக அளவில் பரவும். இவை இரவு நேரங்களில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவை ஆகும். பகல் நேரங்களில் இருண்ட மற்றும் ஈரமான பகுதிகளில், குறிப்பாக சருகுகளுக்கு அடியில் அல்லது மண்ணுக்குள் மறைந்து கொண்டு இருக்கும். ஏனெனில் சூரிய வெப்பமானது நத்தைகளை அழித்துவிடும். இவை தாங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாத பொழுது, அதாவது அதிக வெப்பநிலை நிலவும் சமயங்களில் ஓடுகளில் சுருண்டு கொண்டு 3 ஆண்டுகள் வரை உறக்க நிலைக்கு செல்லும் ஆற்றல் கொண்டவை. இந்த நத்தைகள் 20 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட உருவத்தில் பெரிய கூம்பு வடிவ உயிரினமாகும். நத்தையின் மேல்புற ஓட்டின் நிறம் அவை உண்ணும் உணவிற்கு ஏற்ப மாறுபடும். பெரும்பாலும் அடர் பழுப்பு நிறத்துடன் உடலில் பட்டைகளுடன் காணப்படும். இது இரு பாலுயிரி இனமாகும். நத்தைகள் முட்டைகளை குவியலாக ஈரமான பகுதிகள் அல்லது மண்ணுக்குள் இடக்கூடியவை. ஒரு குவியலில் 200 முட்டைகள் வரை இருக்கும். ஒரு நத்தை ஓராண்டில் 5 முதல் 6 முட்டை குவியல்களை இடும். முட்டை மஞ்சள் நிறத்தில் காணப்படும். முட்டை பொறிப்பு காலம் 8 முதல் 21 நாட்கள் ஆகும். 6 முதல் 8 மாதங்களில் முழு வளர்ச்சியடைந்த நத்தைகளாக உருமாற்றம் அடையும். இவற்றின் சராசரி ஆயுட்காலம் 3 முதல் 6 ஆண்டுகள் ஆகும். ஆனால் ஏற்ற காலநிலை மற்றும் பிற உயிரினங்களால் ஆபத்தில்லாமல் இருக்கும்போது 10 ஆண்டுகள் வரை கூட வாழும் ஆற்றல் பெற்றவை. ஒரு வளர்ந்த ஆப்பிரிக்க அரக்கநத்தையின் எடை சராசரியாக 300 முதல் 600 கிராம் வரை இருக்கும். இதனை மேலாண்மை செய்யும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். களை செடிகள் மற்றும் இதர கழிவுகளை அகற்றி நத்தைகள் மறைந்து வாழ்வதற்கு ஏற்ற இடங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். கையுறை அணிந்து கொண்டு நத்தைகளை கையால் எடுத்து சமையல் உப்பு உள்ள வாளியில் இட்டு அழிக்கலாம். உப்பை வயல்கள் அல்லது தோட்டங்களை சுற்றி தூவி நத்தைகள் நுழையாமல் தடுக்கலாம். முட்டைகோஸ் இலைகள் அல்லது பப்பாளி தண்டுகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வயல்களில் ஆங்காங்கே வைத்து நத்தைகளை கவர்ந்து அழிக்கலாம். 15% உப்பு நீரில் நனைத்த ஈரத்துணி அல்லது சாக்குகளை 1 ஏக்கருக்கு 10 இடங்களில் ஆங்காங்கே வைத்து நத்தைகளை கவர்ந்து அழிக்கலாம். தேவையற்ற பழைய உணவுகள் மற்றும் அழுகிய பழங்களை வயலில் ஆங்காங்கே வைத்து அதனை சுற்றி மெட்டால்டிஹைடு 2.5% மருந்தை 1 ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் தெளித்து நத்தைகளை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களின் தண்டு பகுதியில் தரைப்பகுதியிலிருந்து சற்று உயரமான இடத்தில் தகர தாள்களை வைத்து நத்தைகள் மரங்களின் மேல் ஏறாமல் தடுக்கலாம். வாத்துகள், பறவைகள் மற்றும் பாம்புகள் நத்தைகளை இயற்கையாகவே உணவாக உண்டு அழிக்கும். ஆப்பிரிக்க அரக்கணத்தை விவசாய பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கு மூளைத்தொற்று மற்றும் வயிற்று நோய்களை தோற்றுவிக்கும் ஒட்டுண்ணி நூற்புழுக்களை பரப்பக்கூடியவையாகும். எனவே அசுத்தமான ஆப்பிரிக்க அரக்கணத்தை மற்றும் அவற்றின் எச்சங்கள் வாயிலாக நோய்கள் பரவுவதால் அவற்றை கவனமுடன் கையாள வேண்டும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். பாசனத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கிடைக்கும் உபரி மின்சாரத்தின் மூலம் விவசாயிகள் வருவாய் ஈட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா என்று வினவியுள்ளார். எதற்காக இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கம் தரப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 1700 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தவேக அரசு என்ன செய்யப் போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை தவேக அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு

0: மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் என அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தின் தலைநகரில் சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அமைவது அவசியமானது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளது மாற்றம் அல்ல என்றும் இது பெருத்த ஏமாற்றம் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் அமைய வேண்டியது அவசியம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதில் தங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பினை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், எந்த ஒரு நகரத்தின் வளர்ச்சியும் ஒரு சமூகத்தின் நீர், நிலம், வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு கூடுதல் விமான நிலையம் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மாற்று திட்டத்திற்கு அரசு தெளிவான காலக்கெடுவை நிர்ணயித்து பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையற்ற கல்விக் கடன் வழங்க வகை செய்யும் கல்வி உத்தரவாத சட்டம் செயல்படுத்தப்படும், தமிழகத்திற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும், உருதுமொழி மேம்பாட்டு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதுதொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் அன்றைய தினம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா ரொமேனியாவிடம் தோல்வியடைந்தது. இருப்பினும் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதிதி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டி கே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். ஹரிஹரன் அனுராதா குரல்களில் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல்.

0: பகவான் அன்னைக்கு அழகா மாடுகளை மேய்ச்சென்று இந்த கோபாலர்களோட சாயங்கால வேளை கோதூளி தூசரித கோமள குந்தளாகிரம் கோவர்தனோத்தரண கேளி கிருதப்பிரயாசம்னு கிருஷ்ணகர்ணாமிரதத்தில் லீலாசுக்கர் அனுபவிக்கிறாரே, அந்த மாடு மேய்ச்சென்று சாயங்காலம் பகவான் கோஷ்டத்துக்கு திரும்பக்கூடிய சமயம், இதுக்குதான் கோதூளி முகூர்த்தம்னு பேர்.
1: இன்றிரவு 9:30 கோவிந்த பட்டாபிஷேகம். இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது முதல்வன் திரைப்படத்தில் இருந்து பாடல். ஒலிக்கவிருப்பது எஸ் பி பாலசுப்ரமணியம், ஹரிணி குரல்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: திரைகானத்திற்கு நிறைவாக உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில் கண்ணெதிரே தோன்றினாள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம்.

0: Water level of Ganga in several districts of Bihar. The West Bengal government has opened all the gates of the Farakka barrage following a request from Bihar Chief Minister Samrat Chaudhary. This is expected to help improve the flood situation in Bihar. In men's cricket, centuries by Dhruv Jurel and Devdutt Padikkal powered India to a hefty 503-9 declared in their first innings against host Sri Lanka on a rain-disrupted second day of the Colombo Test. In reply, Sri Lanka lost two early wickets at just 8 runs when stumps were drawn today. Prasidh Krishna and Manav Sutar scalped early wickets. For visitors, Dhruv Jurel produced a flawless display of risk-free batting to score unbeaten 115. Devdutt Padikkal had provided the foundation with a commanding 117 yesterday. And in hockey, the Indian men's team crashed out of the semi-final race of the FIH World Cup after losing to Argentina 3-5 in a second-round pool match at Amstelveen. The Unified Payments Interface UPI has completed 10 years of transforming digital payments and has emerged as the backbone of India's digital payments ecosystem. UPI, which was launched on 25th of August 2016, has surged almost 13,000-fold in transaction volume. The Finance Ministry said that the annual transaction volume expanded from just 1.78 crore transactions in 2016-17 to over 24,162 crore transactions in 2025-26. The US-Canada trade war has escalated sharply, with US President Donald Trump today announcing that tariffs on Canadian cars, trucks, automotive parts and steel imports will be raised to 50% from January 2027. In a social media post, Mr. Trump accused Canada of imposing high tariffs on American farmers and agricultural products. The announcement came after trade negotiations between Washington and Ottawa broke down, with Canadian Prime Minister Mark Carney describing US's last-minute proposed terms as unfair and uneconomic. And now, before we end the bulletin, the headlines once again. External Affairs Minister Dr. S. Jaishankar and Russian President Vladimir Putin discuss ways to strengthen India-Russia ties. President Putin offers to increase fertilizer supplies. National Security Advisor Ajit Doval arrives in Beijing for 25th India-China boundary talks. India calls for diversified and adequate international financing to support land restoration and build drought resilience. Orange alert issued for heavy to very heavy rainfall over Chhattisgarh and Madhya Pradesh tomorrow. Incessant rain triggers waterlogging and rising river levels in Odisha. And in Colombo cricket test, centuries by Dhruv Jurel and Devdutt Padikkal power India to 503 against host Sri Lanka. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள போதையில்லா இந்தியா இயக்கம், போதை மற்றும் மது பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள், இளைய சமுதாயத்தினருக்கு இதனால் ஏற்படும் பாதிப்புகள், அவர்களை இந்த பழக்கத்திலிருந்து மீட்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள், இதில் காவல்துறையினரின் பங்களிப்பு, பொதுமக்கள் அளிக்க வேண்டிய ஒத்துழைப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து எமது மாநில செய்திப் பிரிவு இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையின் மத்திய நுண்ணறிவு பிரிவின் மதுவிலக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் திருமதி சி ஷியாமலாதேவி ஐபிஎஸ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
4: அதே மாதிரி இப்போது பள்ளிக்கு அருகில் வந்து மதுபானங்கள் விற்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக வற்புறுத்தி மதுபானத்துக்கு அடிமையாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி ஒரு மதுபானத்தை இன்னொருத்தருக்கு திணிக்கிறது, அதுக்கு எதுவும் சட்டத்தில் விதிகள் இருக்கா, தண்டனைகள் இருக்குதா?
5: 18 வயசுக்கு மேலே இருக்கிறது எவ்வளோதான் கம்பல் பண்ணாலும் அவங்களுக்கு சுய அறிவு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட சட்டத்தின் பார்வையில் இருக்கு. 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களை கம்பல் பண்ணிலாம் குடிக்க வைக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு கெத்துக்காகவும் இல்லை குடிக்கலன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தியில் ஒரு தன்னை வந்து தாழ்மையை நினச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவும் வேணால் குடிக்கலாமே தவிர, பட் அதை கம்பல் பண்ணியோ கம்பல் பண்ணாமையோ அவனுடைய கையில் தான் இருக்குது. அந்த பையனுடைய கையில் தான் குடிக்கிறதும் குடிக்காமல் இருக்கிறது. மேலே 18 வயசுக்கு கீழே இருந்ததுன்னா அவனுக்கு யார் கம்பல் பண்ணி பண்ண, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்கு, அதுபடி கம்பல் பண்ணி குடிக்க வச்சா நிச்சயமாக அவங்களுக்கு ஃபைன் மற்றும் சிறை தண்டனை வழங்கப்படும்.
4: ஓகே, அப்போ அவளுக்கு சட்டம் வந்து கடுமையாக தான் இருக்கு.
5: கண்டிப்பாக மிக கடுமையாக இருக்கிறது. அது வந்து யூஸ் பண்றவங்களுக்குமே, ஆனால் இது வந்து போதை மருந்து சம்பந்தமாக தான். போதை மருந்து சம்பந்தமாக போதைப் பொருளை வைத்திருந்தாலே இது குற்றம் தான்.
4: சரி, இப்போ பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே வந்து இளைஞர்கள் வந்து போதையில் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு சும்மா வேகா ஒரு கருத்து, உண்மையில

0: இந்த மாதிரி இருக்குதா? நம்ம இளைஞர்கள், இந்தியாவின் பலமே வந்து நம்மளுடைய இளைஞர் சக்தி தான். 65% மேற்பட்டவர்கள் இளைஞர்களாக இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி உலக அளவில் வந்து நம்ம பெருமையாக பட வேண்டிய ஒரு விஷயமே நம்ம வந்து நம்ம அந்த ஒரு யங் ஃபோர்ஸ் இருக்குங்கிறது தான். உண்மையிலே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது உங்கள் புள்ளி விவரம் உங்களுக்கு தெரியும், என்ன நினைக்கிறீங்க?
1: அதாவது ஒரு பெரிய பாத்திரத்தில் பால்றதுனால ஒரு துளி விஷம் இருந்தாலும் அது ஃபுல்லாகவே விஷமாயிடும். ஸோ ஒரு பெரிய ஸ்கூலில் ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த போதை முறை மருந்துக்கு அடிமையானாலோ, ஒரு காலேஜில் பெரிய காலேஜில் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்து அவங்க வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அந்த காலேஜுக்கே அது கெட்ட பேர் தான். ஸோ அந்த மாதிரியான பொது புத்தியில் நமக்கு என்ன தோணுதுன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தோணுது. பட் அப்படி தோண முடியாத அளவுக்கு நம்ம ஆக்ஷன் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லா இடத்துலையும், அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரையுமே அதை வந்து பொறுப்பாக்குறோம். பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் கல்லூரி ஆசிரியர்களை மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுடைய ஆசிரியர்களையும் நாம பொறுப்பாக்கி அவங்க எல்லாரும் சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் மற்ற ரைசன் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு, அவங்களையும் எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியாக தான், சோஷியல் வெல்ஃபேர் சோஷியல் டிஃபென்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டு முயற்சியாக தான் நம்ம இது பண்ண முடியும். இது போலீஸ் மட்டுமே நினைச்சாலோ இல்லது மாணவர்கள் மட்டுமே நினைச்சாலோலாம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்மளுடைய பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் வீட்டில இருந்தா ஆரம்பிக்கணும். வீட்டில் வந்து பெற்றோர்கள் நிச்சயமாக தன்னுடைய குழந்தைகள் எங்க போறாங்க வராங்க, யார்கிட்ட பேசுறாங்க, தனிமையில் இருக்காங்களா, அவர் வந்து யாரோடையும் பேசாம ஒரு அலுஃபா இருக்காங்களா, ரூம் பூட்டிட்டு இருக்காங்களா, இல்ல வந்து சோசியல் மீடியால ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா அப்படிங்கறத பார்க்க வேண்டிய கடமையும் கட்டாயம் நிச்சயமா ஃபர்ஸ்ட் பெற்றோருக்கும் இருக்கு.
0: நம்மளுடைய குழந்தைகள் மீது ஒரு கண்காணிப்பு வைக்க வேண்டியது பெற்றோருடைய
1: கடமை. அதை தாண்டி அடுத்து எங்க வராங்க, ஸ்கூலோ அல்லது காலேஜ்க்கோ வராங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய கண்டிப்பாக அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கோ அல்லது பிரின்சிபலுக்கோ காலேஜ்ல இருக்கவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, ஒவ்வொரு கிளாஸ்லயுமே வந்து மாணவர்கள் வந்து நிச்சயமாக அவங்ககிட்ட சொல்லுவாங்க, இந்த ஒரு பையன் ஏதாவது தப்பு பண்றான் இந்த மாதிரி இருக்கான் அப்படிங்கறத கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்ப நாங்க வந்து காவல்துறையினுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த மாதிரியான தகவல் இருந்தா நாங்க நிச்சயமா அந்த பையன் மேல, ஏன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறதுனால நிச்சயமாக நாங்க வந்து கவுன்சிலிங் கொடுப்போம். நாங்க இது வந்து உண்மையை தெரிஞ்சோ தெரியாமலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத அவனுக்கு விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு காவல்துறை உதவி செய்வோம். அதுக்கு தான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க எங்க சித்தப்பாவுடைய பையனுக்கு இந்த மாதிரி இருக்கு இல்ல என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்பவே புரிஞ்சுக்கலாம் இருக்கு அப்படிங்கிறது. பட் நம்ம டைரக்டா போய் அப்படி கேட்க முடியாது அப்படிங்கறதுனால அந்த பள்ளியோ அல்லது கல்லூரியிலயோ நாங்க கான்டாக்ட் பண்ணி இந்த பையன் இந்த மாதிரி கேட்கறான் கொஞ்சம் விசாரிச்சு எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க பேரையோ இல்ல அதையோ நாங்க வெளியில எங்கேயுமே நாங்க சொன்னது கிடையாது, சொல்ல போறதும் கிடையாது. ஸோ எங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்ன, நம்ம வந்து போதையில தமிழகம் உருவாகணும், அவ்வளவுதான்.
0: இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்க ட்ரை டேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல வந்து மதுபானம் விற்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ட்ரை டேன்னு தீர்மானிக்கப்பட்ட நாட்கள்ல வந்து என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு கடை தரைஞ்சிருது திறக்க மாட்டாங்கன்னா முன்னுக்குட்டியே வாங்கி பதுக்கி வச்சு விற்கிறவங்க இருக்காங்க, சின்ன சின்ன குக்க தெருக்கள்ல வந்து பதுக்கி வச்சு விக்க, இதெல்லாமே உங்க மதுவிலக்கு பிரிவுல வந்து நீங்க
1: கண்டிப்பா. இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ட்ரை டேஸ்ன்னு சொல்லக்கூடிய நாட்கள்ல வந்து உதாரணத்துக்கு வந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அப்புறம் மகாவீர் ஜெயந்தி, அப்புறம் இப்ப இன்னைக்கு இப்போ மிலாடி நபி 26ஆம் தேதி வருது, அதெல்லாம் ட்ரை டேஸ். அப்ப இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, அந்த மாதிரியான நாட்கள் எல்லாமே ட்ரை டேஸ் நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரியான நாட்கள்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி டாஸ்மாக் ஷாப்ஸ் எல்லாமே மூடி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இதுல இருந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மொத்தமா வாங்கி வச்சு அதை வந்து விற்பாங்க. அதுவும் கண்டிப்பாக ஒரு குற்றம் தான், சட்டத்துக்கு புறம்பான குற்றம். ஸோ அதனால அந்த மாதிரியான சேமிப்பு வச்சிருக்கவங்க மேலையும் அந்த எல்லா பாட்டில்ஸையும் நாங்க சீஸ் பண்ணிட்டு அவங்க மேலையும் கேஸ் போட்டு அவங்களையும் ரிமாண்ட் பண்றதுக்கும் ஃபைன் பண்றதுக்கும் நான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
0: ஒரு நபர் வந்து இத்தனை பாட்டில் வச்சிடலாம் அப்படிங்கறதும் ஒரு சட்டம் இருக்குது. அப்படி நீங்க அப்படி போகும்போது அதுக்கு உள்ள வச்சிருந்தாங்கன்னா அவங்க அதை
1: 4.5 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அந்த அதுக்கு அது வந்து செல்ஃப் கன்சம்ஷன் சொல்லுவோம், அதை தான் உபயோகப்படுத்துறதுக்காக வச்சிருந்த 4.5 லிட்டர்ஸ் வரைக்கும் அவங்க வச்சுக்கலாம். அதுக்கு மேலே அவங்க விற்கிறாங்க, அதுக்கு மேலே வச்சிருக்காங்க அல்லது வாங்கி விற்கிறதுக்காகவே வச்சிருக்காங்க அப்படின்னா அது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம்.
0: ஒரு மிக சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு அது என்ன சொல்றது, அது ஒரு ஹோக்ஸ்ன்னு சொல்லலாம், பாண்டிச்சேரியில இருந்து இத்தனை பாட்டில் சரக்கு வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர காட்டு தீ மாதிரி அது பரவிச்சது. அது ஒரே நாளையில் உங்ககிட்ட இருந்து மறுப்பு வந்தது அது இல்லைன்னு, உண்மையில அது என்னது, அந்த மாதிரி எதுவும் சட்டத்தில் அப்படி இடம் இருக்குதா?
1: இல்ல, அது தவறான ஒரு புரிதல். அது அடுத்த ஸ்டேட்ல இருந்து கண்டிப்பாக எந்த ஒரு ஒரு டிராப் கொண்டு வந்தாலும் அது சட்டத்துக்கு,
0: மாநில அரசுடைய வருவாயை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
1: ஆமா, அதுவும் சரி, அதனால நம்ம ஜெனரலைஸ்டு பண்ணிருக்கோம், இது வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க எது எவ்வளவு வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு. அதுல வந்து அடுத்த ஸ்டேட்ல இருந்து ஒரு ஒரு டிராப் ஒரு மில்லி கொண்டு வந்தாலுமே அது வந்து குற்றம் தான். அதனால தவறான அந்த தகவல் வந்து பரவிச்சு அதை உடனடியாக காவல்துறை தலையிட்டு அதை தெளிவுபடுத்திடுச்சு.
0: அப்படிலாம் எதுவுமே,
1: அது மாதிரி
0: அந்த மதுபானம் தான் குடிச்சிட்டு வச்ச பாட்டில் மிச்சம் கொண்டு வந்தேன் அது எனக்கு உரிமை இருக்கு அப்படிலாம் நிறைய வந்தது.
1: அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி குடிக்கிறதுக்கான உரிமை இருக்குன்னா பாண்டிச்சேரியில குடிக்கிறதுக்கு உரிமை இருக்குதான்,
0: இங்க எடுத்துட்டு
1: வர முடியாது.
0: இப்ப நீங்க உங்க மதுவிலக்கு பிரிவுல வந்து நீங்க எடுத்த முக்கியமான ஏதாவது நடவடிக்கைகள் அதை பத்தி எதுவும்?

0: சொல்ல முடியுமா?
1: முக்கியமான நடவடிக்கைகள் அப்படின்னா, நம்ம வந்து போதையில்லா தமிழகம் அதை நோக்கி தான் எல்லாருமாக, காவல்துறை மட்டுமல்லாது மற்ற எல்லா லைசன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா, துணை சொன்னது மாதிரி ஒரு கெத்து இப்படி குடிச்சாதான் இப்போ பசங்க மதிப்பாங்க நம்மளை, எப்படி வந்து ஒரு அந்த 18 வயசில் வந்து லவ் அஃபேர்ஸ் இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்கன்னு ஒரு இருக்கு இல்லையா, அதே போல் குடிச்சாதான் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து உண்மையான கெத்து கிடையாது. உண்மையாகவே நீ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாதான், அல்லது ஒரு பெரிய ஆஃபீஸர் டாக்டர் இன்ஜினியர் மாதிரியோ, அல்லது பெரிய ஒரு சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு மிக்க அதிகாரியாகவோ அல்லது ஒரு சோசியல் ஒர்க்கராகவோ ஆனாதான் உனக்கு மரியாதை, அது போன்ற பதவிகளில் நீங்கள் வரங்கணும், அது போன்ற சேவைகளை நீங்கள் மக்களுக்கு செய்கிறது மட்டும்தான் கெத்து அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் இந்த போதையிலேருந்து நாங்கள் வெளியே வர முடியும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து விழிப்புணர்வு மூலமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா, யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஆஃபீஸர் போய் சொல்லும்போது அது நிச்சயமாக அது ஒரு பெரிய தாக்கத்தை மாணவர்களுக்கு
0: பண்ணிக்கிட்டே
1: தான் இருக்கணும்.
0: இப்போ ஐடி ஃபீல்டு தான் வந்து ஓரளவுக்கு நகரங்களில் பெரிய அளவில் இருக்கு. அதில் பணியாற்றும் நபர்கள் வந்து வார விடுமுறைகளில் ஒரு விடுதி இல்லைன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி இடங்களில் ரூமை புக் பண்ணிட்டு ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து அந்த கூட்டா மதுபானங்களை பருகி அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நிறைய நடக்குது. அப்போ பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த மாதிரி இதெல்லாம் சட்டவிரோதமானது. இதை வந்து நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை?
1: இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உடனடியாக எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தால் நாங்கள் இமீடியட்டாக அதை ரைட் பண்ணி நாங்கள் கேஸ் போட்டு அதை சீல் வச்சிருவோம். அது எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. இது வந்து அனுமதி பெறாமல், அனுமதி பெற்று நடக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து அரசின் அனுமதியோடு அது வந்து ஓட்டுற உரிமையாளர்கள் வாங்கி அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விடுதி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த மாதிரி பண்ணாங்கன்னா, அனுமதி பெறாமல், அரசின் அனுமதி பெறாமல் பண்ணக்கூடிய எந்த ஒரு இடமாக இருந்தாலும் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் செக் பண்ணி ரெய்ட் பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து இந்த வீட்டையும் சீல் வைக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
0: இப்ப ஒரு தனிநபர் வீட்டுல நடக்கிற விருந்துக்கு உங்களால உள்ள போக முடியாது இல்லையா?
1: தனிநபர் வந்து 10 பேரை கூப்பிட்டு வந்து பண்ணாங்கன்னா, ஒரு பர்பஸா கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணாங்க அப்படின்னா, நிச்சயமாக அவங்க மேல நம்ம நடவடிக்கை எடுக்கலாம்.
0: அதுக்கான
1: வாய்ப்புகள் இருக்கு.
0: பறிமுதல் மற்றும்
1: பறிமுதல் மற்றும் மேல வந்து கேஸ்
0: போட முடியும். சரி, இப்போ இதை தாண்டி பள்ளி மாணவர்கள் மத்தியிலேயே நீங்கள் விழிப்புணர்வை கொண்டு வரணும். ஏன்னா பெரும்பாலான மாணவர்களுடைய பெற்றோர்களே வந்து இன்றைக்கி மதுபானத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அப்போ அவங்க சின்ன வயசுலேருந்தே இதை பார்த்துட்டு வந்து இது தப்பு இல்லை போல இருக்குது அப்படிங்கிற ஒரு இது வருது. அப்போது நம்மளுடைய எந்த வகையான மாற்றங்கள் நம்ம சமுதாயத்தில் ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? மது வந்து ஒழிக்கணும்னாலோ மக்கள் வந்து அதை ஒரு மது அருந்தினவனை வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மட்டமாக நினச்ச காலம் போய் இன்றைக்கி மது அருந்தினா தான் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து திணிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம். இதை எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க?
1: இது ஒரு நல்ல கேள்வி. இது ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்லேயே அவங்க ஃப்ரிட்ஜை திறந்தோன்னா உள்ள ஃபுல்லாக பாட்டில்ஸ் தான் இருக்கும். அப்போ அந்த குழந்தைகள் வந்து கதவை திறக்கும்போது பார்க்கும்போது ஓகே, குடிக்கிறது வந்து ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படின்றது. நிச்சயமாக என்னதான் நீங்கள் வந்து சமாதானப்படுத்தினாலும், உடல் உழைப்புக்காக பண்ணுறோம், இல்லை வந்து ஸ்ட்ரெஸ்க்காக பண்ணுறோம், இல்லை வார நாட்களில் பண்ணுறோம், அல்லது ஒரு கெட்டு குதிர் அப்போ தான் நமக்கு மற்றவங்களோட அறிமுகம் கிடைக்கிறோம்னு என்னென்ன சாக்குகள் சொன்னாலும் அது ஒரு தவறான முன்னுதாரணம் தான். பெற்றோர்கள் தான் மிகப்பெரிய ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு. அவங்களே இப்படி ஒரு கேவலமான செயலில் இறங்கும்போது குழந்தைகளுக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணுறாங்க. வீட்டிலேயே நார்மலைஸ் பண்ணும்போது வெளியில் வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போதை மருந்து வந்து உடலுக்கும் மனதுக்கும் தீங்குது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குழந்தைகள் வந்து மனதளவில் நிச்சயம் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு எதுவுமே தப்பு சரின்றது தெரியாது. இப்போ வீட்டுல அந்த மாதிரி பாட்டில்ஸ் வச்சிருக்கிறவங்க, அல்லது அப்பா குடிக்கிறத பாக்குறது, இல்ல வீட்டுல எல்லாரும் சேர்ந்து உட்காந்து குடிக்கிறத பாக்குறவங்க குழந்தைகள் தனியா அவங்களே ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே ட்ரை பண்ணுறத ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால் ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் கேசஸ் நிறைய வருது, நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு கேட்டுக்கிறது என்னென்னா, பெற்றோர்கள் வந்து முன்னுதாரணமாக இல்லாட்டியும் பரவாயில்ல, மோசமான உதாரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஸோ பெற்றோர்கள் வந்து குடியோட தீமையை சொல்லணும். உங்கள் தாத்தா வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தார், அதனால் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை அடிதடி ஆயிடுச்சு, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது, லிவர் பாதிக்கப்பட்டது, இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து எவ்வளோ பேர் லிவர் அஃபெக்ட் ஆகி இருக்கிறாங்க, இந்த மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எவ்வளோ கஷ்டம், ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் கூட ஈஸியாக பண்ணிடலாம், ஸோ லிவர்ன்றது எவ்வளோ முக்கியமான உறுப்பு, அதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும். உடல் நிலம் முக்கியம், மனநலம் முக்கியம். என்னதான் நம்ம சொன்னாலும் ஒரு ஆல்கஹால் கன்சப்ஷன், அதாவது போதை மருந்தோ அல்லது மதுபானம் உபயோகிக்கிறதோ நிச்சயமாக உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து.
0: இப்போ இந்த மதுவிலக்கு அமல்படுத்த நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்கு?
1: நான் பெரம்பலூரில் எஸ்பியாக இருக்கும்போது சந்துக்கடைன்னு சொல்லக்கூடிய, மொத்தமாக நீங்கள் ஏற்கனவே சொன்ன போல் டாஸ்மாக் ஷாப் ட்ரை டேஸ்லாம் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விற்பாங்க, அல்லது நம்ம டைமிங்ஸ் அந்த டாஸ்மாக் ஷாப் திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடங்கள். அப்போ நான் போகும்போது ஒரு அம்மா வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி காலையிலேயே விற்கிறாங்க, அவர் காலையிலேயே போய் குடிச்சிட்டு வந்துட்டு டாஸ்மாக் கடை திறந்தாலும் பரவாயில்ல, அப்புறமா போய் குடிப்பார், இப்போ காலையிலேயே 5 மணிக்கே போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடுமையான நடவடிக்கை

0: விற்காம பண்ணிட்டோம். அப்புறம் நான் அது மறந்துட்டேன் நான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அம்மா போய் பார்க்க போகும்போது என் காலில் வந்து விழுந்தாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே மனசு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. எனக்கு என்னம்மான்னு கேட்டேன். அம்மா அது குடிக்கிறது நிப்பாட்ட முடியல எங்கள் வீட்டுக்காரரை, பட் என்னன்னா ஒரு 5 மணி குடிக்கிறத கொஞ்சம் கடை திறந்ததுக்கு அப்புறம் குடிக்கிறாரு, அதனால என் பொண்ணு படிக்கிறா அப்படின்னு சொன்னாரு. ஸோ எனக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு கல்விக்காக மறைமுகமாக காவல்துறை உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
1: நீங்க இந்த ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு பற்றி நீங்க பேசுனீங்க இல்லையா, இந்த மறுவாழ்வு சிகிச்சை வந்து மாநில அரசு வந்து இலவசமாக தான் கொடுத்துட்டு வருது. இதை வந்து நீங்கள் காவல்துறை மூலமாக நீங்கள் எப்படி அணுகுனதுக்கப்புறம் போகிறீங்களா, இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ரெய்டு எதுக்காவது போய் கண்டுபிடிச்சி இதில் மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த மாதிரி எதுவும் எடுத்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு சேர்க்குறீங்களா?
0: இது ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல ஏற்கனவே அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ண போகும்போது அந்த பசங்க பேசுவாங்க, என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி இருக்குது, இல்லை எங்கள் உறவினருக்கு யாருக்காவது இருக்குது, அடிக்ட் ஆகிட்டாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குடிக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அவங்க தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றது நாங்கள் மோரலஸ் நாங்கள் வந்து எங்களால் யூகம் பண்ணிக்க முடியும் நிச்சயமாக. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் கிட்ட நாங்கள் பேசி அந்த பையனுடைய டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அந்த பேரண்ட்ஸை வர சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து, ஏன்னா எங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணுறதுக்கான செஷன்ஸ் ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆலிமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸை வச்சு அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஆளுநர்களை வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த அவங்களை வர வைக்கிறதே பெரிய விஷயங்களுக்கு, ஏன்னா இது தெரிஞ்சு போயிடும், வெளியில் தெரிஞ்சு போனால் அந்த சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து அவங்கள பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கும்னு அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஸோ குடியாரனை பார்க்கறத விட குடியினால அடிமையான ஒரு மறுவாழ்வுக்கு போகிறத தப்பாக நினைக்கிறாங்க. குடிக்கிறது அவங்களுக்கு பெருசாக தப்பாக தெரியல, மறுவாழ்வு மையத்துக்கு போகிறது தான் தப்பாக நினைக்கிறாங்க, அவமானமாக நினைக்கிறாங்க.
1: இப்போ போதையில்லா பாரதம் போதையில்லா தமிழகம் நோக்கி போகணும்னா அந்த மது பழக்கத்துக்கு அடிமையானவங்க மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயமே மாறினாதான் வந்து அது நடைமுறைக்கு சாத்தியம். நீங்கள் சொல்கிற மாதிரி குடும்பமும் அதுக்கு ஒத்துழைச்சி வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க, இது வந்து எவ்வளோ விரைவாக நடக்கும்னு நினைக்கிறீங்க?
0: மாற்றம் ஒரே நாளில் கொண்டு வர முடியாது சார். அது வந்து ஒவ்வொரு மனசுல நீங்க சொன்ன மாதிரி ஆண்டாண்டு காலமா மது பழக்கத்தில் இருக்கிறவங்கள திடீர்னு கொண்டு வர முடியாது. அப்ப அதை விட பெட்டரா இருக்கக்கூடிய ஒரு டைவர்ஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. ஒன்றும் பெற்றோர்களுக்கும் தேவைப்படுது, குழந்தைகளுக்கும் தேவைப்படுது. இப்போ போதைப் பொருள்லேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு நினைக்க வந்து இந்த சோசியல் மீடியால உள்ள போறாங்க. ஸோ இதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதெல்லாம் இது கிடையாது, நம்ம வாழ்க்கைன்றது ஒன்று இருக்கு, நம்ம உடல் நலம்னு ஒன்று இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்தியாவோட பலமே வந்து இளைஞர்கள் தான், அதோட உடல் நலத்தை வந்து நம்ம பேணி காக்கணும், மனநலத்தை பேணி காக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் கூட்டு முயற்சியாக பண்ணணும். அது ஒரே நாளில் நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஸோ இது வந்து கொஞ்சம் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து எல்லா என்ஜிஓஸ் அப்புறம் வந்து பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சு ஒரு டீம் ஒர்க் பண்ணோம்னா நிச்சயமாக இது கூடிய விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.
1: மிக்க நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி. கோவிந்தா பட்டாபிஷேகம் இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

இந்த ஆச்சரியமான ஊத்துக்காடு வெங்கடகவியினுடைய ஒரு கீர்த்தனத்தில் ஊத்துக்காடு வெங்கடகவி சொல்கிறார், ராஜகோபால சுவாமி உன்னுடைய கதையை எத்தனை தடவை கேட்டாலும் இதில் அலுப்பு தட்ட மாட்டேங்கிறது. இது கேட்க கேட்க கேட்க கேட்க ஹிருதயத்தில் இன்னும் ரசத்தை பிரவகிக்க பண்ணுறது, இன்னும் கேட்கணுங்கிற தாபத்தை தான் தூண்டுறதே தவிர கேட்ட ஆயிடுத்து அப்படிங்கிறது கிருஷ்ண கதையில் கிடையவே கிடையாது. பாகவதத்திலேயே பரீட்சித்து சுகரை பார்த்து கேட்குறான், நவமஸ்கந்த பர்யந்தம் நீங்கள் இவ்வளவு சரித்திரங்களை விஸ்தாரமாக சொல்லிட்டு வந்தேளே, கிருஷ்ண கதை ஆரம்பிக்க போகிறது நான் காத்துன்ருக்கிற சமயத்தில் கிருஷ்ண கதையை வந்ததும் தெரியல போனதும் தெரியாதபடி அப்படி சுருக்கிட்டேளே. ஏன்னா அவன் வர்றது தான் தெரியாது, அவன் போகிறது தான் தெரியாது, வந்தது

அவன் வருது தான் தெரியாது, அவன் போகிறது தான் தெரியாது. எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே புகுவான், எப்படி தயிரையும் வெண்ணையும் திருடுவான், எப்படி கிளம்புவான்னு தெரியாது. ஒரு மின்னல் கீத்து போல் வந்துட்டு போயிடுவான். ஆனால் தயிர் மோர் பால் வெண்ணையை திருடிட்டு போனால் பரவாயில்ல, என்னுடைய சித்தத்தினோ திருடிட்டு போயிடுறான் அப்படிங்கிறார் ஊத்துக்காடு வெங்கடகவி. என்னுடைய நவநீத்தத்தை திருடுறது போல் என்னுடைய சித்தத்தை திருடிட்டு போயிட்டானே. மனமன்றே களவானதே, தயிர் நவநீதம் களவாடினா கூட பரவாயில்ல, மனமும் போயிடுத்தே, சித்தச்சோரனாக இருக்கானே உன் புள்ள அப்படின்னு யசோதை கிட்டக்க போய் ஒரு கோபி புகார் சொல்கிறத போல இந்த ஆச்சரியமாக அந்த கீர்த்தனத்தை பாடுறார். அவன் வருது தான் தெரியாது, அவன் போகிறது தான் தெரியாதுன்னா அவன் கதையுமா அப்படி இருக்கும்? பரீட்சித்து கேட்குறான் சுகரை பார்த்து, அந்த கதையை விஸ்தாரமாக நீங்கள் சொல்ல வேண்டாமோ? அதை நன்னா சொல்லுங்கோலே. யாருக்கு தான் கிருஷ்ண கதை பிடிக்காது? நிவிருத்த

உபகீயமான சர்வ சம்சார தாபங்களையும் விட்டுட்ட பிரம்மஜானிகள் கூட கிருஷ்ணகதையில மோகிக்கிற. ஏன்னா உதாரணம் சொல்லணுமானால் பிரம்மேந்திராள் இல்லையா, தன்னுடைய கை அறுபட்டு கீழே விழருது, அந்த சரீர பிரஜை கூட இல்லாதபடி பூர்ண பிரம்மானுபவத்தில் தளச்சென்று சர்வம் பிரம்மமயம்னு பாடிட்டு போற பிரம்மேந்திராள் தன்னுடைய மனசை பார்த்து ஒரு கீர்த்தனத்தில் சொல்றார், ஹே மனசே கிருஷ்ணனாகிய பிரம்மத்தில் சஞ்சாரம் பண்ணுங்கிறார்.

அந்த பிரம்மத்தில் மனசே சஞ்சாரம் பண்ணணும் சொல்லணுமா இருந்தால் எப்படி சொல்லணும்? பிரம்மங்கிறது எப்படி உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு? நிர்குணமாய், நிராகாரமாய், சத்தா மாத்திரமாய், ஜோதியாய், இப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. நாமரூப குணங்களுக்கு அப்பாற்பட்டதாக தான் அந்த பிரம்மம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பிரம்மேந்திரால் இங்கே ஒரு ஆச்சரியமான சுவாரஸ்யம் சொல்கிறார். தலையில் மயில் பீலி வச்சுருக்கிற அந்த பிரம்மத்தில் மனசே சஞ்சாரம் பண்ணு. மதசிக்கு பிஞ்சாலங்கிருத்தச்சுக்குரே மகனீய கபோல இல்லையா, ஆச்சரியமான அந்த முக்குரம் போல கண்ணாடி போன்று இருக்கக்கூடிய அந்த கபோலங்களை உடைய அந்த கிருஷ்ணனாகிய பிரம்மத்தில் மனசே சஞ்சாரம் பண்ணு. பிரம்மஜானிகளும் சித்தத்தை கிருஷ்ண கதையில் பறி கொடுக்குறா. சரி, சம்சார தாபத்தில் உழண்டுருக்கானே ஒருத்தன்னா, அவனுக்கும் கிருஷ்ண கதை அல்லாது வேற கதியே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட சம்சார தாபத்துக்கு பரம ஔஷதம் கிருஷ்ண கதை தானே. அதனால இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார், அப்படிப்பட்ட சம்சார தாபத்துக்கு பேஷஜமாக இருக்கக்கூடியது கிருஷ்ண கதை.

அது இந்த உத்தம ஸ்லோகனான கிருஷ்ணனுடைய சரித்திரத்துல தன் சித்தத்தை பறிகொடுக்காதவா யார்? ஆபால விருத்தாள் உட்கார்ந்து ஆனந்தமா தங்களை மறந்து கேட்கிற சரித்திரம் கிருஷ்ண சரித்திரம் தான். கதை மாறலையே சார், அது அப்படி அலுப்பு தட்டாம இருக்கு அப்படின்னு கேட்டுட்டா அதுக்கு அழகா பாகவதம் ஒரு பதில் சொல்றது, கதை மாறல நம்ப மாறிண்டு வரும். கிருஷ்ணகதையை கேட்க கேட்க கேட்க நம்ம சித்தத்தில் இருக்கக்கூடிய இல்லையா வேண்டாத அந்த கலுஷங்கள்லாம் போறச்சு, நம்ம சித்தத்தில் இருக்கக்கூடிய வாசனைகள்லாம் அழியறச்சு.

சதா பகவானுடைய நாமங்களை கீர்த்தனம் பண்ணிட்டு, சதா பகவானுடைய குணங்களை கேட்டுண்டு, அதை சிந்தனை பண்ணிட்டு, கதாசிரவண கீர்த்தனை சிந்தனை பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்னா, ஆண்டாள் அழகா சொல்றா, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூஷாகும். போய பிழையும் அப்படின்னுட்டா அனுபவிக்க வேண்டிய கர்மான்னு ஒன்று காத்துன்னு இருக்கு, அதுக்கு சஞ்சிதம்னு பேரு.

இருக்கிறாய். அதனால விடாம பகவன் நாம கீர்த்தனம் பண்ணின்று பகவானுடைய குணங்களை கேட்டுன்று அதை சிந்தனம் பண்ணின்று இதுவே சர்வ கர்மாவையும் பஸ்மம் பண்ணிடும் அப்படின்னு ஆண்டாள் திருப்பாவையில சொல்றார். அதனாலதான் கதை மாறல கதை கேட்டு இருக்கக்கூடிய நமக்கு சித்தத்துல அத்தகைய பிரேம வருது, அத்தகைய பக்தி உண்டாகிறது. ஏன்னா சித்தம் அந்த அளவுக்கு சம்சார வாசனைகளை தள்ளுறது. ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வதே.

கீர்த்தனம் பண்ணின்று பகவானுடைய குணங்களை கேட்டுன்று அதை சிந்தனம் பண்ணின்று இதுவே சர்வ கர்மாவையும் பஸ்மம் பண்ணிடும் அப்படின்னு ஆண்டாள் திருப்பாவையில் சொல்கிறார். அதனால தான் கதை மாறலை, கதை கேட்டுன்னு இருக்கக்கூடிய நமக்கு சித்தத்தில் அத்தகைய பிரேம வருது, அத்தகைய பக்தி உண்டாகிறது. ஏன்னா சித்தம் அந்த அளவுக்கு சம்சார வாசனைகளை தள்ளுறது. ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வதே.

அதனாலதான் பகவானுடைய குணங்கள் கேட்க கேட்க, பாட பாட, சிந்தனம் பண்ண பண்ண தெள்ளத்த விட்டாத அமிர்தமா இருக்கு. ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வது மனசோ மகோத்சவம்ங்கிறார். இதை கேட்கறது சித்தம் என்ன ஆயிடுறதுன்னா, இங்க ஒரு உற்சவம் நடக்கிறது, சித்தத்துல உற்சவம் நடக்கிறது. பகவான் நவநீத சௌரியம் பண்றான், நவநீதன் பகவான் கோவர்த்தனோத்தாரணம் பண்றான், பகவான் காளிங்க நர்த்தனம் பண்றான், பகவான் அவ்வளவு கோபிகைகளுக்கு ஒரு ஒரு கோபிக்கு ஒரு கிருஷ்ணனா மாறி பகவான் அத்தியாச்சரியமா ராசம் பண்றானா, இந்த உற்சவத்தை எங்க கண்டு கழிக்கிறோம்னா ஹிருதயத்துல கண்டு கழிக்கிறோம். ஹிருதயம் பிருந்தாவனமா ஆயிடுறது, ஹிருதயமே கோகுலமா ஆயிடுறது. அங்க அழகான பிரேமைங்கிற யமுன பிரவகிக்கிறது. கோவர்தனம்ங்கிற மலை எதுனா, ஒரு பக்தனுடைய ஹிருதயத்துல ஸ்திரமான ஒரு பக்தி பிரகாசிக்கிறதே அதுதான் கோவர்தன மலை. அச்சலமான பக்தி ஹிருதயத்துல ஸ்திதமாயிடுறது.

0: நம்ம சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்களுடைய ஆச்சரியமான நாமாவளி, ஒரு நாளே வரி, ஆனால் பக்தியினுடைய ஆழத்தை, அந்த பக்தியினுடைய சூக்மத்தை இந்த நாலு வரியில் சொல்லிவிட்டார். நிறைய நாம கீர்த்தனம் பண்ண பண்ண, நிறைய கதாசிரவணம் பண்ண பண்ண, பக்தனுடைய சித்தத்தில் இருக்கிற கர்ம வாசனைகள் அழிய அழிய சுத்த பிரேம ஹிருதயத்தில் பிரவகிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த பக்தனுடைய சித்தமே பிருந்தாவனமாக ஆயிடும்.
1: பிருந்தாவனமே உண்மனமே லீலைகள் நடந்திடும் தினம் தினமே.
0: பகவான் காளி நர்த்தனம் பண்ணினா, கோவர்தனோத்தாரணம் பண்ணினா, ராசம் பண்ணினா, வெண்ணை திருடினா அப்படிங்கிற லீலைகள் ஹிஸ்ட்ரி கிடையாது. இது வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஊரை கான்குவர் பண்ணினார், யாரோ ஒருத்தர் ஒரு ஊரை வந்து மெசாக்கர் பண்ணினா அப்படின்னு விட்டா அவளுக்கெல்லாம் அந்த கிரேட்டுன்னு வேற பேர் இன்னைக்கெல்லாம் ஹிஸ்ட்ரியில் அவ பேரெல்லாம் அந்த கிரேட் இந்த கிரேட்னு படிப்பார். இது ஹிஸ்ட்ரி கிடையாது. இன்னைக்கும் லீலைகள் நடக்கிறது. பகவான் இன்னைக்கும் பிருந்தாவனத்தில் மதுராவில் கோகுலத்தில் லீலைகள் பண்ணிட்டு இருக்கான். பரமபக்தாள் தங்களுடைய சித்தத்தை அந்த பாவனா மண்டலத்துக்கு ஒசத்திக்கிற, அந்த பாவனா மண்டலத்துக்கு ஒசத்திக்கிறதே அந்த லீலைகளை நித்தியமும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. தியாகராஜரே ஒரு கீர்த்தனத்தில் அழகாக சொல்கிறார், நடந்து நடந்து போய் பார்க்கறதுக்கு அயோத்திங்கிறது ஒரு ஊர் இல்லை அப்படிங்கிறார். அயோத்திங்கிறது உன் ஹதயத்தில் பார்த்துக்கணும். உத்தம ராமபக்தி நம்ம ஹதயத்தில் பிரகாசிச்சதானால் அந்த ராமபக்தனுடைய ஹிருதயம் தான் அயோத்தி.

ஸ்டேஷன் இல்லை, டிராவல் பண்ணி போய் பார்க்கறதுக்கு. அது ஒரு பாவனா மண்டலம். உத்தம ராமபக்தனுடைய சித்தம் அயோத்தியா தான் இருக்கும். அதனால சித்தத்தை பாவனையால ஒசத்திக்க பார்க்கணும். பாவனையால சுத்த பிரேமையால சித்தத்தை அந்த பாவனா மண்டலத்துக்கு உயர்த்திண்டோமானால் பகவானுடைய நித்திய லீலைகளை சதா தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கலாம். பகவான் லீலை பண்ணிகிட்டே தான் இருக்கான். அதைத்தான் குருநாதர் சொல்றார், லீலைகள் அடைந்திடும் தினம் தினமே குருவின் அருளால் வளர்ந்திடுமே. உத்தம குருநாதருடைய கிருபையால் அந்த பாவங்கள் மெம்மேல வளரும். புங்கானு புங்கமாக ஹிருதயத்தில் பாவங்கள் வளரும். எத்தனைக்கெத்தனை பாவம் பிரகாசிக்கிறதோ அத்தனைக்கெத்தனை பகவானுடைய சௌந்தர்யம், பகவானுடைய லாவண்யம், பகவானுடைய மார்தவம், பகவானுடைய ஆர்ஜவம், பகவானுடைய காருண்யம், பகவானுடைய சௌஷீல்யம், பகவானுடைய சௌலபியம் இவ்வளவையும் அனுபவிக்கலாம். எத்தனைக்கெத்தனை சித்தம் ஒசர்றதோ, சித்தம் நிர்மலமாகறதோ, சித்தத்தில் இருக்கிற சம்சாரம் அழியிறதோ, அத்தனைக்கெத்தனை யதார்த்தமாக உள்ளது உள்ளபடி பகவானும் அனுபவிக்கலாம். அதனாலதான் பகவான் பகவத்கீதையில சொல்றதே, பக்தியாமாம் அபிஜானாதி யாவான்யஸ்சாஸ்மி தத்வதா ததோமாம் தத்வதோ ஜ்ஞாத்வா விஷதே ததனந்தரம். சுத்த பக்தியாலதான் என்ன உள்ளது உள்ளபடி அனுபவிக்க முடியும் அப்படின்னு பகவான் சொல்றான். அத்தகைய பக்தியாலதான் அகண்ட ஜானம் ஏற்படும். அதனாலதான் அப்புறம் பார்க்குற இடமெல்லாம் நீக்கமர பகவத் தரிசனம் ஏற்படுறது இல்லையா? அது எதனாலே அப்படின்னுட்டா, அப்படிப்பட்ட சுத்த பிரேமையால. நூறு

நடச்சி நடச்சி ஜூச்சே அயோத்தியா நகரமும் காணரே. நீ நடந்து போய் பார்க்கறதுக்கு அயோத்திங்கிறது ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் கிடையாது. இது எப்படி மேப் போட்டுட்டு ஒரு ஜிபிஎஸ் போட்டு போய் போனோமானாலும் அயோத்திங்கிற ஏதோ ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை பார்க்கறாமே தவிர, வால்மீகி சொல்லக்கூடிய அயோத்தி, அயோத்தியா நாமநகரி தத்ராசி லோக விஸ்ருத மனுநாமேந்திரேனயாபுரி நிர்மித ஸ்வயோ. அயோத்தி நகரத்தை காண்பிக்கிறார் இல்லையா? சரியூ நதி தீரத்தில் தசரதராஜா ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தார். அங்கே ராமச்சந்திரமூர்த்தி விகரணம் பண்ணிட்டு இருக்கார் சீதையோட. பரதலக்ஷ்மண சத்ருக்னாலாம் ராமருக்கு கைங்கரி பண்ணிட்டு இருக்கா. அயோத்தியா பிரஜைகள்லாம் ராமரிடத்தில் அத்தனை பிரேமையை கொட்டுறா. கௌசல்யாதி மாதாக்கள்லாம் ராமனிடத்தில் அத்தனை வாத்சல்ய பாவத்தோடு இருக்கா. இப்படின்னு எந்த ஒரு அயோத்தி வால்மீகி ராமாயணத்தில் காண்பிக்கப்படுறதோ அந்த அயோத்தி எதுனா ஏதோ ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கே.

அதுல தியாகராஜர் அழகா சொல்றார், இந்த பிரேமை இல்லாதபடி ஞானம் எங்க இருந்து வரும்? அனுராகமு லேனி சுஜானமு ராது. அனுராகம்ங்கிறது பக்தி, பிரேம பக்தி. இந்த பிரேம பக்தி இல்லாதபடி அப்படிப்பட்ட ஞானம் சித்திச்சூடாது. ஆனா இந்த பக்தி எப்படி இருக்குன்னா

0: ಶುಚಿ ವಾರಿಗೆ ತೃಪ್ತೌರೀತಿ ಸಗುಣ ಜ್ಞಾನಮು ಪೈನಿ ಸೌಖ್ಯಮು.
1: தியாகராஜர் சொல்றார், இந்த பக்தி மார்க்கம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னுட்டா, வகவகா புஜியின்சே வாரிக்கு திருப்தௌரீதி. ஒருத்தனுக்கு வந்து நல்ல பசியோட வரான் அப்படின்னுட்டா, அவனுக்கு சுத்தாண்ணத்தை கொடுத்தா கூட அவனுக்கு பசி ஆறிடும், வெறும் சாதத்தை போட்டால் கூட பசி ஆறிடும். ஆனால் அவனுக்கு அலங்கார போஜனம் பண்ணி வச்சா எப்படி ருச்சிகரமாக பசி ஆறுமோ அதைத்தான் வகவகா புஜியின்சே. அவனுக்கு ஒரு கூட்டு வேணும், ஒரு கறி வேணும், ஒரு பிட்டில் வேணும், ஒரு பாயசம் வேணும், ஒரு அப்பளம் வேணும், ஒரு உசிலி வேணும், ஒரு மோர்க்குழம்பு வேணும், இத்தனை விதமாக அவனுக்கு ருச்சிகரமாக பதார்த்தங்களை பண்ணி போட்டுட்டா பசியாடுறதுங்கிறது மட்டும் விஷயம் இல்லை, ருச்சிகரமாக பசியாடுறது அதுதான் ஆச்சரியம். அதுபோல் பக்தி என்ன பண்ணுறதுனா, ஒருத்தனுடைய சம்சார தாபத்தை போக்குறது எப்படி போக்குறதுனா, மனசை ரஞ்சனம் பண்ணி அவன் சம்சார தாபத்தை போக்கி விடுறது, அவனுடைய மனசை ரஞ்சனம் பண்ணி. அதனால தான் பகவான் இவ்வளவு லீலைகளை பண்ணுறான். இத்தனை லீலைகளும் எதுக்குன்னா, பக்தாவை ஆடி பாடி கொண்டாடுறதுக்கு தான். இதை சிந்தனை பண்ணி, இதை பாடி, இதை பேசி அப்புறம் இந்த மயமாவே ஆயிடுவா,

தன் மனஸ்காக அவனையே நினைச்சின்றிருந்தா, தத் ஆலாபாக அவனையே பேசின்றிருந்தா, தத் விஜேஷ்டாக அவனுடைய லீலைகளையே திருப்பி திருப்பி அனுகரணம் பண்ணின்றிருந்தா, என்ன ஆச்சுன்னா ததாத்மிகாக அவனோட இரண்டர கலந்தா அப்படின்னு கோபிகைகளுடைய விருத்தாந்தம் அத்தியாச்சரியமாக சொல்லப்படுறது இந்த இடத்துல. இப்படி ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு அத்தியாச்சரியமாக பாகவதத்தோட தசமஸ்கந்தத்தில் பகவானுடைய அநேக லீலைகளை வர்ணிச்சுண்டு வரார். பகவான் பாலனாக இருந்து கோகுலத்தில் கோகுல பாலனாக என்னென்ன நவநீத சௌரியம் தாமோதர லீலை முதலிய லீலைகள்லாம் பண்ணினானோ இதெல்லாம் வர்ணிச்சுண்டு வரார். பிருந்தாவனத்தில் பகவான் பிரவேசிச்ச, அப்புறம் பிருந்தாவனத்தில் யமுனா நதி தீரத்தில் பகவான் அவ்வளவு கோபால பசங்களோட கோச்சாரணம் முதலிய லீலைகள்லாம் பண்ணுறான். அகாசுரவதம் பண்ணுறான், பகாசு

வதம் பண்றான். பகவான் அந்த குழந்தைகளோட ஆச்சரியமா வனபோஜன லீல பண்றான். பிரம்மாவையே மோகிக்கும்படியா பண்றான். ஒரு வருஷ காலம் அவ்வளவு மாடுகளாகவும் அத்தனை கன்றுகளாகவும் அத்தனை கோபால பசங்களாகவும் கண்ணனே மாறி அவ்வளவு ரூபத்துல கண்ணனே ஒரு வருஷம் பிருந்தாவனத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். பிரம்மாவே மோகிச்சு போறார். இந்த பிருந்தாவனத்துல உன்னுடைய சரணம் வேண்டாம் கண்ணா, உன்னுடைய மாடுகளும் கன்றுகளும் உன்னோட மாடு மேய்க்கக்கூடிய கோபால பசங்களுடைய சரண தூளி படுற ஒரு புல்லாவான எனக்கு பிருந்தாவனத்தில் ஜென்மா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஆச்சரியமாக பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுறார்.

ஊத்துக்காடு வெங்கடகவி ஆச்சரியமா இந்த பிரம்மஸ்துதியில பிரம்மா பிரார்த்தனை பண்ணின்றதையே ஒரு கீர்த்தனமா ஆச்சரியமா பாடியிருக்கார். அதுல சொல்றார், பிருந்தாவனத்துல ஒரு புல்லாவானும் ஜென்மா கூட. ஆனா அவருக்கு சட்டுன்னு மனசு மாறுறது. அனுபல்லவியில

புல்லாயினும் நெடுநாள் இல்லாது. புல்லா இருந்தா கூட ரொம்ப சீக்கிரம் போயிடுமே, ஒரு கல்லா எனக்கு ஒரு ஜென்மா கொடுக்க கூடாதோ, கல்லா இருந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு விட்டா. ஊத்துக்காடு வெங்கடகவி சொல்றார், எப்பவானும் அந்த பக்கம் ராதையோட நீ சஞ்சாரம் பண்ணிட்டு வரத்தே, நான் ஒரு பாறாங்கல்லா இருந்தேன் ஆனால் உனக்கும் ராதைக்கும் என் மேல உட்கார்றதுக்கு இடம் கொடுப்பேனே, ஒரு க்ஷணம் நீயும் ராதையும் என்னிடத்துல அமர்ந்தேளானால் என் ஜென்மா சபலமாயிடுத்து நான் கரையேறிடுவேனே. புலகித முற்றிடும் பவமற்றிடும் என புல்லாய் பேரவி தர வேண்டும். எனக்கு அந்த க்ஷணம் மேனி சிலருக்கும் ஆனந்த பாஷ்பம் வரும், என் சம்சாரம் அழிஞ்சு போயிடும், நான் அந்த க்ஷணமே கரையேறிடுவேனே, எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கப்படாதா அப்படின்னு ஊத்துக்காடு வெங்கடகவி கேட்கிறார். இப்படி ஸ்ரீ சுகாச்சாரியாள் அநேக லீலைகளை சொல்லிட்டு வரத்தே ரொம்ப அத்தியாச்சரியமான ஒரு லீலையை சொல்கிறார். ஒரு நாள் பகவான் மாடுகளையெல்லாம் மேய்ச்சென்று பிருந்தாவனத்துக்கு பிரவேசிக்கிறான், அதுவும் நந்த கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். கோகுலத்திலேருந்து இவர்கள்லாம் குடிபெயர்ந்து நந்த கிராமத்தில் தான் குடியேறினா, இன்றைக்கும் நம்ம பிருந்தாவனம் போனோமானால் நந்த கிராமத்தை தரிசனம் பண்ணலாம். அங்கே தான் நந்தபாபாவோட அரண்மனை, ஒரு சின்ன மலை, அந்த மலைக்கே நந்தீஸ்வர பர்வதம்னு பேர். பரமேஸ்வரனே அந்த பர்வத ரூபத்தில் கண்ணனை தாங்கின்னு இருக்கார் அப்படிங்கிறது பிருந்தாவன மகாத்மியம். அந்த நந்தீஸ்வர பர்வதத்துக்கு மேலே அழகான நந்தபாபாவோட அரண்மனை. கோகுலத்தில் இருக்கிற கோகுலவாசிகள் அவ்வளோ பேரும் எங்களால் கண்ணனை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு அவ்வளோ பேரும் அந்த கிராமத்தை விட்டுட்டு இவாள்லாம் நந்த கிராமத்தில் வந்து குடியேறினா கண்ணனோட கூட. பகவான் அவ்வளவு கோபால பசங்களோட கூட ராஜகோபாலனா மாடு மேய்ச்சிண்டு வர அழகு, மன்னார்குடியில் போய் சேவிக்கலாம் அந்த அழகு, மன்னார்குடியில் அந்த கோலத்தில் தானே நிற்கிறான். ஷியாமம் ஹிரண்ய பரிதிம் வனபால்யபர்கே தாது பிரபல நட வேஷம்.

ஒரு மாட்டு மேல ஒரு கைய போட்டுண்டு இன்னொரு கையால மாடு மேய்க்கிற குச்சியை வச்சுண்டு காலை அழகா வளைச்சு சாச்சுண்டு ராஜகோபாலன் நிக்கக்கூடிய அழக மன்னார்குடியில போய் சேவிக்கலாம். மணி

ஊத்துக்காடு வெங்கடகவி தன்னுடைய பல கீர்த்தனங்களை ராஜகோபாலனுக்கே சமர்ப்பிச்சார். மன்னார்குடியில் போய் ராஜகோபாலனை தரிசனம் பண்ணிட்டு கிருஷ்ணனை நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லவே விடாது. அது சாட்சாத்காரமே தான். தசமஸ்கந்தத்தில் பகவான் எவ்வளவு லீலைகள் பண்ணியிருக்கான்னு சுகர் வர்ணிச்சுட்டு வராரோ அவ்வளவு லீலைகளையும் கோபிலர்ங்கிற ரிஷிக்கு தரிசனம் கொடுத்த க்ஷேத்திரம் மன்னார்குடி க்ஷேத்திரம். பகவானுடைய நவநீத சௌரிய லீலையிலிருந்து பகவானுடைய துவாரகா லீலைகளில் இருக்கிற சமஸ்த லீலைகளும் கிட்டத்தட்ட 32 அவசரங்கள், 32 லீலைகளை தரிசனம் கொடுத்து கடைசியாக இந்த ராஜகோபால ரூபத்தோட அந்த தரிசனம் பூர்த்தியாச்சு. இந்த 32வது அவசரம் தான் இன்னைக்கு மன்னார்குடியில் நம்ம போய் சேவிக்கிற ராஜகோபாலன் கோபிலருங்கிற ரிஷிக்கு இவ்வளவு லீலைகளையும் தரிசனம் கொடுத்த க்ஷேத்திரம் மன்னார்குடி. ஆச்சரியமான க்ஷேத்திரம்.

பகவான் அன்னைக்கு அழகா மாடுகளை மேய்ச்சென்று இந்த கோபாலர்களோட சாயங்கால வேளை கோதூளி தூசரித கோமல குந்தளாகிரம் கோவர்தனோத்தரண கேளி கிருதப்பிரயாசம்னு கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் லீலாசுகர் அனுபவிக்கிறாரே, அந்த மாடு மேய்ச்சென்று சாயங்காலம் பகவான் கோஷ்டத்துக்கு திரும்பக்கூடிய சமயம், இதுக்கு தான் கோதூளி முகூர்த்தம்னு பேர். ரொம்ப சுபமான முகூர்த்தம். சாயங்கால வேளைகளில் அந்த மாடுகள்லாம் மேய்ச்சலை முடிச்சுட்டு கோஷ்டத்துக்கு திரும்புகிற சமயத்தில் அந்த மாடுகளுடைய குளம்படி மண் அப்படி மேலே கிளம்புறது இல்லையா, ரொம்ப உத்தமமான சுப முகூர்த்தம். அந்த கோதூளி முகூர்த்தத்தில் பகவான் அப்படி வரான். பகவான் மேலே அவ்வளவு அந்த மாட்டுக்குளம்படி மண்ணும் படிஞ்சிருக்கு. பகவானுடைய அழகான குழல் கற்றைகளில் அந்த அலகபாரத்தில் அந்த மாடுகன்றுகளுடைய அந்த குளம்படி சிவப்பு மண் வந்து அப்படி படிஞ்சிருக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, பகவானுடைய முகம் கமலம் மாதிரி இருக்கு, தாமர மாதிரி இருக்கு. அதில் அந்த அழகான அந்த குழல் கற்றைகளை பார்த்துட்டா கருவண்டுகள் அந்த தாமரையில் மொக்கிற மாதிரி இருக்கு. அதில் இந்த மாட்டுக்குளம்படி மண் போய் படிஞ்சிருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு வண்டு ஒரு தாமரையில் மகரந்தத்தை சாப்பிட்டு கொடுத்தானால் அந்த மகரந்தம் கொஞ்சம் அந்த வண்டோட மீசையில் ஒட்டின்னு இருக்குமே, அதை போல் பகவானுடைய முகக்கமலத்தில் இருக்கிற மகரந்தத்தை சாப்பிட்டுட்டு அந்த அலகபாரமாகிய வண்டுகள் உடைய மீசையில் அந்த மகரந்தம் ஒட்டின்னு இருக்கோன்னு தோன்றதாம். அதை பார்த்துட்டா பகவான் இன்னைக்கு இந்த ஊருக்குள்ளே பிரவேசிக்கிறதே ஒரு ஆச்சரியத்தை பார்த்தான். ஒரே சம்பிரமமாக இருக்கு. எல்லா ராத்து வாசல்லையும் இழகோலங்கள்லாம் போட்டிருக்கா, மாவளத்தோரணங்கள்லாம் கட்டியிருக்கா, ஊருக்கு மத்தியில் ஒரு பெரிய ஹோம குண்டம் தயாராகின்றிருக்கு, ஏதோ ஒரு பெரிய உற்சவத்துக்கு அந்த ஊரே தயாராகின்றிருக்கு, பல நைவேத்தியங்கள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கா. நந்தா பாபா அங்கே இருக்கக்கூடிய கோபர்களை எல்லாம் பார்த்து ஒரு ஒரு காரியங்களில் ஏவின்றிருக்கார். இது ஆயிடுத்தா, அது ஆயிடுத்தா, அந்த ஏற்பாடு பண்ணிவிட்டியா, சாண்டில்ய ரிஷி வந்துவிட்டாரா, உற்சவத்துக்கு எல்லாம் தயார் ஆயிடுத்தா அப்படின்னு எல்லோரையும் ஏவின்றிருக்கார் பல காரியங்களில். ஏதோ எல்லோருமே ஒரு சம்பிரமத்தில் இருக்கிறத பார்த்துட்டு பகவானுக்கு தோணித்து, உற்சவத்துக்கு காரணம் நான் தானே, எப்போவுமே என்னை சுற்றி தானே உற்சவம் இருக்கும், நியூக்ளியஸ் நான் தானே, எனக்கு தெரியாமல் என்ன இந்த ஊரில் உற்சவம். பகவான் வந்து பக்தாள்கிட்ட அவ்வளோ பொசசிவாக இருப்பான். பகவான் பக்தாள் தன்னை மட்டும் சுற்றின்னு இருக்கணும்னு நினைப்பான். இவா தன்னை விட்டுட்டு வேற ஏதோ காரியத்தில் சம்பிரமாக இருக்காளே, அது என்னது, நான் வந்திருக்கேங்கிறத கூட கவனிக்காதபடி. ஏன்னா தினப்படி சாயங்கால வேளையில் இவன் மாடு மேய்ச்சுட்டு எப்போ வருவானோன்னு காத்துன்னு இருப்பா கோபிகைகள்.

இரையச்சசி கோபிகா கீதத்துல கோபிகைகள் சொல்றா, தினபரீட்சையே அந்த சாயங்கால வேளையில அந்த அழகான குட்டில குந்தள கேசபாரத்தோட சியாமள ரூபத்தோட பட்டு பீதாமரத்தோட வனமாலையோட நீ வேணுகானம் பண்ணிண்டு பலராமன் தோல் மேல கை போட்டுண்டு இத்தனை கோபாலர்களோட கோக்களோட நீ திரும்பி வர காட்சியை பார்க்கறதுக்கு காத்துன்னு இருக்கோமே, கண்கள் பூத்து போறதே அப்படின்னு கோபிகைகள் பாடுறாளே, இன்னைக்கு அதை கூட மறந்துட்டும் ஏதோ ஒரு சம்பிரமத்தில் இவாளாம் ஆழ்ந்திருக்காளே. எல்லாம் தெரிஞ்சவனா இருந்தா கூட தெரியாது.

கதவனை போல கேட்கறான் பகவான். நந்த பாபாவை கூப்பிட்டு கேட்கறான், கச்சதாமே பிதக்கோயம் சம்பிரமோப உபாகதா கிம் பலம் கசியச்சோத்தேஷா கேனவா சாத்தியதே மக. அப்பா, ஏதோ ஒரு பெரிய யஜ்யம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஹோமகுண்டங்கள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கீள், நிறைய சித்திராண்டங்கள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கீள், நிறைய ஏற்பாடுகள் நடக்கிறது, சாண்டில்யர் கர்கர் முதலிய ரிஷிகள்லாம் கூட வந்திருக்கா, எதுக்காக இந்த யஜ்யம் இப்போ பண்ணப்படுறது, எதை உத்தேசித்து பண்ணுறே, எந்த பலனை உத்தேசித்து இந்த யஜ்யம் பண்ணப்படுறது. ஏதத் ப்ரூய மகான் காமோ மக்யம் சுஷ்ரூஷவே பிதகாய நகி கோப்பியம் இசாதூனாம் கிருத்யம் சர்வாத்மனா. சாதுக்கள்கிட்ட ஒளிவு மறைவே கிடையாதேப்பா, நீங்கள் அப்பேற்பட்ட சாதுவாச்சே. மகான்களுடைய காரியத்தில் எந்த ஒளிவு மறைவுமே அவள் வாழ்க்கையில் இருக்காதே, அவள் காரியங்களில் இருக்காதே. இவ்வளவு சம்பிரமமாக ஒரு காரியம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எந்த பலனை உத்தேசித்து பண்ணுறேள், யாரை உத்தேசித்து பண்ணுறேள்? உடனே இந்த இடத்துல நந்தபாபா அழகாக சொல்ல ஆரம்பித்தா, கண்ணா உன்னிடத்துல மறைக்கிறதுக்கு என்னடா குழந்தை இருக்குது? இது ஒரு 7 வயசு குழந்தை. நம்மத்துல எல்லாம் ஒரு பெரிய காரியம் நடக்கிறது, ஒரு 7 வயசு குழந்தை நம்ம கிட்ட வந்து அரிக்கிறது, எதுக்கு இது பண்ற, எதுக்கு இது பண்ற அப்படின்னு அரிக்கிறது. வாய மூடுற, பேசாம வேலையை பார், எங்கேயாவது போய் விளையாடின்ற, பெரியவாளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது, வீட்டுல வேலை நடக்கிறதோ இல்லையோ அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். ஆனா இந்த 7 வயசு குழந்தை சொல்லித்துனா, ஊ கேட்டுதுனா ஊரே ஸ்ரத்தையா பதில் சொல்லும். ஏன்னா கண்ணன் முகம் வாடித்துனா அவளால் தாங்க முடியாது, அதுக்காக எதை வேணாலும் அவள் தாங்கிப்பான். அதனால இந்த இடத்துல சொல்றார், பர்ஜன்யோ பகவான் இந்திரோ மேகா தஸ்யாத்மூர்த்தயா தேவி வர்ஷந்தி பூதா நாம் பிரீணனம் ஜீவனம் பயா. குழந்தை எல்லா வருஷமும் நடந்துட்டு தான் இருக்கு, அதே போலதான் இந்த வருஷமும் நடக்கிறது, போன வருஷமும் நடந்தது, நீ பேசாம பார்த்துட்டு இருந்த, இப்ப கொஞ்சம் பெரியவனா போயிட்டேன் இல்லையா, கேள்வி கேட்கிற. இது இந்திரனை குறிச்சு பண்ற யஜ்யம். பகவான் இந்திரன் தான் நமக்கு பார்த்து பார்த்து மழையை கொடுக்கிறார், அவர் தான் மேகங்கள் அனுப்புறார், அவர் கட்டுப்பாட்டில் தான் மேகங்கள்லாம் இருக்கு. மேகங்கள் வந்து கொட்டினாதான் மழை, மழை கொட்டினாதான் யமுனையில் ஜலம், யமுனையில் ஜலம் வந்தால் தான் நமக்கு வந்து விவசாயம் பண்ண முடியும், மாடுகளுக்கு ஜலம் இருக்கும், மாடுகள் மேயறதுக்கு புல்வெளிகள்லாம் வேணுமானால் அதுக்கு ஜலம் வேணும். அது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு பயிர்கள்லாம் வேணுமானால், அரிசி வேணுமானால் பயிர்கள் வளரணும், அதுக்கும் ஜலம் வேணும். ஜலம்ங்கிறது இன்றியமையாதது, அதை பகவான் இந்திரன் தான் கொடுக்கிறார், அவர் பிரீத்திக்காக இந்த யஜ்யம். உடனே பகவான் பார்த்தான், இந்த இடத்துல சுகர் அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்றார், இந்திராய மன்யும் ஜனயந்து பிதரம் பிராக கேசவ. பகவானுக்கு இந்திரனுக்கு பண்ண வேண்டிய யஜ்யத்தை தடுக்கிறது இங்க புத்தி இல்லை, பகவானுடைய எண்ணம் இல்லை. ஆனால் பகவானுக்கு என்ன தோன்றுறதுன்னா, கொஞ்சம் இந்திரனுக்கு கர்வம் தலைக்கு மேலே போயெடுத்து அதை கொஞ்சம் குட்டி வைக்கணும்னு தோணித்தான் பகவானுக்கு. இந்த யஜ்யத்தை ஏற்படுத்தினவனே பகவான் தான், யஜ்ஞநாராயணனே பகவான் தான், சர்வ யஜ்ஞங்களும் அவனோட ஸ்வரூபம் தான். இப்போ இந்திரனுக்கு பண்ணுற யஜ்யத்தை தடுக்கிறது பகவானுடைய எண்ணம் இல்லை, ஆனால் இந்திரனுக்கு கொஞ்சம் கர்வம் தலை தூக்கி எடுத்து அந்த கர்வத்தை கொஞ்சம் குட்டி வைப்போம்னு பகவான் நினைச்சான். அந்த கர்வத்தை குட்டி வைக்கணும்னா அவன் முதல்ல என்ன பண்ணணும்னா, அவனை கொஞ்சம் திருகி விடணும். அவனை நன்னா திருகி விட்டோம்னா அவன் கோபத்தில் குதி குதின்னு குதிப்பான், அப்போ ஓங்கி ஒரு குட்டி குட்டி உனக்கும் ஈஸ்வரன் நான் தாங்கிறத புரிய வைக்கணும். அதனால இந்திராய மன்யும் ஜனயன், இந்திரனுக்கு கோபத்தை வரவழைக்கிறதுக்காகவே பகவான் இப்படி பேச ஆரம்பிச்சான். அப்பா நீங்க என்ன சொல்றேள், இந்திரனா மழையை கொடுக்கறான்? கர்மணா ஜாயதே ஜந்து கர்மணே சுகம் துக்கம் பயம் க்ஷேமம் கர்மணைவாபிபத்யதே அஸ்தி சேதீஸ்வர கஷ்டித் பலரூபன் பலரூபியன்ய கர்மணய கர்த்தாரம்பஜதே சோபி நஹ்ய கர்த்துஹு பிரபுர்.

ಪದ್ಯತೆ ಸುಖಂ ದುಃಖಂ ಭಯಂ ಕ್ಷೇಮಂ ಕರ್ಮ ನೈವಾಭಿಪದ್ಯತೆ. அப்பா, ஒரு ஜீவன் பிறக்கிறது கர்மால, அந்த ஜீவனுடைய வாழ்க்கை நடக்கிறது கர்மாவால், அந்த ஜீவன் கடைசியில் பரியவசானத்தை அடையிறது கர்மாவால், சுகமோ துக்கமோ பயமோ க்ஷேமமோ எல்லாம் அவனுடைய கர்மாபடி அவன் இடத்துல வருது. ஒருத்த சௌக்கியமாக இருக்கிறதுக்கும் கர்மா தான் காரணம், துக்கப்படுறதுக்கும் கர்மா தான் காரணம். அவனுடைய சுகம் துக்கம் பயம் துக்கம் லாபம் இல்லையா அலாபம் எதா தான் இருக்கட்டும், அத்தனைக்கும் கர்மா தான் காரணம். எதுக்கு போய் இந்திரனுக்கு போய் பூஜை பண்ணிட்டு இருக்கள்? நம்ம சௌக்கியமாக இருக்கணுங்கிற ஒரு சௌக்கிய காலம் இருந்ததுன்னா மழை கொட்ட போகிறது, நமக்கு சௌக்கிய காலம் இல்லைன்னா மழை கொட்டாது. அவாவா கர்மா அதுக்கு பிரதானமான காரணமாக இருக்க, இதுக்கு எதுக்கு இந்திரனை போய் கொண்டாடின்னு இருக்கள்? ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்கோ. இப்போ புண்ணியம் பண்ணினவன் தலையில் ஈஸ்வரனே நினச்சா கூட பாப்பத்தை கட்ட முடியாது, பாபம் பண்ணினவன் தலையில் ஈஸ்வரனே நினச்சா

கூட புண்ணியத்தை கட்டி விட முடியாது. இந்த லாவை உண்டு பண்ணின ஈஸ்வரனே இஸ் பவுண்ட் பை இட். பகவானே நினைச்சா கூட இப்ப பாப்பம் பண்ணினவன் தலையில கொண்டு சுகத்தை கட்டி விட முடியாது, புண்ணியம் பண்ணின தலையில கொண்டு தலையில கொண்டு துக்கத்தை கட்டி விட முடியாது. ஈஸ்வரன் இந்த விதியை உண்டு பண்ணினவனா இருந்தாலும் ஈஸ்வரனே இந்த விதிக்கு கட்டுப்படுறான். இதுல இந்திரனுக்கு அவன் மழையை கொடுக்க வேண்டிய டயத்துல மழையை கொடுக்கறான். நமக்கு எப்ப மழை வரணும்னு இருக்கோ அப்ப மழை வரப்போறது. அதனால பலத்தை பலனை இந்த கர்மாவுக்கு பலனை கொடுக்கற ஈஸ்வரனை சேவிக்கணுமே தவிர அதை பட்டுவாடா பண்ற இந்திரனுக்கு இப்ப எதுக்கு பூஜை? ஒரு ட்ரெஷரி ஆபீசர்ல ட்ரெஷரி ஆபீசர் சேலரி ரிலீஸ் பண்றார் அப்படின்னு விட்டா சேலரி ரிலீஸ் பண்ணுன்னு ஆர்டர் எம்டி கிட்ட இருந்து வந்தாதான் சேலரி ரிலீஸ் பண்ணுவார். இதுக்கு ட்ரெஷரி ஆபீசர் போய் சரணாகதி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வேணும்னா எம்டி காலில் போய் விழலாம், கொஞ்சம் சீக்கிரமே சேலரி ரிலீஸ் பண்ணுங்கன்னு. ஆர்டர் வந்ததுன்னா சேலரி ரிலீஸ் பண்ற இவனுக்கு எதுக்கு இப்ப பூஜை பண்ணணும்னு கேட்கறான் பகவான். ஈஸ்வர ஆக்ஞை இருந்ததுன்னா இந்திரன் மழையை கொட்டணும். இந்திரனா ஒன்றும் தன் டிஸ்கிரிஷன்ல மழையை கொடுத்துட முடியாது அப்படிங்கறத எவனுக்கு கட்டுப்பட்டு இவ்வளவோ நடக்கிறதோ அந்த ஈஸ்வரன் அல்லவோ சர்வ காரணம் அப்படின்னு நீங்க சொல்றது யாருன்னா அந்த ஈஸ்வரனை தான் சொல்றாங்க. எனக்கு ஒண்ணு தோன்றதுப்பா, பேசாம ஒண்ணு பண்ணலாம். நமக்கு இவ்வளவு க்ஷேமங்களையும் பிரத்யக்ஷமா பண்றது எதுன்னா கோவர்தனம்ங்கிற இந்த மலை தான் பண்றது. இதுதான் மேகங்களை தடுக்கிறது, மழையை கொட்டுறது. இந்த கோவர்தனத்திலிருந்து கொட்டக்கூடிய அருவிகள்னா யமுனையில ஜலமாவது. இந்த கோவர்தன மலையில் இருக்கிற புல்வெளிகளில் மேய்ஞ்சுதான் மாடு கன்றுகள் பசியாத்திக்கிறது. இந்த கோவர்தனம் தான் அந்நிய தேசத்திலேருந்து நம்ம தேசத்துக்குள்ள புகுந்து நம்ம மாடு கன்றுகளை தூக்கிட்டு போயிடாதபடி நமக்கு ரட்சகமாக இருக்குது. எந்த ரீதியில் பார்த்தாலும் கோவர்தனம் தான் பிரத்யக்ஷ உபகாரம் பண்ணுறது. அதனால் பூஜை பண்ணுறதா இருந்தால் இந்திரனுக்கு பண்ணுற பூஜையை இந்த கோவர்தனத்துக்கு பண்ணுங்கோ. ஹந்த யமத்ரிரபலா ஹரிதாசவர்யோ வேணுகீதத்துல தசமஸ்கந்தத்துல கோபிகைகள்லாம் இந்த கோவர்தன மலையை பார்த்து சொல்றா இது வெறும் மலை இல்லை, இவன் பரம பாகவதன்கிற. ஏன்னா கோவர்தன மலையில் எந்த எவ்வளோ புல்வெளிகள் முளைச்சிருக்கோ அதெல்லாம் கோவர்தன பாகவதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ரோமாஞ்சனம். கோவர்தனத்தில் அருவி கொட்டுறதே அது வெறும் அருவி இல்லை, அந்த கோவர்தன பாகவதற்கு கண்கள்லேருந்து வரக்கூடிய ஆனந்த பாஷ்பம் கிருஷ்ணபக்தியால். கோவர்தனத்துக்கு மத்தியில் ஒரு மலை குகை இருக்குது, அந்த குகைக்குள்ளே தான் போய் ராதா கிருஷ்ணால் அடிக்கடி லீலை பண்ணுறா. அது எதுனா அவருடைய ஹிருதயம். எந்த ரீதியில் பார்த்துட்டாலும் சர்வபாவத் பாகவத லட்சணங்களும் கோவர்தனத்துக்கிட்டக்க பொருந்தி இருக்கிறதுனால இது சாமானிய மலை கிடையாது, இது பரம பாகவதன் அப்படின்னு கோபிகைகள்லாம் கொண்டாடுறா. அதை ஆமோதனம் பண்ணுறது போல பகவான் சொல்கிறான், இந்த பூஜையை கோவர்தனத்துக்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லவே இந்த இந்திர யாகத்துக்கு என்னென்ன சாமக்ரிலாம் சேகரம் பண்ணி வச்சுருந்தாலோ, என்னென்ன நைவேத்தியங்கள்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தாலோ அதெல்லாம் ஒரு வண்டியில் கட்டிட்டு இவ்வளோ கோப கோபிகைகளும் இந்த 7 வயசு வாண்டு சொல்லி தூங்குற ஒரு காரணத்துக்காக அத்தனை பேரும் கோவர்தனத்தோட மலையடிவாரத்தில் போய் ஆச்சரியமாக கோவர்தன மலை பாறை உண்டு. அங்கே அந்த பாறைக்கே அபிஷேகங்கள் பண்ணி ஆராதனங்கள் பண்ணி இவ்வளவு நைவேத்தியங்களையும் சமர்ப்பித்து

ಯವಸಂ ಜಗವಾಂ ದತ್ವಾಗಿರಯೇ ದಿಯತಾಂಬಲಿ. இதை எப்படி பண்ணணுங்கிற பூஜா விதியை கிருஷ்ணனே உபதேசம் பண்ணியிருந்தான். இப்படி அபிஷேகங்கள் ஆராதனங்கள்லாம் கோவர்தனத்துக்கே பண்ணி இவ்வளவு நைவேத்தியங்களையும் கோவர்தனத்துக்கே சமர்ப்பித்து அங்கே தீபாராதனைகள்லாம் பண்ணி அங்கே இருக்கிற சாதுக்களுக்கும் அங்கே இருக்கிற பசுக்களுக்கும் இவ்வளவு நைவேத்தியங்களையும் விதரணம் பண்ணி அந்த கோவர்தனத்தை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வாரானோம். இது என்னுடைய மதம், இது நாம் பண்ணியிருக்கிற பூஜா விதி அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னான். எந்த நாளில் கிருஷ்ணன் சொன்னானோ அன்னியிலிருந்து இன்னி பரியந்தம் பிருந்தாவனம் போகக்கூடிய அவ்வளவு பக்தாலுமே கோவர்தன யாத்திரைன்னு ஒரு நாள் ஸ்பெசிஃபிக்காக கோவர்தனம் போய் இந்த பத்ததி இப்படி தான் கோவர்தனத்தை ஆராதனை பண்ணிட்டு வருவா. இதே மாதிரி சித்திராண்டங்கள்லாம் பண்ணிட்டு போய் கோவர்தன சிலா அங்கே இருக்கிற அந்த கோவர்தன பாறைக்கே அபிஷேகங்கள் பண்ணி கிருஷ்ணனா அலங்காரம் பண்ணி இவ்வளவு நைவேத்தியங்களையும் சமர்ப்பிச்சுட்டு எல்லாம் கீர்த்தனம் பண்ணிட்டு

இவ்வளவு கோப கோபிகைகளும் ஊருக்கு வந்து சேர்ந்தா. இந்திரன் எப்பவுமே தனக்கு வரக்கூடிய அவிர்பாகங்கள்லாம் வந்துடுத்தான தேவர்களை விசாரிச்சா தேவாள்லாம் இந்திரன் இடத்துல போய் சொன்னா, சுவாமின்னு எல்லா ஊர்கள்ல இருந்து வர வேண்டிய அவிர்பாகங்கள் வந்துடுத்து, பிருந்தாவனத்துல இருந்து வர வேண்டிய அவிர்பாகம் உங்களுக்கு வரவே இல்லை. உடனே இந்திரன் கேட்கறான், எந்த தைரியத்துல இந்த யஜ்யத்தை பண்ணாமல் அவ நிறுத்தினா அப்படின்னு சொல்றதே. அந்த தேவர்கள்லாம் சொன்னா, அந்த ஊர்ல தானே கிருஷ்ணன் அவதாரம் பண்ணியிருக்கான், அந்த கிருஷ்ணன் சொன்னா உங்களுக்கு பண்ண வேண்டிய பூஜையை அந்த கோவர்தன மலைக்கு பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டான். அவன் பேச்சை கேட்டு அத்தனை பேரும் கோவர்தன பூஜை பண்ணி முடிச்சுட்டான். அதனால உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹவிர்பாகத்தை கொடுக்கலன்னு சொன்ன உடனே இந்திரனுக்கு ஒரு பெரிய கோபம் வந்தது. அப்ப இந்த சமயத்துல இந்திரன் என்ன பண்றான் அப்படின்னுட்டா, பிரளய கால மேகங்களை ஏவி விடுறான். அதுக்கு முன்னாடி இந்திரன் என்ன பண்றான்னா, கண்ணனை பலவிதமா ஏசறான்,

இந்த இடத்துல சொல்றான், எந்த ஒரு அவளுக்கு வந்து அவளுக்கு செல்வ செழிப்பு அவ்வளவு இருக்கிறதுனால அதுல வந்த கர்வமா என்ன என்னமா இவ அவகேளனம் பண்ணினா, அந்த கிருஷ்ணன்கிற ஒரு வாயாடி பயலோட பேச்ச கேட்டுண்டு அப்படிங்கிறான். கிருஷ்ணன் பகவான்கிறது மறந்து போயிடுச்சு, கிருஷ்ணன் பகவான்கிறது மறந்து போயிடுத்து. இந்த இடத்துல பலவிதமாக பேசுறான். கிருஷ்ணம் மர்த்தியம் உபாசிரத்தியே சக்ருஹு தேவகேளனம், கிருஷ்ணங்கிற ஒரு மனுஷியனை ஆசிரயிச்சு என்ன அவமரியாதை பண்றாளா, இப்ப என்ன பண்றேன் பார், அந்த கோகுலத்தை மூழ்கடிக்கிறேன் பார் அப்படின்னு பிரளய கால மேகங்கள் அனுப்புறா. பிரளய காலத்துல எந்த மேகங்கள் வந்து மழை கொட்டி இந்த உலகமே மூழ்கி போகுமோ அப்படிப்பட்ட பிரளய மேகங்களை அனுப்புறான். ஸ்தூலா ஸ்தூலா வருஷதாரா முன் சத்வபிரேஷ்வ

ஒரு தேர் இல்ல இருக்கக்கூடிய தேர் சக்கரத்தோட அச்சு எவ்வளவு பெருசு இருக்குமோ அவ்வளோ பெரிய மழை துளிகள் கீழே விழருச்சு. ஊரே மூழ்கி போறது, பூமியே தெரியல. மாடுகன்றுகள் கோஷ்டங்கள்லாம் அடிச்சுட்டு போறச்சு. கோப கோபிகைகள்லாம் அந்த குளிர் மழையில நடுங்கறா. பகவான் என்ன பண்றான், கோவர்தனத்துல ஒரு இடத்துல அப்படியே மலையடிவாரத்துல உட்காண்டி வாழலாம், என்னதான் பண்றான்னு பாக்கிறான். இவ்வளவு ஆபத்துகள் வரக்கூடிய சமயத்துல கூட அவ்வளவு ஜனங்களும் போய் கண்ணன் இடத்துல கை குவிச்சுண்டு கோவிந்தம் சரணம் யயோ. இந்த கோப கோபிகைகளுடைய பக்தியை பார்த்தேல. ஒரு 7 வயசு பையன் சொல்றாங்கிறதுனால இந்திரனுக்கு பண்ற யஜ்யத்தையும் நிறுத்தரா. ஆனா இந்த 7 வயசு பையனா நம்மளை காப்பாத்த போறானும் நினைக்கல. இவ்வளவு பெரிய ஆபத்து வரத்தை கூட பகவான் இடத்துல போய் கை குவிச்சுண்டு கோவிந்தா ரக்ஷிங்கரா. பகவான் பாக்கறான் என் ஜனங்கள் எப்படி இருக்கா பார்த்தியா. தஸ்மான் மச்சரணம் கோட்டம் மன்னாதம் மத் பரிகிரகம் கோபாயே ஸ்வாத்மயோகேன சோயம் மே வ்ரதாகிதா.

இவர்களுடைய பக்தியை பார்க்கறதே இந்த கோவர்தன மலையினுடைய வெயிட்டு வெயிட்டாவே தெரியலையாம். இவ்வளவுண்டு பையன் இவ்வளோ பெரிய மலையை எப்படி தூக்கினான்னு எல்லாரும் கேட்பா. இத்தனை பக்தாலும் அவனோட ஹிருதயத்தில் இருக்கா. அவளுடைய பக்தி புஷ்டியோட கூட பகவானோட ஹிருதயத்தில் இருக்கா. அந்த புஷ்டியோட கூட பகவான் பெருத்து போயிட்டானான். இத்தனை பக்தாலும் அவனுடைய ஹிருதயத்தில் இருக்க அவளோட பக்தி புஷ்டியும் சேர்ந்து பகவான் என்ன ஆயிட்டானா, இப்போ ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறான், அதில் இந்த மலையுடைய வெயிட்டு ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுத்தான். அதனால் பகவான் எப்படி அந்த மலையை தூக்கினான் அப்படின்னு விட்டா, இந்த காளான்னு ஒன்று முளைக்கும் மழைக்காலத்தில் ரோட்டோரமாக, குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறத அதை கையில் எடுத்து அப்படி சோழ்ட்டின்னு விளையாடிட்டு போகுமே, அதை போல இந்த கோவர்தன மலையை தூக்கிட்டான். இத்யுக் பைகேன ஹஸ்தேன கிருத்வா கோவர்தனாச்சரம் ததாரலீலய கிருஷ்ணக சத்ரா கமிவ பாலக. நம்ம சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி ஆச்சரியமா கேட்கிறார், இதென்ன பழமா இல்ல ஒரு இலையா இல்ல ஒரு மயில் பீலியா இப்படி சட்டுன்னு தூக்கிட்டியே?

இது என்ன பழமா இலையா மயில் பீலியா, இது என்ன சட்டுன்னு தூக்கிட்டே அப்படின்னு விட்டா. இது ஒன்றும் மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, இது ஏதோ அஷ்டமா சித்தியில் ஒரு சித்தின்னு சொல்வா, அதுவும் இல்லை. இந்த பக்தாளுடைய பக்தி விசேஷத்தை பார்க்கறதே பகவானுக்கு சட்டுன்னு உள்ளேருந்து ஒரு பாவம் வருச்சு. அந்த பாவம் வரக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணுறோம்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு ஜனங்கள் அவ வாக்கால் கிருஷ்ணனை தோஷம் சொல்கிறே சொல்லலைங்கிறது இருக்கட்டும், சித்தத்தாளோட கூட கண்ணன் இடத்துல அவளுக்கு ஒரு தோஷம் தெரியலை. வாக்கால் வந்து இந்த பையன் இப்படி பண்ணிவிட்டான் பார்த்தியா, இந்த 7 வயசு குழந்தை சொன்னதை கேட்டுதானே நமக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்து கொடுத்தோம் அப்படின்னு வாக்கால் சொல்லலைங்கிறது இருக்கட்டும், சித்தத்தில் கூட அவளுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரலை. அதுதான் தன்மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாக. அவளுடைய காயம், அவளுடைய வாக்கு, அவளுடைய மனசு, அது அத்தனையும் கிருஷ்ணமயமாக இருக்கு. ஏதாவது ஒரு காரியம் கண்ணன் சொன்னால் அதை பண்ணணும். ஒரு காலத்தில் ஆபத்து வந்ததுன்னா அது அவன் இஷ்டம், அவன் பார்த்துப்பான். சங்கல்போ யதா ததா குருஷ்வ அப்படின்னு இருக்காளே, இவாளை என்ன சொல்கிறது, இவாளை என்ன சொல்கிறது? 700 ஸ்லோகங்களில் இவ்வளவு யோகத்தையும் சொல்லிட்டு போயிட்டு கடைசியில் கீதையில் இல்லையா, மாம் ஏகம் சரணம் ரஜ ஹம் துவா சர்வ பாபேபியோ மோட்சயிஷ்யாமி மாஷுஜகான்னு சரணாகத்தியை ரொம்ப பயந்துண்டு பயந்துண்டு சொன்னான் அர்ஜுனனுக்கு. ஏன்னா இவன் புரிஞ்சுப்பானா, இவ்வளவு யோகத்தையும் உபதேசம் பண்ணிட்டு கடைசியில் என் சரணத்தில் விடு விழு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேனே, இவனுக்கு புரியுமான்னு நினச்சிண்டு பகவான் கடைசியில் ஆனாலும் சொல்லாமல் இருக்கப்படாதே அப்படின்னு பயந்துண்டு சொல்ல, இங்கே இவாளுக்கு எந்த உபதேசமும் பண்ணப்படலை. இவா சித்தம் கிருஷ்ணமயமாக இருக்கு, தனக்குன்னு ஒரு யோஜனை அவளுக்கு கிடையவே கிடையாது. இதுதானே சரணாகதி. இதை இங்கே பார்க்குறோமே, இந்த பாவத்தில் பகவான் தன்னறியாமல் கோவர்தனத்தை தூக்கினான். அவ்வளவு கோபர்களையும் அவ்வளவு கோக்களையும் அவ்வளவு கோபிகைகளையும் ரொம்ப ஆச்சரியமாக எல்லோரும் இங்கே வாங்குவோம், எல்லாருக்கும் இடம் இருக்குது அப்படின்னு கூப்பிடுறானா. நாராயணத்தில் பட்டத்ரி இந்த விஷயத்தை அழகாக சொல்கிறார்.

என்ன பண்றான் அப்படின்னு ஒரு கையால கோவர்தனத்தை தூக்கிண்டே அவனிடத்துல ஒரு சில மாடுகள்லாம் வந்து ஒராயர்தான், ஒரு கையால அந்த மாடுகளுக்கு சொரிஞ்சு கொடுத்துட்டு வேற இருக்கானா. ஏகஹஸ்தேனகண்டூயதி, இப்படி அவ்வளோ பெரிய ரஞ்சனம் பண்ணிட்டு ஒரு வாரம் பகவான் பண்ணினது தான் முதல் சப்தாகம். ஒரு வாரம் கோவர்தனத்துக்கு அடியில் இவ்வளோ பேரும் சௌக்கியமாக கிருஷ்ணச்சரண சாயையில் நின்றுட்டு இருந்தா பகவான் கோவர்தனத்தை எப்படி தூக்கிட்டு இருக்கானா, ஒரு நிருத்தியம் பண்ணிட்டு தூக்கிட்டு இருக்கானா. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் மனசில் ஒரு கவலை, கண்ணன் நமக்காக ரொம்ப சிரமப்பட்டு மலையை தூக்கிட்டு நம்மளை காப்பாற்றுறானோன்னு, அந்த சிரமம் கூட அவளுக்கு இருக்கப்படாதுங்கிறதுனால தான் மலையை தூக்கிட்டு ஒரு நிருத்தியம் வேறு பண்ணிட்டு இருக்கானா. ஏன்னா நான் ரொம்ப அசாதாரணமாக இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இவாள்லாம் சௌக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக மலையை தன்னுடைய பூர்வஸ்தானத்தில் வச்சான். என்ன ஆச்சு அப்படின்னு விட்டா, இந்திரன் ஓடோடி வரான், ஓடோ

ஈஸ்வரம் குரும் ஆத்மானம் பாமகம் சரணங்கதா. ஈஸ்வரனாகவும் இல்லையா குருவாகவும் எல்லோருக்குள்ளேயே ஆத்மாவாகவும் இருக்கிற ஒன்ன சரணாகதி பண்ணுறேன்னு இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்ண, உடனே காமதேனு வந்துவிட்டாளா அந்த இடத்துக்கு. காமதேனு வந்து சொல்கிறா, இத்தனை நாள் இந்த இந்திரன் எனக்கு நாதனாக இருந்தான், இனிமேல் இந்த இந்திரன் எனக்கு நாதன் இல்லை, எப்போ என்னுடைய குலமான கோகுலத்தையே அழிக்க பார்த்தானோ இனிமேல் நீ தான் எனக்கு நாதன் அப்படின்னு இந்த இடத்துல கோவிந்தா அப்படின்னு சுரபி கண்ணனுக்கு ஒரு நாமம் சூட்டரா. சுரபியினுடைய திவ்யமான க்ஷீரத்தால பாலாலையும் ஐராவதத்தோட தும்பிக்கையால ஆகாச கங்கையை கொண்டும் இந்திரன் ஆச்சரியமா இங்க ஒரு பட்டாபிஷேகம் பண்றான். ராமாவதாரத்துல கூட கடைசியில தான் பட்டாபிஷேகம், கிருஷ்ணாவதாரத்துல அவதாரத்துக்கு மத்தியிலேயே, அதுவும் பாலக்ரீடைகள்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கைசோர பிராயத்திலேயே பகவானுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் நடக்கிறது. இந்திர சுரட்சி விசாகம்.

పురుణారదాదయో గంధర్వ విద్యాధర సిద్ధచరణ జగుద్యశో లోకమలాపహం హరే సుర சன்னன்றுதுர்முதான்வித. அஷ்டாதச வாத்தியங்கள் முழங்க தும்புரு நாரதர் முதலிய ரிஷிகள்லாம் கானம் பண்ண, இங்கே ஆச்சரியமா தேவ யக்ஷ கிண்ணற கந்தர்வாள்லாம் புஷ்ப விருஷம் பண்ண, தேவதுந்துமி முழங்க, கோவிந்த கோவிந்த கோவிந்த கோவிந்தங்கிற கோவிந்த நாமம் முழங்கிறது. கோவிந்த நாமத்தால ஆச்சரியமா இந்த இடத்துல பட்டாபிஷேகம் அத்தியாச்சரியமா இந்த இடத்துல நடக்கிறது.

இப்படி ஆச்சரியமாக கோவிந்த பட்டாபிஷேக வைபவம் பூர்த்தியாகி பகவான் கோவிந்தன்னா பசுபத்தின்னு அர்த்தம், கோனா பசு, பசுனா ஜீவன், கோவிந்தன்னா அத்தனை ஜீவன்களையும் தன்னுடைய நாம கீர்த்தனத்தாலே உத்தாரணம் பண்ணுற பசுபத்தின்னு அர்த்தம். இப்படி கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி பகவான் கோவிந்தனாக விரஜராஜ நந்தனாக எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணின்றிருக்கான் அப்படிங்கிற ஆச்சரியமான இந்த வைபவத்தை நமக்கு இன்னைக்கு ஸ்மரிக்கிற பாக்கியம் சத்குருநாதாளோட கிருபையால் கிடைச்சது.

நேர்களிதுவரை கோவிந்த பட்டாபிஷேகம் இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தினார் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

நாளை இடம்பெறவிருக்கும் இசை நிகழ்ச்சிகள். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி விக்ரம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எம் விஜய் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

எஃப்எம் கோல்டு அலைவரிசையில். நாளை பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் டாக்டர் எஸ் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி அரவிந்தன் அவர்கள் மிருதங்கம். இசை நிகழ்ச்சிகளை கேட்டு இன்புறுங்கள் நேயர்களே.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் உன்னை தேடி வருவேன் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருப்பது SP பாலசுப்ரமணியம், S ஜானகி குரல்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
1: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் வெள்ளை ரோஜா திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

நிறைவாக நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் கேட்போம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.3°C, இயல்புக்கு 1.2°C குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 26.1°C, இயல்புக்கு 0.2°C கூடுதல். பெய்த மழை அளவு 26 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 96%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 32.7°C, இயல்புக்கு 1.9°C குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 26°C, இயல்புக்கு 0.5°C கூடுதல். பெய்த மழை அளவு 35.8 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 91%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 35°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் பருத்தி விதையிலிருந்து ஆடை வரை. எழுதி வழங்கியவர் வி திவ்யபாரதி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சா வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு தேசிய கண் தான இருவார அனுசரிப்பு சிற்றுரை. 7:45 நகர்பலத்தில் சென்னைக்கு அருகே அழகிய அருவிகள் எஸ் கவிதா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு திரைகானம். 8:30 இலக்கிய பேருரை திருநாவுக்கரசர். நிகழ்த்தியுள்ளவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி விக்ரம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். எம் விஜய் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மாற்றுத்திறனாளிகள் தன்னிறைவு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி உடற்தகுதி பயிற்சியாளர் அனுபமா கோபால் அவர்களுடன் நீர்முகம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாபதி. 2 பகுதி. 2:15 திரைகானம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி.

0: பகவத்கீதையின் சாராம்சம் பிரியா ஸ்ரீராம் அவர்களின் உரை இடம்பெறும். 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரைகாணம், 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ மோகன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் திருவிலங்குகள் பராமரிப்பு. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாளன் அவர்களின் உரை. வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள். 8:05, 9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம். இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம். 10:00 காற்றோடு கலந்திடவா. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் காலை 3:10 நேராகம் நிகழ்ச்சியில் ரஷித்கான் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:10 பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் மேல்சானாங் குப்பம் எம்ஜிஎம் சரவணன் அவர்கள் நாகசரை இசை. வேலூர் எஸ்எம்எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 11:00 என்றும் நினைவில் சவுகார் ஜானகி. திரைப்பட நடிகை சவுகார் ஜானகிக்கு அஞ்சலி. நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Aparajita Nair. External Affairs Minister Dr. S. Jayashankar called on Russian President Vladimir Putin at Kremlin today. The meeting focused on bilateral trade, economic cooperation and upcoming high-level summits. Indian Ambassador to Russia Vinay Kumar and Joint Secretary ERS Mayank Singh were also part of the delegation. During the meeting, Dr. S. Jayashankar highlighted the strong and growing India-Russia partnership, particularly in economic cooperation, trade and energy. He conveyed Prime Minister Narendra Modi's greetings and handed over Prime Minister Modi's personal message to Mr. Putin. Dr. Jayashankar described the outcome of the Intergovernmental Commission meeting as positive.
2: Our economic cooperation, trade, energy, fertilizers, nuclear, other dimensions as well. Overall, I think our economic cooperation has grown very significantly. Prime Minister Modi looks forward to meeting you at the SCO summit, then welcoming you in India for the BRICS summit, and in due course, as per your mutual convenience, having the annual summit. So we have a very strong picture of cooperation to present.
1: The External Affairs Minister conveyed to Mr. Putin that Prime Minister Modi looks forward to meeting him at the SCO summit and to welcoming him to India for the BRICS summit. Speaking during a meeting, Russian President Putin offered to increase fertilizer supplies to India, saying Moscow is taking steps to support Indian farmers and the country's agricultural sector. He also highlighted the growth in trade between Russia and India this year. National Security Advisor Ajit Doval arrived in Beijing on a two-day visit to China. He will take part in the 25th round of special representative talks between the two countries on the boundary issue with his Chinese counterpart and Foreign Minister Wang Yi scheduled tomorrow. Announcing the special representative talks at a media briefing today, Chinese Foreign Ministry spokesperson Lin Jia said Mr. Doval and Mr. Wang will have an in-depth discussion on the boundary issue as well as other bilateral, regional and international relations. India has stressed the need for diversified, adequate, predictable and sustained international financing to support land restoration and strengthen resilience to drought. Union Environment, Forest and Climate Change Minister Bhupendra Yadav said this in Ulaanbaatar, Mongolia today. He was addressing the ministerial dialogue on innovative financial mechanisms for healthy land and drought resilience during the 17th session of the Conference of the Parties to the UN Convention to Combat Desertification. Union Commerce and Industry Minister Piyush Goyal said India will amend existing regulations and introduce new rules over the next 2 months to address concerns raised by companies seeking to set up manufacturing operations in the country. Speaking during a program in Tokyo, Mr. Goyal said he met two major corporations earlier in the day, one planning to establish semiconductor equipment manufacturing in India